நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 4 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 10 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: மனைவிக்கு அஞ்சுபவன் எப்போதும் நல்லவர்களுக்கு நன்மையான செயல்களை செய்வதற்கும் அஞ்சுவான். குறள் எண் 905 அதிகாரம் பெண்வெளிச்சேரல்.
1: இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல்.
0: மனைவிக்கு அஞ்சுபவன் எப்போதும் நல்லவர்களுக்கு நன்மையான செயல்களை செய்வதற்கும் அஞ்சுவான். குறள் எண் 905 அதிகாரம் பெண்வெளிச்சேரல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள் நேர்களை. இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00. இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காலை 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புதுக்காலை. இதில் உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முகை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் கார்கில் விஜய் திவஸ் சிற்றுரை, சதுப்பு நில அமைப்புகளை காப்பதற்கான சர்வதேச நாள் சிற்றுரை இடம்பெறுகிறது. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம். 8:30 கார்கில் வெற்றி தினம் குறித்த சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்து சிதறல். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர் மது அவர்களின் வீணை இசை. பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமர் இல்லம்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள். 2:15 திரைகானம் ஒலிக்கும். இரண்டு 2:40 இசைப்பயிற்சியில் பரிபாலனை புரி பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதிதாளம். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாலை 4:00 வேலைக்காரி நாடகம் நடித்துள்ளவர்கள்

இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விச், பி பிரேமிகுமரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை அண்ணாதுரை. வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றலில் மதுரை மாவட்டம் மதிச்சியம் வி வீரபாண்டி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் மீன்வள வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளும். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இல சுள்ளிவேல் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:00 மனதின் குரல், 8:30 வானொலி நாடக விழா. தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன். அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி. 9:15 திரைகானம், 10:00 ரவிவாசரி அகில் பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதூஷி வர்ஷா அகர்வால் அவர்களின் சந்தூரிசை டெல்லி அஞ்சல். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:50 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ. பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகாணம், 2:00 ரெயின்போ மெலோடிஸ், 3:02 திரைகாணம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்பவர் சைபர் பாதுகாப்பு துறையின் மிகச்சிறந்த நிபுணர் டாக்டர் பவன் துக்கல் அவர்கள். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:00 ரெயின்போ ரீவைண்ட், 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் பகல் 1:10 இசைமலரில் சி வி பெரிய சாஸ்திரி

அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கசையில் ஸ்ருதி சங்கர் குமார் அவர்களின் பாட்டு. வி தீபிகா அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Squash top seed Anahat Singh has scripted history by becoming the first Indian to clinch the World Junior Championships. Anahat defeated Egypt's Rukhaya Salim 3-0 in the girls' singles final of the World Junior Championships at Niagara-on-the-Lake, Canada. Union Minister Mansukh Mandviya congratulated Anahat Singh after winning the title. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: உலகில் மக்கள் விரும்பி தேடுவது இன்பம், ஆனால் அவர்கள் விரும்பாமலே வருவது துன்பம். இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை. இன்பத்தை விரும்பும் மனிதன் அதற்கு துணையாக பொருளீட்ட முற்படுவது உலகியல். இதில் ஏற்படும் இன்னல்களை குறுக்கீடுகளை எதிர்கொண்டு சமாளித்து தன் கடமைகளை ஆற்றி வெற்றி பெறுவான். அதனால் வரும் இன்பத்தையும் அடைவான். மனிதன் மட்டுமல்ல, உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே இன்ப நாட்டத்தை உடையவை என்றும் சொல்லலாம். தேனி கொட்டும் என்று தெரிந்தும் தேன்கூட்டை கலைத்து அதை கொட்டுவதை பொறுத்து கொண்டு தேனெடுத்து சுவைத்து மகிழ்தலை சொல்லலாம். தாய் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுக்க சொல்லொணா துன்பங்களையும் தாங்கினாலும் குழந்தை பெற்று அதனுடைய முகத்தை பார்க்கும் நேரத்தில் அடையக்கூடிய இன்பம், இந்த இன்பங்களுக்கெல்லாம் ஈடு இணை கிடையாது என்று சொல்லலாம். துன்பங்களில் பல வகை உண்டு. பொருள் இல்லாமை, நோய், உறவுகள் இழப்பு, வறுமை, முதுமை போன்றவற்றால் துன்பம் ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் உண்டு என்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்தும் இணைந்தும் கைகோர்த்து கொண்டு வரும் இத்தகைய வாழ்வில் குழந்தை பெறும் வரை துன்பம், பெற்றதும் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி, கல்வி கற்பிப்பதில் மகிழ்ச்சி, திருமணம் நடத்தி வைக்கையில் மகிழ்ச்சி, அவர்களை அலுவலகத்தில் பொது வாழ்வில் பொறுப்பில் புகழடையும் பொழுது மகிழ்ச்சி என பல்வேறு துன்பங்களுக்கிடையே மகிழ்ச்சி அடைவது உலகத்து இயற்கை. பல்வேறு துன்பங்களை தாண்டி மதி நுட்பத்துடன் மன துணிவுடன் குறிக்கோளை நோக்கி பாடுபட்டு எப்படி செல்கிறான், வெற்றி கொடியை எப்படி நாட்டுகிறான் என்று நினைக்கும் பொழுது மனித உணர்வின் பலம் தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்தால் மட்டுமே போதாது, அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெருநோக்கு வேண்டும். சான்றோர் கூறிய அறிவுரைகளை கேட்ட மன்னர்கள் நல்லாட்சி புரிந்து குடிமக்களின் நலனை காத்தார்கள் என்கிறது நம்முடைய பழமையான இலக்கியங்கள். இயற்கையும் அறிவும் போட்டி போட்டுக்கொண்டு நம் கண்முன்னே வளர்ந்திருக்கிறது அழகு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என வியர்க்கிறான் கவிஞன். எண்ணற்ற துன்பங்களுக்கிடையில் பெறுகின்ற இன்பத்தால் இயல்பையும் இயற்கையின் பேர் ஆற்றலையும் உணர்ந்து செயல்பட முடியும். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கிறார் அப்பர் பெருமான். ஒரு பக்கம் துன்பம் அழகாக, மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி சிரிப்பு, இதுதான் வாழ்க்கை. இதை உணரும் பக்குவம் வேண்டும். எந்நிலையிலும் மனம் கலந்த நிலையை பெறுவது அரிது. இருப்பினும் அதை பெறும் மன உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். மன உறுதி தளர்ந்தால் மன வலிமை குன்றும். மன வலிமை குன்றினால் செயலின்மை தோன்றும். அது பல்வேறு இழப்புக்கும் தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் நம்மை ஆளாக்கும். இவற்றையெல்லாம் தவிர்க்க துன்பம் கண்டு துவளாத நிலையை பெறுதல் வேண்டும். இன்பத்தில் மயங்கி அறிவை இழக்காமல் இன்ப துன்பத்தை சரிசமமாக பார்க்கும் நிலையை அடைதல் வேண்டும். சோர்வில்லாமல், காலம் தாழ்த்தாமல், விடாமுயற்சியுடன், ஆர்வமும் செயலாற்றும் திறனும் கொண்டு துணிவுடன் செயல்பட்டால் அடுக்கடுக்காக வரும் துன்பங்களும் தெரித்து ஓடும் என்று சொல்லலாம். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் பக்குடுக்கை நக்கனியார். இனியவற்றை இனிமையாக காண்பதை காட்டிலும் இன்னாதவற்றை இனிமையாக காணுதல் வேண்டும் என்கிறார். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே, இந்த இயல்பை உணர்ந்து இன்னாதவற்றையெல்லாம் இனிமையாக கண்டு வாழ்க்கையில் இனிமையை அடைவோம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: தான் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக கே.ஜே. ஏசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 10ஆம் நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்துப்பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். நிலமும் நீரும் சந்திக்கும் இடத்தில் உருவாகும் ஒரு தனித்துவமான இடைநிலை சூழல் அமைப்பே சதுப்பு நிலம் எனப்படும். எப்போதும் நீர் தேங்கிய சேற்றுத்தன்மை, அதில் வாழ தகவமைத்து கொண்ட தாவர மற்றும் விலங்கு இனங்கள் ஆகியவை இந்த நிலத்தின் இயல்புகளாக காட்சியளிக்கின்றன. சதுப்பு நிலங்களில் நன்னீர், உவர்நீர் அல்லது இரண்டும் கலந்த நீர் காணப்படலாம். இவை ஏரிகள், குளங்கள், சதுப்பு காடுகள், சதுப்பு புல்வெளிகள், கழிமுக பகுதிகள் போன்ற வடிவங்களில் காணப்படுகின்றன. உலகின் மிக உயர்ந்த உயிரியல் சூழல் அமைப்புகளில் சதுப்பு நிலங்களும் ஒன்றாக விளங்குகிறது. இவை எண்ணற்ற தாவர, விலங்குகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு புகலிடமாக திகழ்வதால் இந்த நிலப்பரப்பை பூமியின் உயிரியல் செல்வ களஞ்சியம் என்று அழைக்கிறார்கள். இயற்கையின் அற்புத கொடையான இந்த நிலப்பரப்பு பல்வேறு வகையில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதுகாப்பை வழங்கி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பிச்சாவரம், பள்ளிக்கரணை போன்ற இடங்களில் சதுப்பு காடுகள் காணப்படுகின்றன. சீறி வரும் கடல் அலையை ஆற்றி அமைதிப்படுத்துவதால் இக்காடுகளை தமிழில் அலையாற்றி காடுகள் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். சுனாமி ஏற்பட்ட காலங்களில் கரையோர கிராமங்களை அரணாக இருந்து காப்பாற்றியது இந்த காடுகளே. இத்தகைய மகத்தான பேருதவிகளை வழங்கி வரும் இக்காடுகள் அழிவை சந்தித்து வருவது கவலைக்குரிய செய்தியாகும். ஒட்டுமொத்த உலகளாவிய வன இழப்புகளை விட சதுப்பு நில காடுகள் 3 முதல் 5 மடங்கு வேகமாக மறைந்து வருகின்றன. இது கடுமையான சூழலில் மற்றும் சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. இவற்றை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஜூலை 26ஆம் தேதியை சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்தது. இந்த தினத்தில் நீல கார்பன் சேமிப்பு, கடலோர பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பருவநிலை மாற்ற தணிப்பு ஆகியவற்றில் சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டில் காலநிலைக்கும் எதிர்காலத்திற்கும் இயற்கையால் உந்துதல் பெறுவோம் என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இயற்கையின் சூழ்நிலையை பேணும் இந்த ஈர நிலப்பரப்பின் இருப்பானது நமது சூழலுக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை அறிவிப்பதே இந்த நாளின் முதன்மையான நோக்கமாகும். மிக எளிதில் பாதிப்பையும் அழிவையும் சந்திக்கும் இக்காடுகளை அவற்றிலிருந்து மீட்பது எதிர்காலத்தின் தேவையாக மாறியுள்ளது. சதுப்பு நில சூழல் அமைப்புகளின் சீரழிவு வன விலங்குகளை மட்டுமல்லாமல் கடலோர சமூகங்களில்

வாழும் கோடிக்கணக்கான மக்களையும் பாதிக்கிறது. சதுப்பு நில காடுகள் துண்டாடப்படும் போது கடலோர சமூகங்கள் வெள்ளம், புயல், அலைகள், குறைந்து வரும் மீன்வளம் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு எளிதில் ஆளாகின்றது. பல்லுயிர்களின் தொடர்ச்சியான இழப்பு சூழலியல் சமநிலையை குலைத்து சூழல் அமைப்புகள் மற்றும் மனித சமூகங்கள் ஆகிய இரண்டின் மீள்திறனை பலவீனப்படுத்தக்கூடும். இவ்வாறான அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் சவால்கள் இருந்தபோதிலும் கூட்டு நடவடிக்கை மற்றும் நிலையான பாதுகாப்பு முயற்சிகள் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தை மீட்டெடுக்க முடியும். இந்திய அரசும் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்க மிஷ்டி என்ற சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது சூழலியல் மீள்திறனை வலுப்படுத்தவும் உள்ளூர் கடலோர வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளிக்கவும் இந்தியாவின் கடற்கரைகள் மற்றும் உவர்நில பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுத்து

0: திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது சூழலியல் மீள்திறனை வலுப்படுத்தவும் உள்ளூர் கடலோர வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளிக்கவும் இந்தியாவின் கடற்கரைகள் மற்றும் உவர்நில பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுத்து விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அரசின் முயற்சிகளோடு நாமும் கைகோர்க்க வேண்டிய தருணம் இது. எனவே நண்பர்களே, சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம். சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் சிற்றுரை கேட்டோம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: தமிழகத்தை பொறுத்தளவு ஜிலேபி, கட்லா, கெளுத்தி, கடல் விரால் போன்ற மீன்கள் நுகரப்படுகின்றன. சிறிய அளவில் தொடங்கி ஆன்லைன் ஆர்டர்கள் எடுக்கிற வசதி நம்ம செய்யலாம். அதேமாதிரி டெலிவரி ஆப் உருவாக்கி அதில் விற்பனை நடவடிக்கைகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர் உறவு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தடவை ஒரு பொருளை வாங்குறோம்னா திருப்பி அதே இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப ஏற்படணும்.
3: மீன்வள வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளும் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இல சுருளிவேல் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் உங்களுக்கு தேவையா? இந்த பயிர்களை சாகுபடி செய்ய ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண்களும் உள்ளன. 04-22 இது இணைப்பு எண், 66-11-232, 66-11-232 மற்றொரு தொலைபேசி எண், 66-11-432, 66-11-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in seedunit@tnau.ac.in தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நான் திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஒன்றியத்துல பேரத்தூர் கிராமத்துல இருந்து பேசணும். பேரு வந்து சந்திரபாபு, எங்க அப்பா பேர் ஜெயராமன், எனக்கு 58 வயசு ஆகுது, எனக்கு 2 பெண் பிள்ளைங்க, நான் வந்து சிறு விவசாயி குடும்பத்தை சேர்ந்தேன். நான் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் பண்ணியிருந்தேன், அதுக்கு அப்புறம் எனக்கு விளைச்சல் வர சொல்ல சுத்தமா மழையில போயிடுச்சு, ஒரு விளைச்சல் கூட அறுக்க முடியல. பிரதம மந்திரி திட்டத்தினால நான் காப்பீடு பண்ணி வச்சதுனால 50,000 ரூபாய் வந்தது, இல்லைன்னா திருப்பி நான் வந்தும் பண்ண முடியாது, எனக்கு விவசாயத்துல ரொம்ப நஷ்டம். இப்ப அந்த காப்பீடு வந்ததுனால திருப்பி பயிர் செய்யற அளவுக்கு பிரயோஜனம் இருக்குது.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது பெயரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு J.P. Nadda தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி BJP சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்களும், வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும், முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள்

0: தன்னார்வலர்களின் பங்கேற்புடன் நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்ச்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாண்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் காலை 6:55, 20 ருடி ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம். உலக பாரம்பரிய இயற்கை தளங்கள் மீது பருவநிலை மாற்றம் என்பது வெகுவாக தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். IUCN என்றறியப்படும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் சமீபத்தில் அபுதாபியில் நடைபெற்ற மாநாட்டில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் இதுவரை பல சவால்களை எதிர்கொண்ட 43% பாரம்பரிய இயற்கை தளங்கள் தீவிர பருவநிலை மாற்றத்தினால் ஆபத்துகளை எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு சொந்தமில்லாத அந்நிய இனங்களால் சுமார் 30% தளங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பருவநிலை சார்ந்த பாதிப்புகள் வனவிலங்குகளின் வாயிலாகவும் தாவர நோய்களின் வழியாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2020 2% இருந்தது என்றும் தற்போது 9% அதிகரித்துள்ளதாகவும் தெரிகிறது. கடந்த 10 உலகளாவிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்கத்திற்கு உகந்ததாக கருதப்பட்ட இடங்கள்தான் தற்போது அதிக ஆபத்துகளை எதிர்நோக்கி உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதனை தடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவது சிறந்த தளங்களை காப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை, கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தையும் காப்பதற்கு சமம் என IUCN-இன் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 36.8°C, இயல்பை விட 1° கூடுதல். குறைந்தபட்ச வெப்பநிலை 28.9°C, இயல்பை விட 2° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 85%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 37.8°C, இயல்பை விட 2° கூடுதல். குறைந்தபட்ச வெப்பநிலை 29.1°C, இயல்பை விட 3° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைச்சாரல் விழக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C ஒட்டியிருக்கக்கூடும். வானிலை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. நேரம் காலை 7 மணி. புத்தம் புது காலை. மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நிலையாக இருப்பவரே சரியான முடிவுகளை எடுக்க முடியும்.

0: சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு மனமே சிறந்த நண்பன். இந்த சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை இனிதே புலர்கிறது. முகல் நிகழ்ச்சியாக
1: உரிமை குரல்.
2: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: மேல்முறையீடு அப்பீல்ஸ் எப்படி தொடரணும்னு பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் நம்ம வந்து நம்மளுக்கு மேல்முறையீடு வழிவகை பண்ணியிருக்காங்க, அப்பீல் ஃபைல் பண்ணலாம். இப்போ புகார்தாரர்கள் நம்ம நுகர்வோர் ஒரு கம்ப்ளைண்ட் வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க, நஷ்ட ஈடு கேட்டு ஒரு வழக்கு தொடர்றாங்க. நுகர்வோர் நீதிமன்றம் வந்து அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி ஏதோ காரணத்தால் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க, இல்லைனா ஒரு அமௌண்ட் காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க, அது வந்து திருப்திகரமாக இல்லை, அது பத்தலை அப்படின்னு சொன்னேன்னா நம்ம வந்து அடுத்த ஹையர் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போடலாம். அதே மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணால் ஆப்போசிட் பார்ட்டிஸும் மேல்முறையீடு செய்யலாம். இதற்கான வழிவகை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 41 மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மேலே மேல்முறையீடு வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் போடலாம். இந்த மாதிரி அப்பீல் போடுறதுக்கு டைம் லிமிட் கால வரம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தேதியிலிருந்து 45 இந்த மேல்முறையீடு செய்ய வேண்டும். அப்படி அந்த 45 அந்த மேல்முறையீடு செய்ய முடியலை, ஏதாவது காரணங்களால் நம்ம அப்பீல அந்த கரெக்ட் டைமில் ஃபைல் பண்ண முடியலன்னா அந்த காரணங்கள் சொல்லி நம்ம ஒரு அந்த டிலே கண்டோன் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த காரணங்கள் தக்க காரணங்களாக இருந்தால் கோர்ட் வந்து அந்த டிலே கண்டோன் பண்ணி நம்ம அப்பீல ஃபைலுக்கு எடுத்துப்பாங்க. இதே மாதிரி செக்ஷன் 51 இதில் வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்திலிருந்து அப்பீல் போடணும்னா அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு மேல்முறையீடு பண்ணலாம். இந்த மேல்முறையீடு பண்ணுறதுக்கு மாநில நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தேதியிலிருந்து 30 இந்த அப்பீல் ஃபைல் பண்ணணும். இதுலேயும் ஏதாவது டிலே ஏற்பட்டால் இந்த டிலேயை கண்டோன் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கு பவர்ஸ் வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. செக்ஷன் 67 தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இவங்க போட்ட தீர்ப்பு நம்மளுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம அப்பீல் போக வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கும் 30 டைம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 30 நம்ம அப்பீல் பண்ண முடியலன்னா ஏதாவது டிலே இருந்ததுன்னா அந்த டிலேயை கண்டோன் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. சரியான ரீசன்ஸ் தக்க காரணங்கள் சொன்னேன்னா இந்த டிலேயை கண்டோன் பண்ணிட்டு அப்பீல ஃபைலுக்கு எடுத்துப்பாங்க. இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், மாநில நுகர்வோர் நீதிமன்றம் அல்லது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், இந்த 3 நீதிமன்றங்களும் ஆப்போசிட் பார்ட்டிஸை எந்த நிறுவனத்து மேலே நம்ம கேஸ் போடுறோமோ அவங்கள வந்து ஏதாவது காம்பன்சேஷன் இல்லைனா ரீஃபண்ட் ஏதாவது அமௌண்ட் கட்ட சொல்லி ஆர்டர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த நிறுவனம் அப்பீல் போகணும் மேல்முறையீடு பண்ணணும்னு நினச்சி மேல்முறையீடு ஃபைல் பண்ணாங்கன்னா அவங்க கீழ்கோர்ட்டில் போட்டிருக்கிற அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட்டு கட்ட சொல்லியிருக்காங்களோ அதில் 50% ஆஃப் தி அமௌண்ட்டு கோர்ட்டில் டெபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி டெபாசிட் பண்ணாதான் அவங்க வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். இது வந்து நுகர்வோர் பாதுகாப்புக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு இது கண்டிஷன் இது. இல்லைனா அந்த நிறுவனங்கள் சும்மா வழக்கு தொடர்ந்து அப்படி டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக நுகர்வோர் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி நிறுவனங்கள் அப்பீல் போடணும்னா கீழ்கோர்ட்டில் போட்ட அந்த காம்பன்சேஷன் என்ன அமௌண்ட்டு எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து என்ன அமௌண்ட்டு அந்த ஆர்டரில் போட்டிருக்காங்களோ அதில் 50% அவங்க டெபாசிட் பண்ணாதான் அவங்க மேல்முறையீடு செய்ய முடியும். மேல்முறையீடும் இந்த வழக்கு தொடர்ற மாதிரி ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். மேல்முறையீடு போடுறப்ப மெமராண்டம் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் வந்து நம்ம தயார் செய்யணும். அந்த கீழ்கோர்ட்டில் போட்ட தீர்ப்பு எதற்காக சரியல்ல அப்படின்னு அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் இ ஜாகிருதி சைட்டில் தான் நம்ம ஃபைல் பண்ணி கிரவுண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருத்தர் வந்து தனியார் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அதாவது தவணை மூலமாக ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருக்காரு, ஒரு ஜீப் வாங்குறாரு. அந்த ஜீப்புக்கு கட்ட வேண்டிய பணம் வந்து 420,000.

0: ₹6,000 அவர் கட்ட வேண்டிய பணம். அந்த ஜீப்பு வந்து தவணை முறையில் வாங்குறாரு. 7 தவணைகள் அவர் கட்டியிருக்காரு. 7 தவணைக்கு மேலே அவர் கட்டலை, எந்த பணமும் கட்டலை. மீதம் வந்து ஒரு 3,15,000 பாக்கி இருக்குது. அதுக்கு வட்டியும் சேர்ந்துட்டே போகுது. அப்போ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. மிச்ச பணத்தை கட்ட சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அப்படி இல்லைன்னா வெஹிக்கிளை சீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த நோட்டீஸில் அட்ரஸ் வந்து ஒரு சிறிய பிழை ஏற்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸ் அவருக்கு போய் சேரலை. கடன் வாங்கியவருக்கு, அந்த வண்டி வாங்கியவருக்கு அந்த நோட்டீஸ் போய் சேரலை. அவரும் அந்த மிச்ச தவணைகளை அவர் கட்டலை. உடனே இந்த ஃபைனான்ஸ் தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியை சீஸ் பண்ணிடுறாங்க. வண்டியை சீஸ் பண்ணி சேல் பண்ணிடுறாங்க. அதில் வந்த பணத்தை எடுத்துகிட்டு மிச்ச பணத்தை இவங்களை கட்ட சொல்கிறாங்க. இந்த நபர், வண்டியை வாங்கின நபர் என்ன பண்ணுறாரு, நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் அவர் கேஸ் போட்டுட்டு, இந்த மாதிரி நோட்டீஸ் எனக்கு கொடுக்காமல் வண்டியை சீஸ் பண்ணது வந்து பெரிய தவறு, நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வண்டியை சீஸ் பண்ணியிருக்கணும், அதனால அவங்க வண்டியை விற்றது வந்து மிகப்பெரிய தவறு, நான் கட்டின தவணையெல்லாம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தொடர்ந்திருக்காரு. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றமும், ஆமாம் நோட்டீஸ் கொடுக்காதது தவறு, அதனால் அவர் கட்டிய பணம்லாம் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வட்டியோடு ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. இந்த தனியார் நிறுவனம் அந்த ஆர்டர்ஸ், அந்த தீர்ப்பு மேலே மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு அப்பீல் போகிறாங்க. இந்த தீர்ப்பு சரியல்ல, கட்டின பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொன்னது வந்து தவறு, நாங்கள் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போகிறாங்க. ஆனால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையமும் என்ன பண்ணுறாங்க, கீழ்கோர்ட் போட்ட தீர்ப்பு வந்து சரியானது, ரீஃபண்ட் பண்ணணும், எல்லா பணமும் இன்ட்ரெஸ்டோடு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு போகிறாரு. அதுவும் அதே ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த அப்பீல் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் மேல்முறையீடு ஃபைனான்ஸ் கம்பெனி ஃபைல் பண்ணுறாங்க, ஆர்டர்ஸ் தப்பு அப்படின்னு. உச்ச நீதிமன்றம் என்கொயரி நடத்துகிறாங்க, எல்லா இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க. அப்போது அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், இவர் வெஹிக்கிள் வாங்குறப்ப அக்ரிமெண்ட்டு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, அந்த அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எல்லா தவணைகளையும் கட்டிய பிறகு தான் அந்த ஜீப்பு வாங்கியவர் பேரில் மாற்றப்படும், அது வரைக்கும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தான் அந்த ஜீப்போட ஓனர்ஷிப் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட தான் இருக்கும், எல்லா தவணைகள் கட்டிய பிறகு தான் அவர் பேரில் மாற்றப்படும் கிளியராக இருக்குது. ஸோ இவர் 7 தவணை மட்டும் கட்டி மிச்சம் 300,000 கட்டவே இல்லை. அந்த பணம் கட்டாததுனால இன்னும் ஓனர்ஷிப் வந்து அவருக்கு ஃபுல்லாக வரலை. அதுவும் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, அந்த நோட்டீஸில் ஒரு சிறிய பிழை இருக்குது அந்த தெருப்பேர், அதனால் அந்த நோட்டீஸ் அவருக்கு சேரலை. அவங்க நோட்டீஸ் அனுப்பாமல் இல்லை, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இருந்தாலும் அந்த தவணைகளை கட்ட வேண்டிய பொறுப்பு கட்டியிருக்கணும், வெஹிக்கிளோட இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கணும், அவர் கட்டாதது அவருடைய தவறு அப்படின்னு சொல்லி கீழ்கோர்ட்டில் போட்ட ஆர்டர்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி இந்த அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் அந்த நோட்டீஸ் வந்து ஒரு பிழையினால அவங்களுக்கு கரெக்டாக நோட்டீஸ் அனுப்பாததுனால ₹10,000 மட்டும் நஷ்ட ஈடு கொடுத்தால் போதும் அப்படின்னு அந்த கீழ்கோர்ட் போட்ட ஆர்டர்ஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேல்முறையீடில் கீழ்கோர்ட்டில் போட்ட தீர்ப்பு ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதே தீர்ப்பு கண்டினியூ ஆகட்டும் அதுக்கு பண்ணலாம், இல்லைன்னா பார்ட்லி மாடிஃபை பண்ணலாம். இந்த அப்பீலுக்கு எந்த கோர்ட் ஃபீயும் கிடையாது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த அப்பீல் வழிவகை கொடுக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: புத்தம் புது காலையில் இனி
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
4: எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருது முன் பணிபோல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அன்னாய். இந்த பாடல் பாரதியாரின் முக்கியமான ஒரு பாடல். அடிமைப்பட்டு கிடந்த

0: இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்று அவர் எண்ணியிருப்பார். ஆம், சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். இந்த ஒன்று போதாதா? எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற பாடலின் உதாரணத்திற்கு கூர்ந்து பார்த்தால் ஒவ்வொரு வரியும் அடுத்த வரியுடன் தொடர்பு கொண்டவை. பொதுவாக நினைப்பவை நடக்க வேண்டுமென்றால் நல்லதும் நினைக்கலாம், தீமையும் நினைக்கலாம். அப்படி நல்லென நினைப்பது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. சில நேரங்களில் நல்லென நடக்காது போகலாம். ஆனால் நாம் தொடர்ந்து நல்லென எண்ணிக்கொண்டே இருத்தல் வேண்டும். எனவேதான் அடுத்த வரியாய் நல்லவே எண்ணல் வேண்டும் என்கிறார். இப்போது திண்ணிய நஞ்சம் வேண்டும் என்கிறார். உள்ளம் உறுதியானால் நல்லென வரும், எண்ணும் எண்ணம் யாவும் ஈடேறும். அடுத்து வருகிறார் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று. நாம் நினைக்கின்ற எண்ணங்களின் பிறப்பிடம் நமது உள்ளம். அந்த உள்ளம் உறுதியாய் இருக்க வேண்டும். இத்தனையும் இருந்தால்தான் நாம் நினைத்தது கைகூடும். சில சமயம் அவைகள் கூடாமலும் போகலாம். எண்ணியவை நல்லனவாகவே இருக்கலாம். தெளிந்த அறிவால் நம் நெஞ்சம் உறுதியாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று நாம் நினைப்பதை நடக்க விடாமல் தடுக்கிறது. அது நாம் பண்ணிய பாவம். மனித ஜென்மமே நாம் பாவங்கள் செய்ததால் தான் இருக்கிறோம். ஆனால் பாவங்கள் செய்யாமல் உலக உயிர்கள் ஜனிப்பதில்லை. இறைவன் முன் நம் பாவங்கள் நீங்கிவிடும் போது நமக்கு நல்லறிவு கிடைக்கும். நல்லறிவால் மன வலிமை உண்டாகும். மன வலிமையால் நாம் நல்லனவே நினைப்போம். நல்லன எண்ணும் போது நாம் எண்ணியன நடப்பதில் தடையேதும் இல்லை. மக்கள் தமக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பம் நீங்கவும் உலக வாழ்க்கைக்கு தேவையான விருப்பங்கள் நிறைவேறவும் இறைவனிடம் வேண்டுவர். இறைவனிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்ட பக்தர்கள் தங்கள் துன்பம் நீங்க இறைவனிடம் வேண்டவில்லை, இறைவனோடு சேர வேண்டும் என்றே விரும்புகின்றனர். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடம், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை மறவாமை வேண்டும் என்கிறார். திருநாவுக்கரசர் சிவபெருமானின் குனிந்த புருவத்தையும் குமின் சிரிப்பையும் நடனமாடுவதற்கு எடுத்த பாதங்களையும் காண்பதென்றால் மனித பிறவி வேண்டும் என்று கேட்கிறார். ராமலிங்காடிகள் அடித்தது போதும், அனைத்தடல் வேண்டும் அம்மையப்பா என்று சிவபெருமானை வேண்டுகிறார். ஆண்டால் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆமோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று கண்ணனிடம் விண்ணப்பிக்கிறாள். வாடிய பயிரைக் கண்டு வாடினார் ராமலிங்காடிகள். பாரதியும் புல் பூண்டு பூச்சி இவைகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை தம் வேண்டுகோளாக முன்வைக்கிறார். உலகில் பிறக்கும் மனிதர்கள் பயனுள்ள வகையில் வாழ்தலே சிறப்பு என்று நினைக்கிறார் பாரதி. ஆகவே சிவசக்தியை பார்த்து என்னை அறிவு மிகுந்தவனாக படைத்து விட்டாய், அந்த அறிவால் மனிதகுலம் பயன்படும் வகையில் வாழ்வதற்கான வலிமையை கூடு என்று வேண்டுகிறாள். ஆகையால் என்னை சுழர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடுகிறார். 39 ஆண்டுகளே உலகில் வாழ்ந்த பாரதி தான் விரும்பியதை செய்து முடிக்க நீண்ட ஆயுள், செல்வம் முதலியவை தேவை. ஆகவே பாரதி விநாயகர், சக்தி ஆகியோரிடம் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளா கணபதி, கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, நோவு வேண்டேன் 100 ஆண்டு வேண்டினேன், நீண்ட புகழ்வானால் நெரிசெல்வம் பேரழகு வேண்டுமட்டும் ஈவாய் விரைந்து 100 வயது புகழுடன் வாழ்ந்து உயர் நோக்கங்கள் பெற்றிட வேண்டுமென்றே. தம் உயர்ந்த நோக்கங்களை செய்து முடிப்பதற்கு முன்பு காலன் தன் உயிரை கவர்ந்துவிடக்கூடாது என்று நினைத்த பாரதி காலனை பார்த்து, காலா என்றன் காலருகே வாடா, சற்றே உனை மிதிக்கிறேன் என்று காலனை எச்சரிக்கிறார். பாரதி தம் பூத உடம்பு நீங்கினாலும் புகழுடம்பு நிலைத்து நிற்க விரும்பி நீண்ட புகழ் வேண்டியிருக்கிறார். அவர் கனவு நனவாகிவிட்டது. இன்றும் அவர் பேசப்படுகிறார் அல்லவா?
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: அமர்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகளை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகள் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திடக்கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஆண்டு நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய

0: ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: கார்கில் ஓர டைம்ல நான் கேப்டனா 2121 ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கார்கில் இருந்துச்சு. அப்போ அதுல ஜாயின் பண்ணேன். நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போரை வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்னைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையரான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
0: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
2: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவஸ் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 53rd ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 99ல் எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட்னு சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ளநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ் டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 12க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் காலை 7:25.

0: இருபது நொடி ஆகாஷ்வாணி. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
1: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் ஏழை எளிய மக்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: இப்போ முகம் சீரமைப்பு இதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பேஷண்ட்டு நான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 70 லட்சம் 75 லட்சம்லாம் செலவு பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து அந்த இம்ப்ளான்ட் வந்து இது ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் தான் இங்கே நம்ம இந்தியாவில் பண்ணணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் கேஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து எடுத்துன்னு வரும் அந்த இம்ப்ளான்ட். நினைக்கும் போதுதான் டக்குனு இங்கேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வொர்க்கிங் வித் ஐஐடி மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோடயும் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸோடயும் ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு எல்லா மிஷின்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் கொடுத்தாங்க இன்ஜினியர்ஸ் அண்ட் என்னோட டீம் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி வி வர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ பெட்டர் இம்ப்ளான்ட் தேன் தி ஃபாரின் கண்ட்ரீஸ். காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே 23 லட்சம்ன்றது ஆனது வந்து இங்கே வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊரில் இப்போ வந்து இந்த சொன்ன தெரியுமா அந்த புற்றுநோயோ ஒரு டியூமரோ எல்லாத்துக்குமே அதுக்கே செலவு பண்ணியிருப்பாங்க எல்லாரும். அண்ட் அதெல்லாம் நடக்கிறது யாருக்கு நடக்கும்னா கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே நடக்கும் அந்த மாதிரி அந்த ஓரல் ஹேபிட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா திருப்பியும் போய் ஒன்றுன்னு ஒரு சர்ஜரி பண்ணுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஐஐடி மூலமா வி ஸ்டார்டட் அ மூமெண்ட் கால் ரைட் டு ஃபேஸ். அந்த ரைட் டு ஃபேஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு அங்கே வந்து ஜாய் ஆஃப் கிவிங் சொல்லிட்டு ஐஐடியில் ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அவங்க மூலிமா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஐஐடி மூலிமா தே வில் டூ தி ஃபண்டிங் ஃபார் தீஸ் பேஷண்ட். ஸோ பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க எதுவும் கஷ்டம்லாம் பட தேவையில்லை. அவங்களுக்கு முகம் சீர அந்த கட் பண்ணதை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தே கேன் ஆல்வேஸ் கம் தே கேன் கெட் இட் டன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கருப்பு பூஞ்சையோ இல்லாட்டி எதனால அந்த ஃபேஸை லூஸ் பண்ணவங்க டியூமரோ அமிலோபிளாஸ்டோமாலாம் சொல்லுவோம், அதனால ஃபேஸை லூஸ் அந்த எலும்பை லூஸ் பண்ணி வாயை திறக்க முடியாமல் சாப்பிட கஷ்டப்படுறவங்க எந்த பல் ஆஸ்பத்திரிக்கு வேணால் போகலாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், பல் கல்லூரிக்கு போகலாம். போயிட்டு அங்கே முகம் சீரமைப்பு நிபுணர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டாங்கன்னா இமிடியேட்டாக அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காம்ப்பா, இந்த மாதிரி பேஷண்ட் இருந்து இம்ப்ளான்ட் வேணும் இந்த இதுனா வி வில் டேக் ஆஃப் எவ்ரி திங். ஸோ பேஷண்ட் வந்து அழகாக பண்ணிட்டு போயிடலாம். கிளிஃப் லிப் அண்ட் கிளிஃப் சர்ஜரின்னு கிளிஃப் பேலட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2-3 இருக்குது. அதில் மெயினாக வந்து ஸ்மைல் ட்ரெயின் ஒன்று இருக்கு. இது அவங்க வந்து ரொம்ப 20 வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த குழந்தை பிறக்கும் போதே ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ தே வில் கம் தே வில் அகெயின் டேக் கேர். ஃபஸ்ட்டு குழந்தை வெளில வந்தோடனே அப்பா அம்மாவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்ட தயங்குவாங்க. நம்ம ஊரில் எல்லாரும் எப்படி என்னெல்லாமோ பேசுவாங்க, அதனால தயங்குவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா குழந்தைனால பால் குடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து அங்கே சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கரெக்டான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே எப்படி கொடுக்கணுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து அந்த இதில் தான் இருக்கணும் அந்த ட்ரைனிங் பீரியட், கவுன்சிலிங், குழந்தை எப்படி பார்த்துக்கிறதுன்னு. 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணலாம், அந்த கிளிஃப்ட் லிப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணலாம்.
3: கிளிஃப்ட் லிப்னா எப்படி டாக்டர், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்?
2: லிப்னா லிப்பு மட்டும் கட்டாக இருக்கும், இந்த லிப்பு கீழ் கதை லிப்லேருந்து கட் பண்ணி இந்த மூக்கு வரைக்கும் போகும். கிளிஃப்ட் பேலட்னா மேலே அன்னம் இருக்குல்ல, அந்த அன்னத்தில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அந்த மூக்குக்கும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்கும். பேலட்டு தான் வந்து பெரிய ப்ராப்ளம். இதில் லிப்பும் வந்து ப்ராப்ளம் தான், நம்ம வந்து வெளியில் போக முடியாது, க்ளோஷர் கம்ப்ளீட்டாக கிடைக்காது, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும், ட்ரைனஸ் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ யாரையுமே நம்ம அப்படி வெளில விடுறது கிடையாது, தேடி கண்டுபிடிச்சி 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இதை பண்ணுறதுக்கு. டூயிங் அ வெரி எக்ஸலன்ட் லைக் எக்ஸலண்ட் ஒர்க் அண்ட் எல்லா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே அதில் வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ எங்கே இருந்தாலும் அவேர்னஸை கிரியேட் பண்ணி டக்குன்னு போயிட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு போயிடும் இன்ஃபர்மேஷன் போயிடும். இம்மிடியட்டாக அவங்க அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ணி டோன்ட் வரி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் ஏழை எளிய மக்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.

0: நேரம் காலை 7:30 25 ஆகாஷ்வாணி. இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்டே போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், 1 மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்கக்கூடாது. எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டுருக்கிறான். சரி, 1 நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா, உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டுது, எடை கூடலை, அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அது உடம்பில் ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீர்ணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான், சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு, இவன் விடுதலை ஆயிட்டான்.
0: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று இருப்பதால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான்.

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு கார்கில் விஜய் திவஸ் சிற்றுரை கேட்கலாம்.
4: நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்து நாட்டை காத்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் முக்கியமான நாள் கார்கில் விஜய் திவஸ் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி இந்தியா முழுவதும் கார்கில் விஜய் திவஸ் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் இந்திய இராணுவ வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் நாட்டுப்பற்றை நினைவுபடுத்துகிறது. 1999ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே கார்கில் பகுதியில் போர் நடைபெற்றது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் ஆதரவு படையினர் இரகசியமாக நுழைந்து முக்கிய இடங்களை கைப்பற்ற முயன்றனர். இதனை அறிந்த இந்திய இராணுவம் ஆபரேஷன் விஜய் என்ற நடவடிக்கையின் மூலம் எதிரிகளை எதிர்த்து வீரத்துடன் போராடியது. கார்கில் போர் மிகவும் கடினமானதாக இருந்தது. காரணம், அந்த பகுதி உயரமான மலைகளால் சூழப்பட்டிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலை, பனிப்பொழிவு மற்றும் சவாலான சூழ்நிலைகளிலும் இந்திய வீரர்கள் தைரியமாக போராடினர். பல வீரர்கள் தங்கள் உயிரை நாட்டிற்காக அர்ப்பணித்தனர். இந்த போரில் பல வீரர்கள் தங்கள் அசாதாரண வீரத்தை காட்டினர். அவர்களில் கேப்டன் விக்ரம் பாத்ரா, மனோஜ்குமார் பாண்டே, கிரனடியர் யோகேந்திர சிங் யாதவ் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் வீரச் செயல்கள் இன்றும் மக்களால் பெருமையுடன் நினைவு கூறப்படுகின்றன. ஏதில் மாங்கே மோர் என்ற கேப்டன் விக்ரம் பாத்ராவின் வார்த்தைகள் இன்றும் நாட்டுப்பற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றன. இறுதியாக ஜூலை 26, 1999 அன்று இந்திய இராணுவம் வெற்றியை பெற்று எதிரிகளை முழுமையாக வெளியேற்றியது. அதன் பிறகு அந்த வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. கார்கில் விஜய் திவஸ் என்பது வெறும் நினைவு நாள் மட்டுமல்ல, அது நாட்டின் மீது அன்பு, ஒற்றுமை மற்றும் தியாகத்தின் அருமையை நமக்கு உணர்த்தும் நாளாகும். குடிமக்களாகிய நாம் வீரர்களின் தியாகத்தை மதித்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும்.

0: நாட்டை நேசித்து ஒழுக்கத்துடனும் பொறுப்புடனும் வாழ வேண்டும். நிறைவாக, நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் நமது மரியாதையையும் நன்றியையும் செலுத்துவோம். அவர்களின் தியாகம் என்றும் மறக்க முடியாதது.
1: கார்கில் விஜய் திவஸ் சிற்றுரை கேட்டீர்கள்.

0: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும் சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
1: புத்தம் புது காலையில் இனி சதுப்பு நில அமைப்புகளை காப்பதற்கான சர்வதேச நாள் சிற்றுரை கேட்கலாம்.
2: சதுப்பு நிலம் என்றவுடன் நம் கண்முன்னே தோன்றுவது சுந்தரவன காடுகள். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளில் சுந்தரவன காடுகள் ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோடியக்கரை, சென்னை பள்ளிக்கணையில் உள்ள சதுப்பு நிலம், பிச்சாவரம் ஆகியவை சதுப்பு நிலமாக அறியப்படுகின்றன. உவர் நீர் நிறைந்த கடலுக்கும் நிலங்களுக்கும் இடையில் குறைந்த ஆழத்தில் ஆண்டு முழுவதும் நீர் தேங்கி அவை சதுப்பு நிலங்களாக உருவாகின்றன. சதுப்பு அல்லது ஈரநிலம் என்பது சேற்றினை கொண்ட ஒரு பகுதி. ஆண்டு முழுவதும் ஈரப்பதத்துடன் இருக்கும் இந்த நிலங்களில் தாவரங்கள், நீர்வாழ் விலங்குகள் மற்றும் பறவைகள் வாழக்கூடிய இடமாகும். இவை இயற்கை பாதுகாப்பிற்கு துணை செய்வதோடு உயிரியல் உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழலின் சமநிலைக்கு உதவுகின்றன. மழைக்காலங்களில் நீரை சேமிக்கவும், வெள்ளத்திலிருந்து சுற்றியுள்ள நிலப்பரப்பினை பாதுகாக்கவும், உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் திகழ்கின்றன. அது மட்டுமின்றி கடல் உணவு உற்பத்திக்கு சதுப்பு நில காடுகள் துணை புரிகின்றன. பல்லுயிர் பெருக்கத்திற்கான சரணாலயமாக விளங்குகின்றன. பல்லுயிர் பெருக்கத்திற்கான மிக முக்கிய காரணியாக விளங்கும் சதுப்பு நிலங்கள் அரிய வகை பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், பூச்சிகள் ஆகியவற்றுக்கு புகலிடமாகவும் திகழ்கின்றன. உலக அளவில் 6% மட்டுமே சதுப்பு நிலங்கள் இருந்தாலும் தாவர மற்றும் விலங்கினங்களில் 40% ஈரநிலங்களில் வாழ்வதே சதுப்பு நிலங்களுக்கான முக்கியத்துவத்திற்கு சிறந்த சான்று. சதுப்பு நில காடுகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்குபவை மனித நடவடிக்கைகளான மாசுபடுத்துதல், வேளாண்மை செய்ய காடுகள் அழிப்பு, மீன்பிடிப்பு, மேய்ச்சல், மண்ணை அப்புறப்படுத்துதல் மற்றும் இயற்கை சீற்றங்கள் ஆகும். சதுப்பு நிலங்கள் உவர்ப்பு தன்மை கூடிய சதுப்பு நிலங்கள் மற்றும் நன்னீர் சதுப்பு நிலங்கள் என இரண்டு வகையாக உள்ளன. உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களை காப்பதற்கான உலகளாவிய உடன்படிக்கை ஈரான் நாட்டின் ராம்சார் நகரில் 1971 பிப்ரவரி மாதம் 2nd நாள் எட்டப்பட்டது.

0: இது ஈர நிலங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டிற்கான சர்வதேச ஒப்பந்தமாகும். இந்த தளங்கள் அவற்றின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம், பல்லுயிர் வளம் மற்றும் மனித வாழ்க்கை, சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை ஆதரிப்பதில் அவை வகிக்கும் பங்கு ஆகியவற்றிற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 2022 ராம்சர் தளங்களின் மொத்த எண்ணிக்கை 75 இருந்தது. தற்போது அது 80 அதிகரித்துள்ளது. இதில் கடந்த 3 மட்டும் 38 தளங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ராம்சர் தளங்களின் கீழ் 1.33 மில்லியன் ஹெக்டேராக உள்ளது. இதில் தமிழ்நாடு தொடர்ந்து அதிகபட்ச எண்ணிக்கையில் உள்ளது. ராம்சர் தளங்களில் இணைக்கப்படுவதன் மூலம் நம்முடைய சதுப்புநில காடுகளின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு நமது விலைமதிப்பற்ற ஈரநிலங்களையும் அவை ஆதரிக்கும் எண்ணற்ற உயிரினங்களையும் பாதுகாப்பதில் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை அது அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றால் அது மிகையாகாது.
1: சதுப்பு நில அமைப்புகளை காப்பதற்கான சர்வதேச நாள் சிற்றுரையை கேட்டீர்கள். இன்பம் தரும் இயற்கை, உயிர்களின் வரம் இயற்கை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: நேரம் காலை 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள திவாகரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம உடம்புல நோய் தோன்ற காரணம் உஷ்ணம், காத்து, நீர் ஆகியவை தன்னளவில் இருந்து மிகுதல் அல்லது குறைவதால் தான். உஷ்ணத்தால் பித்த நோய்களும், காற்றினால் வாத நோய்களும், நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன. ஒருவருடைய உடல், மனம், ஆன்மா மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டுன்னு திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார். கடுக்காய்க்கு அமுதம் என்ற ஒரு பெயரும் உண்டு. கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளித்தள்ளி அவருடைய பிறவி பயனை நீட்டித்து வருது. கடுக்காயின் சுவை துவர்ப்பு நமது உடம்புக்கு அறுசுவைகளையும் சரிவர தரணும். எச்சுவை கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும். எப்படி பயிர் விளைச்சல் அதிகம் பெற 16 வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும்.

0: ம்னு வேளாண் விஞ்ஞானிகள் சொல்றாங்களோ அதே போல நமக்கு சத்துக்களும் தேவை, அதோட அறுசுவைகளும் தேவை. துவர்ப்பு சுவையே ரத்தத்தை விருத்தி செய்வது. திவாகரன் ஐயா, நமது உணவுல வாழைப்பூவை தவிர்த்து மற்ற உணவுப் பொருட்கள் துவர்ப்பு சுவையற்றது. சரி, எந்த உணவை உட்கொண்டால் ரத்தம் விருத்தியாகும்? அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் உடம்புக்கு தேவையான துவர்ப்பு சுவையை பெறலாம். கடுக்காயை வாங்கி உள்ள இருக்கும் பருப்பை எடுத்துட்டு தூளா அரைச்சி வச்சுக்கணும். தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு ராத்திரி சாப்பாட்டுக்கு பின் கடுக்காய் உட்கொண்டால் நோயில்லாத நீடித்த வாழ்க்கையை பெறலாமா? காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் தின்றால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவர் கோலை வீசி குலுக்கி நடப்பனேன்னு சித்தர் பாடல் சொல்லுது. காலையில வெறும் வயித்துல இஞ்சி, நண்பகல்ல சுக்கு, ராத்திரியில கடுக்காய் என தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த சித்தர் பாடலின் பொருள். இதெல்லாம் அந்த காலத்திலேயே நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா நாம தான் நவீனம் என்ற பெயர்ல எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் சிறுதானியங்கள். 6 மாச குழந்தை முதல் அனைவருக்கும் ஏற்ற சத்தான உணவு சிறுதானியங்கள். கம்பு ஆரோக்கியமான சருமத்தை தரும், பார்வை திறன் மேம்படும், உடல் வெப்பம் தணியும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரக்க உதவும். கம்பு கோ8 ஒரு ரகத்தை வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. சாகுபடி செய்து நாமும் சாப்பிடுவோம், நமது அன்பர்களுக்கும் கொடுப்போம். திவாகரன் ஐயா, அடுத்து திணை இதயத்தை பலப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், சாமை இரத்த சோகையை குணப்படுத்தும், மலச்சிக்கல் தீரும், விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உதவும், உடம்புல இருக்கும் கொழுப்பு படிவத்தை தடுக்கும் ஆற்றல் கொண்டது, சோளம் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் வருவதை தடுக்கும், இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும், செரிமான சக்தி மேம்படும், வாயு தொல்லை நீங்கும், உடலுக்கு ஆற்றலை தரவல்லது சோளம். இன்னும் இது தவிர கேழ்வரகு, வரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் இருக்கு. அளவில் சின்னது, ஆனா பலனும் அதிகம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
4: புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். கரகாட்டக்காரன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:10:06. திரைக்கானத்தில் தொடர்ந்து KJS தாஸ் சித்ரா குரல்களில் வளையல் சத்தம் படத்திலிருந்து.

கார்கில் வெற்றி தின சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள்.

நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம் இன்று அனுசரிக்கப்படுது. இந்த நாளில் ஒரு முக்கியமானவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். கார்கில் போரில் பங்கெடுத்த மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் சார் அவர்களை இன்றைக்கி நாம்

0: சந்திக்க இருக்கிறோம். சார், முதல்ல உங்களுடைய இராணுவ அனுபவத்தை முதல்ல சொல்லுங்க. எப்போ இராணுவத்தில் இணைந்தீங்க, எவ்வளவு நாள் அனுபவம், முதல்ல அதை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்கிலுக்கு வரலாம்.
1: நமஸ்காரம். இராணுவத்தில் நான் ஒரு 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் 4 இயர்ஸ் ட்ரைனிங்கும் இருக்குது. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, மொத்தம் ஒரு 41 இயர்ஸ் ஆர்மியில், 16.5 இயர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இம்மிடியட்லி ஆஃப்டர் 11th கிளாஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம டென்யூர் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு டைரெக்ட்லி ராஜஸ்தான் டெசர்ட்டில் போட்டு விட்டாச்சு. மிட் சவுத் டெசர்ட், கங்கா நகரம் ஃபுல் டெசர்ட் தான். அது முடிஞ்ச ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன், பிடெக் டிகிரி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அகெயின் டெசர்ட்ல திருப்பி போட்டு அது முடிஞ்ச டிஎஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி முடியும். அது முடிஞ்சிட்டு ஐ காட் போஸ்ட் டு வேலி, ஸ்ரீநகர் வேலி. ரொம்ப ஆசமையில் ஆல்ரெடி அங்கே ரொம்ப மிலிட்டன்சி இருக்குது, டெரரிசம் ரொம்ப இருக்குது. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி, ஆன்டி இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டேன். காந்தர்பல் சோப்போர் ஏரியா நாங்கள் ஆப்ரேட் பண்ணிச்சோம், மோஸ்ட் ஹாட்டஸ்ட் ஏரியா ஃபார் மிலிட்டன்சி,
0: ஹாட்டஸ்ட்
1: ஏரியா. லாட் ஆஃப் கில்லிங்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ் ஃபேமிலியில எல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அவர். தட் வாஸ் தி டஃபஸ்ட் டைம், மிலிட்டன்சி வாஸ் ஃபுல் கிரிப் இன் காஷ்மீர் வேலியில். தட் வாஸ் 1996-97 ஜாயின் பண்ணிட்டு 1998 நவம்பர் வரை விவர் தேர். சடன்லி நவம்பரில் கால் வந்திருக்கேன், யூ ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்ரீநகர் ஏரியா டு லே. இப்போது ஐ வாஸ் இன் பிரிகேட், ஒரு பிரிகேடர், 17th இன்ஃபென்ட்ரி பிரிகேடோட நான் பிரிகேட் மேஜர், அதுதான் அப்பாயின்மெண்ட். அப்போ என்ன பேர், ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர். ஆ பிரிகேடோட எல்லா ஆப்ரேஷன்ஸுட கோஆர்டினேஷனும் பிளானிங்கும் நான் தான் பண்ணணும். இப்போ இது ஆர்டர் கிடைச்ச உடனே ஜஸ்ட் பிஃபோர் ஜோஜிலா பாஸ் க்ளோசிங் வி ரீச்ட் கார்கில். அப்போ ஜோஜிலா பாஸு ஃப்ரம் நவம்பர் டில் நெக்ஸ்ட் மே ஃபுல் க்ளோஸ்,
0: 6 மாதம்.
1: ஸோ இஃப் யூ டோன்ட் க்ராஸ் ஜோஜிலா பாஸ் யூ வில் கெட் ஸ்டக் இன்சைட், அங்கே திருப்பி வர முடியாது. தென் யூ ஃபினிஷ்ட், யூ கான் சர்வைவ் ஒன்லி, ஒன்றுமே இல்லை அங்கே சர்வைவ் பண்ணுறதுக்கு. யூ கான் கம் திஸ் சைட் தட் சைட். ஸோ சம்மோ யூ க்ராஸ்ட் அண்ட் வென் தட் சைட். ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச் ஏப்ரல் அங்கே லதாக்கில் வி ஸ்டார்டட் ஹேபிடேட்டிங் ஆர்செல்ஸ், இட்ஸ் கால்ட் அக்ளமடைசேஷன் ப்ராசஸ் பண்ணி. இட்ஸ் ஓன்லி இன் ஏப்ரல் சம் இன்ஃபர்மேஷன் கேம், இங்கே ஒரு எனிமி இன்ட்ரூஷன் இருக்குது, தெர் இஸ் ஃபுட் மார்க் சீன் இன் தி ஃபுட் ஹில்ஸ் எக்ஸெட்ரா. இன்டிமேஷன் வந்துட்டு வென் தி ரெக்கி வாஸ் கமென்ஸ்ட், தட் இஸ் வென் வி ரியலைஸ் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர், இட் இஸ் நாட் நார்மல்,
0: என்னவோ நடக்க போகுது,
1: எந்தவோ நடக்க போகுது. ஸோ லீவ் இட் அட் தட். ஸோ தட் இஸ் அது திருப்பி வரேன், ஹவு வார் ஸ்டார்டட் இந்த. பட் ஆஃப்டர் கார்கில் ஐ காட் செலக்டட் ஃபார் யூஎன் மிஷன்,
0: யுனைடெட் நேஷன்
1: மிஷனில் வென் டு சிரியா லியோன். அங்கே தான் ரிபெல் வார்ஃபேர் ரொம்ப நடக்குது, டைமண்ட் கண்ட்ரி, டைமண்ட் பார்க்குறதுக்கு, டைமண்ட் கடக்கிறதுக்கு பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் லிபல் லாட் ஆஃப் வார்ஃபேர். அதில் யூஎன் மிஷன் போயிட்டு வி ட்ரை டு மினிமைஸ் தி ஃபைட் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் சிவில் ஃபோர்ஸஸ். 1 இயர் அங்கே ஆஸ் யுனைடெட் நேஷன்ஸ் அப்சர்வர் ஜோலி சர்வீஸ் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இமீடியட்லி வெண்ட் இன் டு ஆக்ஷன் அகெயின் ஆஃப் பராக்கிரம். ரிமெம்பர் அங்கே பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தாச்சு, இமீடியட்லி இந்தியன் ஆர்மி வாஸ் மொபிலைஸ்ட். வி வர் ஆன் த பார்டர் ஃபார் நியர்லி 1.5 இயர்ஸ் வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன் டு கோ இன்சைட். அகெயின் டெசர்ட்டில் 52 டிகிரி டெம்பரேச்சர், 55 டிகிரி டெம்பரேச்சர், ஓப்பன் டெசர்ட்டில் டேங்க்ஸில் வி ஹவ் டு ஸ்டே, டெரிபிள் கண்டிஷன்ஸ்.
0: 52 டிகிரி,
1: சம்டைம்ஸ் இன் பீக் இல் டச் 55 டிகிரி.
0: அடேங்கப்பா,
1: சம்மரில் ஏப்ரல் மே ஜூனில் த ஆப்பர் ஆங் ரெடி அங்கே மைன் லேன் பண்ண 14,000 மைன்ஸ் வி லேட் அக்ராஸ் த பார்டர். அது முடிஞ்சு தென் ஐ காட் ப்ரொமோட்டட் என் ஆர்மி ஹெட் குவார்டரில் இன் மோர் ஆஃப் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஜாப் வந்தாச்சு. தென் அங்கேருந்து போஸ்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அகெயின் பேக் டு லே, திருப்பி லே வந்துட்டு தென் வி பிகேம் பிரிகேடியர், அப்புறம் மேஜர் ஜெனரல், அங்கே வெரி சீனியர் போஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு. ஐ டிட் ஆல்சோ இன்ஜினியரிங் ஒர்க், டெவலப்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நேவி, அதுவும் பண்ணியிருக்கேன் சீஃப் இன்ஜினியர். ஸோ ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குது. அது லாஸ்டில் வந்து சென்னையில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் தக்ஷின் பாரத் ஏரியா, இங்கே 5 ஸ்டேட்ஸோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அவட ஃபுல் மிலிட்ரியோட 5 ஸ்டேட்ஸை என்டையர் மிலிட்ரியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்.
0: எப்போ நீங்கள் உங்களுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்றீங்க சார்?
1: 2023 அக்டோபரில்.
0: கிட்டத்தட்ட ஒரு 40-41 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக உங்களை அர்ப்பணித்த ஒரு பணி. இன்றைய நாளில் உங்களை நாங்கள் சந்தித்து உங்கள்கிட்ட ஒரு வணக்கமும் சொல்கிறோம், வாழ்த்து பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த நாட்டை பாதுகாத்ததில் உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. கார்கிலுக்கு வருவோம் சார். என்ன கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி தினம், என்ன நடந்தது? உங்களை ரொம்ப அலர்ட்டாக இருக்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க.

0: அதனுடைய அந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
1: பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட எப்பளும் ஒரு ஒரு ஹேட்ரட் இருக்குது. 1947 இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிட்டு ஃபஸ்ட் டைம் வித்தின் நோ டைம் பாகிஸ்தான் அட்டாக்ட் காஷ்மீர். அப்போது இந்தியன் ஆர்மி போய் தே டிஃபீட்டட் தெம் த்ரூ தெம் அவுட் இல்லையா. ஃபஸ்ட் டிஃபீட் ஃபார் தெம். செகண்ட் டிஃபீட் 65 வாரில் அகெயின் தே கேம் அட்டாக்ட் இந்தியா. நம்ம போய் ஆல்மோஸ்ட் லாகூர் கேப்சர் பண்ணியாச்சு. அகெயின் பிகாஸ் இந்திரா காந்தி டிசைட் நாட் டு பிரஸ் வி அகெயின்ஸ் பேட் தெம். 71 அகெயின் தே ட்ரைட். அப்படி தான் பங்களாதேஷ் வார் நடந்திருக்கேன். தேவர் ஆக்குப்பைங் ஈஸ்ட் பாகிஸ்தான் வாஸ் பங்களாதேஷ் டுடே வாஸ் ஈஸ்ட் பாகிஸ்தான் தென் இல்லையா.
0: ஆமாம்.
1: ஆ ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியோட ஆர்மி மனக்ஷோட லீடர்ஷிப் போயிட்டு வி த்ரூ அவுட் தி பாகிஸ்தான் ஆர்மி கேப்சர்ட் என்டையர் பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தானில். லெப்டினன்ட் ஜெனரல் ஏகே நியாசி வாஸ் சரண்டர்ட் அண்ட் டேக்கன் இன் சரண்டர்ட் மோட். 93,000 பிரிஸ்னர்ஸ் வாஸ் சரண்டர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி அண்ட் தேவர் சென்ட் அவுட். ஈஸ்ட் பாகிஸ்தான் வாஸ் கன்வெர்ட்டட் டு பங்களாதேஷ்.
0: பங்களாதேஷ்
1: ஈ மூணு லாஸ் பாகிஸ்தானுக்கு அவருக்கு தே கான் டாலரேட் இட் வாண்ட் டு டூ சம்திங் டு ரிட்ரீவ் தெம்செல்ஸ் ஃப்ரம் திஸ் டிஸ்ஆனர்.
0: மனசை குத்திடுச்சு அவங்களுக்கு
1: குத்திடுச்சுக்க. ஸோ அவருக்கு ஒரு எனிமிட்டி பர்மனன்ட் எனிமிட்டி இருக்குது அவர் மனசில் தட் இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம். இந்தியன் ஆர்மி ஹேஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் தெம். அது ஒன்று இருக்குது. ஸோ திஸ் டைம் அவர் ஒரு டிசீட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் யூ ஆர் டூயிங் பஸ் டிப்ளோமசி, வேறு சைடில் அவர் டூயிங் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இல்லையா. அது பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கேன், சைலண்ட்லி இன் தி கார்ப் ஆஃப் பீஸ் அவர் அவரோட சோல்ஜர்ஸ் இன் தி கார்ப் ஆஃப் சிவிலியன்ஸ் இன் டு கார் ஏரியாஸ் அன்ஆக்குபைடு ஏரியாஸில் தேவ் சென்ட் அண்ட் ஆக்குபைடு. இப்போ கார்கில் லாட் ஏரியாஸ் ஆர் நாட் ஆக்குபைட் வித் தி மிலிட்ரி. இட் இஸ் இம்பாசிபிள் இன்ஹியூமன் டு ஆக்குபை டூரிங் வின்டர்ஸ். ஸோ ஆஸ் அன் அக்ரிமெண்ட் வி ஹோல்ட் சம் போஸ்ட். ஆ போஸ்ட்டை தமிழ் தமிழ் ரொம்ப கேப்ஸ் இருக்குது. தோஸ் கேப்ஸ் தே வென்ட் இன் குவாய்ட்லி ஆக்குபைட் விச் இஸ் நாட் அண்டர் அப்சர்வேஷன். That is how, India decided that we will throw out the intruders, throw them out. Kargil war started then. I think May 8th was the first offensive action between the two militaries. And it ended. July 24th is seen as the time when we had the final victory. Tiger Hill was captured. Adatam we are celebrating. On one hand, amma celebrate pandren. The eviction of enemy from Kargil Heights, 13,000, 14,000, 18,000, 22,000 feet. That is the height at which you are fighting. Oiram. On one hand, we are celebrating this amazing, great victory in the highest battlefields of the world. On the other hand, we are also remembering 500 plus soldiers who laid down their lives, sacrificed their lives.
0: 500 plus.
1: For achieving this victory for India. It's a day of honoring celebration and honoring sacrifice. Kargil Vijay Divas.
0: 500-க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அவங்களுக்காக நாம் ஒரு வணக்கம் செலுத்தி அவங்கள நினைவு கொள்ளணும். இன்னொரு பக்கம் நம்முடைய வெற்றியும் கூட.
1: நம்ம நேஷன் வில் ஆல்வேஸ் ரிமைன் இண்டெட்டட் ஃபார் தர் சாக்ரிஃபைஸ். அதில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலும் ரொம்ப இருக்குது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் பேர் அங்கே ஃபைட் பண்ணியிருக்கேன். ஆல் இந்தியா சோல்ஜர்ஸ் டுக் பார்ட்.
0: அந்த 500 பேரில் எல்லா மாநிலத்து மக்களும் கூட இருந்திருப்பாங்க.
1: இருந்தாச்சு டெஃபினட். ஆல் ரிலீஜன், ஆல் கம்யூனிட்டி, ஆல் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் ஒன் இல்லையா. வென் இட் கம்ஸ் டு எனிமி, இந்தியா இஸ் ஒன்.
0: எல்லோரும் இந்தியர்கள். அதில் அந்த போர் சமயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்?
1: ஒரு வார் ஃபைட்டிங் பண்ணும்போது ஒரு பிரிகேட் இருக்கு. தட் இஸ் ஒன் யூனிட் விச் கோஸ் டு வார். இப்போ என்ன பிரிகேடோட பேர், 70 இன்ஃபென்ட்ரி பிரிகேட். ஆ பிரிகேடோட கீழே 2 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன்ஸ் இருக்குது. அதோட பிரிகேட் ஹெட் குவார்ட்டரில் ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு பிரிகேட் கமாண்டர் இருக்கும், ஒரு டெப்டி கமாண்டர் இருக்கும். அதில் கீழே ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆர் தட் டைம் இஸ் கால்ட் பிரிகேட் மேஜர். ஸோ மை மெயின் ஜாப் என்ன, ஆ பிரிகேடோட டிப்ளாய்மெண்ட்டோட பிளானிங்கும் கமாண்டர் அனுசிட்டு அதோட ஸ்ட்ராட்டஜி மேக்கிங், ஒரு ரெக்கானசன்ஸ் மிஷன் பண்ணிவிட்டு இன்டெலிஜென்ஸ் கேதரிங், இன்டெலிஜென்ஸ் சம்மரி மேக்கிங், ஆ இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு ப்ரிப்பேர் தி ஆப்ரேஷனல் பிளான், அதோட கோஆர்டினேஷன், அம்யூனேஷன் பிளான், ரொம்ப பிளானிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஓவர்சி தி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி. ஒரு வெரி வெரி ஹைலி ஆக்டிவ் ரோல் இன் த வார். ஸோ அது மாத்திரம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் கோஆர்டினேஷன் ரோல். பட் கார்கிலோட இஃப் யூ சி கார்கில், இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ரோட் ஹெட் டு ரீச் வேர் எனிமி வாஸ் ஆக்குப்பைங். அதோட பேஸ் மவுண்டில் பேஸ் எத்திருக்கதும் யூ நீட் டு ட்ராவல் 15 கிலோமீட்டர்ஸ் பை த்ரூ ஸ்னோ அண்ட் ரிவர் அண்ட் வாட்டர் அண்ட் ராக்ஸ்
0: எல்லாமே இருக்கும்.
1: ஓப்பனில் எல்லாம் இருக்கும். ஓப்பனில் அண்டர் எனிமி ஃபயர் யூ டு ட்ராவல். அப்போ தான் யூ வில் ரீச் தி பேஸ் ஆஃப் தி மவுண்டன். ஆ பேஸோட மவுண்டனில் யூ டு கிளைம் அனதர் 3 days to reach the top where you will do the attack on the enemy. This itself is enough

0: ஃபார் சோல்ஜர் டு இல்லையா.
1: ஆமாம்,
0: இது பண்ணிட்டு அந்த தென் யூ டு அட்டாக் தி எனிமி அண்ட் கேப்சர் ஹிம். இமேஜின் தி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர் ஒரு சோல்ஜருக்கு வேணும். அது பண்ணுறது ஒரு ஆர்மிக்கு மோட்டிவேஷன் வேணும், மொரால் வேணும். எப்படி பண்ண முடியும் அதுக்கு? தாட் ஆர் தி சேலஞ்சஸ் அண்டர் விச் ஆஸ் அ பிரிகேட் மேஜர் ஐ டு ஆப்ரேட்.
1: உங்கள் கண்ட்ரோலில் இப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
0: ஸ்டார்டிங்கில் வி வர் அ ஸ்மால் ஃபோர்ஸ். வி பேர்லி ஹேட் டூ ஹாஃப் பட்டாலியன்ஸ், அதுவும் டோட்டல் அபவுட் 300 to 400 பீப்புள். பட் வி ரியலைஸ் அங்கே இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் வந்த ஒரு 4-5 பீப்புள் சிட்டிங். பாகிஸ்தான் ஆர்மியோட ஃபுல் பட்டாலியன் அங்கே இருக்கும். ஸோ ஒரு பட்டாலியன் வந்து அங்கே டிஃபென்ஸில் பொசிஷன் இருக்கும்போது இன் மவுண்டன்ஸ் யூ ரிக்வயர் எ சுப்பீரியாரிட்டி ஆஃப் 1:10 இன் ஹைல்டூட் ஏரியா. ஸோ இஃப் தெர் இஸ் ஒன் சோல்ஜர் இன் டிஃபென்ஸில் ஆர் 10 சோல்ஜர் இன் டிஃபென்ஸ் ட்ரென்ச்சில் இருக்கும்போது அவரு எவிட் பண்ணுறதுக்கு தி நம்பர்ஸ் ரிக்வயர்டு டு அட்டாக் இஸ் 100, 10 times.
1: அப்பா
0: பிளெயின்ஸில் இட் இஸ் 1:3 டிஃபெண்டர் டு அட்டாக்கர். நார்மல் மவுண்டன்ஸில் இட் இஸ் 1:6. இன் ஹைல்டூட்

0: சோல்ஜர் இன் டிஃபென்ஸில் ஒரு 10 சோல்ஜர் இன் டிஃபென்ஸ் ட்ரென்ச்சில் இருக்கும்போது அவர் எவிட் பண்ணுறதுக்கு தி நம்பர்ஸ் ரிக்வயர்டு டு அட்டாக் இஸ் 110 டைம்ஸ்.
1: அப்பா
0: பிளெயின்ஸில் இட் இஸ் 1:3 டிஃபெண்டர் டு அட்டாக்கர். நார்மல் மவுண்டன்ஸில் இட் இஸ் 1:6. இன் ஹைட்யூட் மவுண்டன்ஸ் இட் இஸ் 1:10.
1: ஒருத்தருக்கு 10 பேர் வேணும்.
0: ஸோ வி ரியலைஸ் தட் இஸ் தி திங். ஸோ ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி ஆஃப்டர் சம் டைம் வி வர் பில்ட். ஸோ ஃப்ரம் 2 பட்டாலியன்ஸ் வி வென் டு அபவுட் 9 பட்டாலியன்ஸ், 10 பட்டாலியன். ஈச் பட்டாலியனில் ஒரு 500 to 600,
1: 5000 பேர், 6000 பேர் இருந்திருப்பாங்க.
0: அது தட் இஸ் ஒன். பின்ன ஆர்ட்லரி, இது இன்ஃபென்ட்ரி பட்டாலியன்ஸ். அதன் அப்புறம் இருக்கும் ஆர்ட்லரி யூனிட்ஸ், கன் பஃபோர்ஸ், கன்ஸ் 155 பஃபோர் கன்ஸ், மீடியம் கன்ஸ், அதோட ஃபார் ஃபைரிங். தென் வி ஹேட் ராக்கெட் லான்ச்சர்ஸ். அப்புறம் தென் யூ ஹாவ் ஹெலிகாப்டர் யூனிட்ஸ். அங்கே டேங்க்ஸ் வில் நாட் கோ. ஸோ திஸ் இஸ் தி ப்ரைமரி யூனிட்ஸ் வச்சுட்டு தான். தென் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ரோல் இருக்கும், ஏசி பட்டாலியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி டிவிஷனல் ஹெட் குவார்டர் சப்போர்ட்டிங் யூனிட்ஸ் இருக்கும்.
1: இவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே அங்கே போராடி இருக்கிறீங்க, சண்டை போட்டிருக்கிறீங்க, சிரமப்பட்டிருக்கிறீங்க, 500 மேற்பட்ட உயிர்களை இழந்திருக்கிறோம். தினம் தினம் உங்களுடைய பணி, அன்றாட பணிகள்லாம் எப்படி போயிருக்கும் சார் அந்த நேரத்தில்?
0: அதுதான் ரொம்ப நல்ல க்வெஸ்சன் சார். லாஜிஸ்டிக் சஸ்டெயினன்ஸ் இவ்வளோ வெளிய ஆர்மிக்கு பயங்கர ஒரு வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். காரணம் ஆல்ரெடி லடாக்கில் லாஜிஸ்டிக் சஸ்டெயினன்ஸ் இம்பாசிபிள். இது லடாக்கூட ரீஜனில் அகத்து போய் இன்டீரியர்ஸில் டெரேன் கிராஸ் பண்ணிட்டு சப்ளை பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 30 days விர் லிவிங் 1 meal a day.
1: ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான்,
0: ஒரு சாப்பாடு. தேட் வில் ஆல்சோ கம் நம்மளோட டாங்கியோட பேக்கில் வரும், மியூல் பேக்கில்,
1: கழுத மேலே
0: தே வில் சப்ளை. அதில் என்ன ரொட்டி இருக்கும், ஆலு இருக்கும், அது மட்டும் மோஸ்ட் ரெஸ்ட் எவ்ரிதிங் லெட்ஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 1 month சர்வைவல் ஒன்லி தேட். அது முடிஞ்சிட்டு ஸ்லோலி வேணா திங் பில்டப், கொஞ்சம் சப்ஜி, கொஞ்சம் அதர் வெரைட்டிஸ் வர தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஃபார் பேஸில். பேஸுன்னு வென் யூ ஆர் ட்ராவலிங், வென் யூ ஆர் கிளைம்பிங் மவுண்டன் ஃபார் தி அசால்ட், 3 days கிளைம்ப் இருக்கும். ஸோ யூ 3 days சாப்பாடு யூ டு கேரி. அங்கே பாடிக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது டு டேக் லோடு, ரொம்ப சின்னதான். இப்போ பிளேனில் ஒன் சோல்ஜர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கேரி 25 kgs ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் மவுண்டன்ஸில் இட் கம்ஸ் டவுன் லிட்டில் பிட், ப்ளஸ் இஸ் வெப்பன். இன் ஹைட்யூட் ஏரியா ஒரு சோல்ஜர்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் டு 10 kgs. எதுக்கு? அங்கே அட்மாஸ்பியர் இஸ் ரேரிஃபைடு, ஆக்சிஜன் இஸ் வெரி லோ, 70% ஒன்லி ஆஃப் திஸ் ஏரியா. ஸோ பாடியோட கெப்பாசிட்டி பயங்கர ரெடியூஸ் ஆகும். கேன் ஒன்லி டேரி 10 kgs,
1: மேக்ஸிமம்
0: 15 kgs, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலி. இ 15 kgs he has to carry a weapon which will be about 5 kgs. He has to carry other his kit, clothing, kit extra, ammunition, water, plus his food. இது எல்லாம் 3 days சர்வைவும் பண்ணணும் இது வச்சுட்டு. இப்போ புல்லட்ஸ், இஃப் யூ இன்க்ரீஸ் புல்லட்ஸ் யூ ஹேவ் டு ரெடியூஸ் ஃபுட், இஃப் யூ இன்க்ரீஸ் ஃபுட் யூ ஹேவ் டு ரெடியூஸ் புல்லட். அது பேலன்ஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு இமேஜின் ஹவு மச் ஐ வில் ஈட் பர் டே, ஹவு மச் ஐ வில் ட்ரிங்க் பர் டே, அண்ட் ஃபைனலி எனக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 100 bullets. நோ, ஒரு 50-60 bullets வேணும் அங்கே போய் ஃபைட் பண்ணுறது.
1: ஆமாம்,
0: அதோட என்ன வெயிட் இருக்குது? இதெல்லாம் பிளானிங் பண்ணிவிட்டு ஃபார் அ சோல்ஜர் டு டிசைட் அண்ட் கோ, வெரி வெரி சேலஞ்சிங் ஜாப். சர்வைவல் தான் இஸ் அ பிக்கஸ்ட் திங். சர்வைவல் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறது தட் இஸ் செகண்ட்.
1: அது
0: சர்வைவல் இன் பேட்டில். சர்வைவிங் பிஃபோர் பேட்டில் இட் செல்ஃப் இஸ் அ பேட்டில்.
1: அப்படியேங்கப்பா,
0: தட் இஸ் தி சேலஞ்ச்.
1: கார்கில் நடந்தது
0: 1999.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷங்கள் வந்துட்டோம். இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர், அதை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கூட பேசுவோம். அந்த ரெண்டுத்தையும் ஒரு ஒப்பீடு சார், கார்கில் சிந்தூர் தனித்தனியாக சொல்லுவீங்களா இல்லை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவீங்களா?
0: கார்கிலும் சிந்தூரும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. கார்கில் வார் இஸ் அ சோல்ஜர் சென்ட்ரிக் வார். ஹியூமன் என்ட்யூரன்ஸ், ஹியூமன் கெப்பாசிட்டி, ஹியூமன் வில் பவர், ஹியூமன் மாரல் கரேஜ், ஹியூமன் மொராலிட்டி, ஹியூமன் மோட்டிவேஷன், ஹியூமன் எபிலிட்டி டு ஃபேஸ் பிக் சேலஞ்சஸ், அது தான் அது கார்கிலோட வெப்பன்.
1: எல்லாம் மனித சக்தி தான்,
0: ஹியூமன். அதில் வெப்பன்ஸ் இருக்குது, சம் லிட்டில் பிட் டெக்னாலஜி இருக்குது. Primarily, it is centered around a soldier's ability to face the most challenging terrain and conditions.
1: ஒரு போர் வீரருடைய
0: willpower
1: தான்.
0: Correct. அதுல ப்ளஸ் லீடர்ஷிப். அது என்ன லீடர்ஷிப்? ஜூனியர் லீடர்ஷிப் தான் அதில் மெயின். இப்போ கார்கில்ல ஃபிசி பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் டெத் யாரோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது இஸ் ஜூனியர் லீடர்ஸ், யங் ஆஃபீஸர்ஸ். இப்போ மனோஜ் பாண்டே, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட் வினர்ஸ் அண்ட் பேட்டில் கேஷுவல்டிஸ் இன் வார் ஆர் ஆல் யங் ஆஃபீஸர்ஸ். அவரோட ஏஜ் எவ்வளோ? 20 years, 23 years, 24 years. பசங்க அவர்
1: இளம் வீரர்களை எழுந்திருக்கிறோம்.
0: ஆ, தேர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் காலேஜ்.

0: ஏஜ், அதுதான் ஏஜ். யூ இமேஜின் மங்கள் பாண்டே டேஸ், அதுதான் தேவர். ஆ, யங் ஏஜில் அவர் லீடர்ஷிப் டிஸ்பிளே பண்ணிட்டு தேவர் லீடிங் அண்ட் அட்டாக்கிங் இன் த பார்கன், லூசிங் லைஃப்ஸ் இன் வார். அது வச்சு பார்க்கும்போது கம்பேர் டு ஆப் சிந்தூர் வெரி டிஃப்ரெண்ட். ஆப் சிந்தூர் டெக்னாலஜி வார், இங்கே சோல்ஜருட எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி எல்லாம் டெஸ்ட். இட் இஸ் எபிலிட்டி டு ஹேண்டில் டெக்னாலஜி இஸ் அ டெஸ்ட். அண்ட் இந்தியாஸ் டெக்னாலஜி வாஸ் புட் டு டெஸ்ட். இந்தியாவோட எவ்வளோ டெக்னாலஜி ப்ரோக்ரெஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் சிவில் டெக்னாலஜி தான் நம்ம மிலிட்டரி டெக்னாலஜிலும் பார்க்க முடியும் இல்லையா. தட் வாஸ் புட் டு டெஸ்ட். ஸோ திஸ் வாஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் ஃபார் வேர் சோல்ஜர் டு சோல்ஜர் ஃபைட்டிங் வாஸ் லிமிட்டட் டு பார்டர்ஸ். எதாச்சு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் தேர் பட் தட் இஸ் நாட் த மேஜர் திங். ஆர்ட்லரி டுவெல்ஸ் வர் தேர் பிட்வீன் ஆர்ட்லரி தேர் அண்ட் அவர்ஸ். பட் சோல்ஜர் போய் அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் பங்கர் கேப்சர் பண்ணிட்டு தட் இஸ் வெரி லிமிட்டட் லிமிட்டட். மெஜாரிட்டி வாஸ் ஏர் ட்ரோன்ஸ் மிசைல்ஸ், அது வார்ஃபேர் தான் மெயின். ஸோ டெக்னாலஜி வாஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ தேட் வார் இன் திஸ் வாரில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது.
1: ரெண்டுத்தையுமே பார்த்த அனுபவம் பெற்றவர் நீங்கள். அதில் முழுக்க முழுக்க நாம் வந்து மனிதர்களை, போராட்ட வீரர்களை, போர் வீரர்களை நாம் அதில் இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாமா?
0: ஓ டெஃபினெட்லி. கோயிங் ஃபார்வர்ட் கார்கில் டைப் வார் வில் ரெடியூஸ், சான்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் நமக்கு வி கான் புட் தர் புட் ஆர் காட் டவுன், பிகாஸ் பாகிஸ்தான் எப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. டுமாரோ தே கேன் அகெயின் டு ஒன் மோர் கார்கில். அப்போ பண்ணும்போது சேம் சோல்ஜர் ஹஸ் ஸ்டில் கோ அண்ட் அட்டாக் டு கேப்சர் பேக். பட் டெக்னாலஜி வாரில் என்ன, யூ கேன் இன்ஃப்ளிக்ட் லாட் ஆஃப் கேஷுவலிட்டி ஆன் தி எனிமி டீப்பர் சைடில். பட் ஒரு டெரெயின், நம்மளோட இந்தியாவோட டெரெயின் ரீகேப்சர் பண்ணுறதுக்கு யூ நீட் சோல்ஜர் டு கோ ஸ்டில். பட் ஃபியூச்சர் வாரில் டெக்னாலஜி வில் ரெயின் சுப்ரீம். அதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப வி ஹாவ் எ லாங் வே டு கோ. அண்ட் திஸ் இஸ் எ வெரி சீரியஸ் டாபிக். ஏன்னா இன் சிந்தூரில் வி டிப்ளாய்ட் ட்ரோன்ஸ், வி டிப்ளாய்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், வி டிப்ளாய்ட் லாட் ஆஃப் மிசைல்ஸ். பட் ஆப் சிந்தூர் முடிச்சுட்டு தான் திஸ் கொஸ்டின் வாஸ் ஸ்டார்டட். அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு ஸ்பீக் ஆன் திஸ் கொஸ்டின். நமக்கு ட்ரோன் இருக்குது, வி யூஸ் ட்ரோன்ஸ், வி யூஸ் மிசைல்ஸ், வி யூஸ் ஏர்கிராஃப்ட். பட் ஆர் தே இண்டியாஸ்? டஸ் இண்டியா ஓன் த டெக்னாலஜி ஆர் ஹேவ் வி ஜஸ்ட் பர்ச்சேஸ்ட் அண்ட் யூஸ்ட்? அது ஒரு கொஸ்டின் இருக்குது,
1: முக்கியமானது.
0: ஆ கொஸ்டின் தான் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், எவ்ரிபடி ரியலைஸ்ட் சடன்லி தட் இந்தியாவுக்கு பெஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ஸ் இருக்குது, பட் இட் டசன்ட் ஓன் டு அஸ்.
1: வெளியிலேருந்து வாங்கிறது
0: வாங்கிறது அதோட ரொம்ப டேஞ்சர், செக்யூரிட்டி டேஞ்சர் என்ன? அதோட டெக்னாலஜியில் இன் எனி மாடர்ன் வெப்பன் சிஸ்டம்ஸ் யூ ஹேவ் சோர்ஸ் கோட்ஸ், யூ ஹேவ் ஃபர்ம் வேர், யூ ஹேவ் வெரி டீப் டெக்னாலஜி திங்ஸ். அதோட கண்ட்ரோல் மொத்தம் பிலாங்ஸ் டு தி ஃபாரின் கண்ட்ரி ஃப்ரம் யுவர் பை. இப்போ ட்ரோன்ஸ் அதோட ஃபுல் டெக்னாலஜி இஃப் யூ டோன்ட் ஹேவ், அவருக்கு ட்ரோனை ஸ்பூஃப் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நவு கிவன் அ டிசிஷன் தட் இந்தியா மஸ்ட் பிகம் இண்டிபெண்டன்ட் ஃபார் இட்ஸ் ஓன் சாவரனிட்டி. We must achieve sovereignty in our technology, especially pertaining to weapons. அதுக்கு தான் லாட் ஆஃப் குட் ஒர்க் இஸ் நவு ஹேப்பனிங். ஐ விஷ் திஸ் ஹட் ஹேப்பன் 10 years பேக், 15 years பேக். அட்லீஸ்ட் வி ஹவ் ஸ்டார்டட் நவு. பட் இந்தியா இஸ் கம்பேர்ட் டு சைனா அண்ட் த வேர்ல்ட் வி ஆர் அட்லீஸ்ட் 25-30 years பிஹைண்ட். அது கேட்சப் பண்ணணும். அது கேட்சப் பண்ணுறதுக்கு வி நீட் அவர் யூத் டு ஸ்டே பேக் ஹியர். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே மஸ்ட் ஸ்டே பேக் இன் இண்டியா அண்ட் டெவலப் டெக்னாலஜி ஃபார் இண்டியா. Till now, our students are developing technology for
1: foreigns.
0: And they were selling back to us. Now we must do here. Adu kuda correct ecosystem ready panniyal, which is happening, we will become a strong nation. Adu thaan lesson between Kargil and Sindhur.
1: Drone technology pathi solunga sir. Mukhyamana adache iniki endadhu illada edame illana aidichi.
0: Yeah.
1: Right from agriculture la aarambichi.
0: Correct.
1: Defense varaikkum poiduchi.
0: Correct.
1: ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, செலிப்ரேஷன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு.
0: எஸ்
1: சொல்லுங்கள்.
0: ஸோ ட்ரோன் டெக்னாலஜி இந்தியாவில் கேம் இன் சம்டைம் இன் 2015. வென் இட் கேம், இட் பியூர்லி கேம் ஆஸ் யூ ரைட்லி சேட், மோஸ்ட்லி மேரேஜ் ஃபங்க்ஷன், சம் ஃபிலிம் ஷூட்டிங் இங்கே அங்கே, சம் விஐபி விசிட்ல.
1: ஆமாம்.
0: சடன்லி வென் சிந்தூர் ஹேப்பன்ட், எவ்ரி ஒன் தாட் நவ் ஐ கேன் மேக் ட்ரோன்ஸ். ஹவு தே ஸ்டார்ட் மேக்கிங் ட்ரோன்ஸ்? சைனாவோட DJI ட்ரோன்ஸ் வாங்கி வாங்கி SKD செமி நாக்டவுன் கிட், ஃபுல்லி நாக்டவுன் கிட் வாங்கிட்டு அசெம்பிள் பண்ணிட்டு கன்வெர்ட் இன் டு சம் மிலிட்ரி யூசேஜ் அண்ட் இதே ஸ்டார்டட் கிவிங். பட் தட் இஸ் தி வர்ஸ்ட் திங் தட் ஹேப்பன் டு இந்தியா. ஆஸ் எ ரிசல்ட் என்னைக்கு டுடே ஃபுல் இந்தியாவில் சைனீஸ் ட்ரோன்ஸ் ஹேவ் இன்வேடட் இந்தியாஸ் ப்ரைவேட் செக்டர். ஸோ இந்தியாவோட ட்ரோன் டெக்னாலஜி ஸ்டில் டெவலப்பிங். நம்ம ட்ரோன்

0: டெக்னாலஜி. ஓன்லி அசம்பிளி வி ஹவ் லேர்ன்ட். ஸோ மெனி ட்ரோன் கம்பெனிஸ் ஹவ் லேர்ன்ட் அசம்பிளி. லாஸ்ட் 1 இயர் தான் வி ஹவ் நவு ஸ்டார்டட் டெவலப்பிங். இப்போ ட்ரோனில் 5-6 கிரிட்டிக்கல் டெக்னாலஜி இருக்குது. என் சி ஏ ட்ரோன் ஃப்ளை லுக்ஸ் வெரி சிம்பிள் இல்லையா? அங்கே ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோல் இருக்குது, அது ட்ரோனோட பிரெயின். அதில் நெவிகேஷன் மாடல் இருக்குது, தட் டெல்ஸ் யூ வேர் த ட்ரோன் இஸ் கோயிங், ஏது டைரக்ஷனில் போகிறோம், எங்கே லேண்ட் பண்ணணும், ஹவு ஃபார் இட் கேன் ட்ராவல். பின்னொரு கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்குது, த்ரூ விச் யூ கம்யூனிகேட். இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறேன், அதேபோல் ட்ரோனில் கம்யூனிகேட் பண்ணணும், கமாண்ட் கொடுக்கணும், அது கம்யூனிகேஷன் மாடியூல் இருக்குது. பின்ன பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், IMU, ஆன்போர்டு கம்ப்யூட்டர், அப்போ தென் GCS, இதெல்லாம் வெரி வெரி ஹை கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. இ மாடியூல்ஸ் எல்லாம் நன் ஆஃப் இட் இன் இண்டியா இஸ் பீங் மேட். அன்லெஸ் ஆல் தீஸ் ஹை கிரிட்டிக்கல் டெக்னாலஜி இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரில் இந்தியாவோட டெவலப் பண்ணணும், நாட் ஜஸ்ட் மேனுஃபேக்சர். இப்போ ஃபார் இஸ்ரேல் வாங்கி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இட்ஸ் நாட் எனஃப், வி ஹாவ் டு ஹேவ் அ என்டையர் மாடியூல் டெவலப்ட் இன் இண்டியா. தென் வென் யூ மேக் அ ட்ரோன் வித் ஆல் தேட், நமக்கு இந்தியாவோட ட்ரோன் வில் பி வெரி ஸ்ட்ராங் டு யூஸ் தோஸ் ட்ரோன்ஸ். அதர்வைஸ் வி வில் பி வீக் இன் அவர் எபிலிட்டி டு ஷோ அவர் ஸ்ட்ரென்த் இன் ட்ரோன் டெக். திஸ் ஹேப்னிங், சம் மோர் டைம் இஸ் ரிக்வயர்ட், 1 or 2 years வில் பி ரிக்வயர்ட் பிஃபோர் வி கிரியேட் அவர் ஓன் இண்டிஜினஸ் ட்ரோன்ஸ். பட் தேர் இஸ் லாட் ஆஃப் குட் மூவ்மெண்ட் ஹேப்னிங் இன் தட் டைரக்ஷன். கவர்மெண்ட் இஸ் கிவிங் பிக் புஷ். இப்போ மகா ட்ரோன் பண்ணிட்டு ANRF கம் அப் வித் அ மகா ட்ரோன் சேலஞ்ச். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் ப்ரமோஷன் அண்ட் சப்போர்ட் இன் தட் ஏரியா. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் வில் கேட்ச் அப் அண்ட் பிகம் ஸ்ட்ராங் இன் ட்ரோன் டெக்னாலஜி ஆஸ் பர் தி விஷன் ஆஃப் தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர்.
1: ஒரு 40 ஆண்டு காலம் நம்முடைய ஆர்மியில் பணி செய்த அனுபவம் உங்களுக்கு, வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைய தினம் முக்கியமான தினம், இன்றைய தினம் மட்டும் சொல்கிறதில்ல, இன்றைய தினமும் எல்லா தினமும் நாம் சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடியது,
0: லாஸ்ட் டிகேட் வாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ். லாஸ்ட் 2 decades, இஃப் யூ ஆர் ஓன்லி டெக்னாலஜி மேன், யூ ஹேவ் வெரி லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஜாப்ஸ். டெக்னாலஜி படிச்சுட்டு தென் யூ டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட், தென் யூ வில் கெட் குட் ஜாப் இன் குட் கார்பரேட் கம்பெனிஸ். தட் இஸ் சேஞ்சிங் டோட்டலி. டுடே மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டவுன். நோபடி நீட்ஸ் மேனேஜர்ஸ். Everyone needs people who know technology, who can develop technology. So if you are an engineer in areas of mechatronics, optronics, electronics, AI, machine language, computer vision, image processing, communication engineering, idilekke if you are becoming an engineer, you have very good opportunities. No need to do management, because India over the next decade is decade of technology development. That is one message. Second message, AI is coming in a big way.
1: Artificial intelligence.
0: When AI comes in a big way, if you are only a simple consultant or a manager, junior level manager, your job will be taken away by AI. So either you become highly skilled engineer or you become a skilled artist in any field, football artist to drama artist to song artist to dancing artist, very good area, writing artist, or you become a skilled, highly skilled worker. Mic operator, window fixer, any operator. If you are a simple manager, your chance of getting job will only go down, not up. That is the message. Final message, next decade should be India's decade. That is, can only happen if our youngsters, if they give their best to this country to make it strong, both as unity and in technology. Then India will emerge as the strongest nation in the world.
1: ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்தித்ததில். விஜய் வெற்றி தினத்தில் அதில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு மேஜர் ஜெனரலை நாங்கள் சந்தித்து இவ்வளோ தூரம் கருத்துக்களை கேட்டதே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பணிகள்லாம் செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. அதனால் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான வணக்கத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம், என்னாலும் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மேஜர் ஜெனரல் இந்திர பாலன் சார் அவர்களுக்கு ஒரு வணக்கம்.
0: ரொம்ப நன்றி.

வெற்றி தின சிறப்பு நேர்காணல் கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடினார் பி சரவணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியம் அவர்கள் 1916 திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஆங்கரை என்ற இடத்தில் பிறந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் பல பெரிய வித்வான்களிடம் சங்கீதம் பயின்றார். குறிப்பாக திருவையாறு சபேசையர், தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை ஆகியோரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டார். சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் பல மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தார். சம்ஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு மொழிகளை சரளமாக பேசவும் எழுதவும் கற்றிருந்தார். லட்சண லட்சிய ஞானம் கொண்ட இவர் கர்நாடக சங்கீதத்தை மிகவும் நேர்த்தியாக கச்சேரி மேடைகளில் பாடி பிரபலமானார். இவரது சமகாலத்து வித்வான்களாகிய அரியக்குடி, GNB போன்றோர் போற்றும் வகையில் சிறந்த வித்வானாக திகழ்ந்தார். இவருக்கு பல சீடர்களும் இருந்தனர். இவர் கோயம்புத்தூரில் ராமநவமி விழா நடத்தி பல இசை கலைஞர்களை ஊக்குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1937 திருவையாற்றிலுள்ள சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனையில் பாடி மிகவும் பிரபலமடைந்தார். இவர் ராகம் தானம் பல்லவி பாடுவதிலும் மிகவும் தேர்ந்தவராக விளங்கினார். திருச்சி 4 கால் மண்டபத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் ஒலிபெருக்கியின்றி நிகழ்த்திய பல கச்சேரிகள் இன்றும் ரசிகர்களால் நினைவு கூறப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியம் அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் வி. சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய். கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஓ. ஜெகதம்பா என தொடங்கும் ஷியாமசாஸ்திரி

வேகடா ராகத்தில் ராமசுவாமி சிவன் பாடல் கேட்டோம். இனி உதய ரவிச்சந்திரிகா ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை. ஹிமகிரி தனையே ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சுந்தரி நீ திவ்ய ரூபமு, கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பானது. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது யாரோ அழைக்கிறார்கள் திரைப்படத்தில் பி. ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்.

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: நேயர்களே, முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெறுவது வீட்டுக்கு வீடு வாசப்படை திரைப்படத்தில் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:25, 45:05. நேர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியின் மதியில் 820 கிலோஹெர்ட்ஸ். உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மொத்தச் சிதறல். நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்கலாம் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடியிருக்கும் பாடலை.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 10:40. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதல் நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுகிறது நிழல்கள் திரைப்படத்தில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: तिरंगा अभियान ने पूरे देश को एक अद्भुत भावना से जोड़ा है। हर घर हर गली में तिरंगे का उत्सव दिखाई देता है। इस वर्ष भी हमें हर घर तिरंगा अभियान को पूरे उत्साह के साथ आगे बढ़ाना है। अपने घर पर पूरे सम्मान के साथ तिरंगा फहराना है। साथियों, हर वर्ष 15 अगस्त से पहले आप मुझे बहुत से विचार और सुझाव भेजते हैं। इस वर्ष भी आप अपने विचार MyGov पर जरूर साझा कीजिए। मुझे आपके सुझावों का इंतजार है। साथियों, मन की बात में आज इतना ही। अगले महीने हम फिर मिलेंगे देशवासियों की अनेक नई उपलब्धियां और प्रेरक प्रयासों के साथ। तब तक के लिए मुझे अनुमति दीजिए। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
4: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
5: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26 தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், One ride, one nation, one salute. அதாவது ஒரு பயணம், ஒரு தேசம், ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்ப திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது.

இரண்டு மூன்று நாட்கள் முன்னதாகத்தான் டிஆர்டிஓ நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள். இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுக்களில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது.

இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் ஒன்றின் வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேனி

நீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக

நீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000-க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தை கவரும் அமரும் மேடை, பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின்

இந்த முயற்சி ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமணியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 7 என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது.

போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத

0: வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள், ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள், உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நேரம் 12:25. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று 8 மணிக்கு மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் வானொலி வழி தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM ஆகியவற்றில் மீண்டும் ஒலிபரப்பாகும். மற்ற நிகழ்ச்சிகள் பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஆர் மது அவர்களின் வீணை இசை, பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இடம்பெறும். 2:40 இசைப்பயிற்சியில் பரிபாலனை பூரி பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம், ஆதிதாளம். கற்றுக் கொடுப்பவர் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேரலை நேரடி தொலைபேசி வழி விருப்ப பாடல்கள். மாலை 4 மணிக்கு வேலைக்காரி நாடகம், நடித்தவர்கள் இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்வின், பி பிரேமிகுமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார். மூலக்கதை அண்ணாதுரை, வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன், அமைப்பு கே காளிமுத்து. 5 மணிக்கு குட்டியஸ் நேரம், இதில் சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். மதுரை மாவட்டம் மதிச்சியம் வி வீரபாண்டி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், ஏழு

0: soldiers who laid down their lives in defense of the motherland. The government will introduce the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 in the Lok Sabha tomorrow. The bill is listed in the business of the House for Monday. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. It will be introduced by Union Minister Dr. Jitendra Singh. On Friday, Union Cabinet had approved a draft bill to set up fast-track courts and ensure stricter punishment in cases of paper leaks and examination malpractices. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இப்போது ஆர் மது அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரஸ்வதி நன்னப்புடு. திருவற்றியூர் தியாகையர் இயற்றியது. கல்யாணி ராகம், ரூபகதாளம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தாய்வான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
1: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் என்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
0: கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்திரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
0: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளி துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
0: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
1: சாதிவர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
0: அன்னையின் பெயரில் மரணம் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன.

0: நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
1: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
0: நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
1: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின்

0: கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
1: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: நாளை ஜூலை 27ஆம் தேதியன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமையா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாமையா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும் அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தான் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ படையினரின் தன்னலமன்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வழியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தைவான் வான் எல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர் கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது. தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகச் சங்கருக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனாகத் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகச் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான

0: சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 12:50. ஆகாஷ்வாணி நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி தொடர்வது மெல்லிசை பாடல்கள். முதலில் என் சஞ்சீவி பாடலை பாடியிருப்பவர் எஸ் ராஜன்.

0: கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: மெலிசையில் அடுத்து ஆர் செல்வராஜ் இசையில் கண்ணதாசன் பாடலை பாடியிருப்போர் எஸ் லதா, எஸ் மாலதி, எம் எல் ஸ்ரீகாந்த்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் என்பது வீடுகளின் மேற்கூரைகளில் சூரிய மின் உற்பத்திக்கான தகடுகளை நிறுவுவதற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமாகும். 2024 பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் நாட்டின் மின்சக்தி உற்பத்தியில் விரைவான வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகளை அமைப்பதற்கு பிணையில்லாமல் 2,00,000 ரூபாய் வரை 6.75% குறைந்த வட்டி விகிதத்தில் 12 பொதுத்துறை வங்கிகள் மூலம் கடனுதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் 100 மரங்களுக்கு இணையான வகையில் கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்தியா எதிர்காலத்தில் தூய்மையான, பசுமையான, தற்சார்புமிக்க நாடாக உருவெடுக்க வழிவகை செய்கிறது. இந்த திட்டம் பல மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. குறிப்பாக சண்டிகர் மற்றும் டாமன் மற்றும் டயூ ஆகியவை அரசாங்க கூரை சூரிய மின்சக்தி இலக்குகளில் 100% அடைந்து சுத்தமான எரிசக்தியை ஏற்றுக்கொள்வதில் நாட்டை வழிநடத்துகின்றன. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் சிறப்பாக செயல்பட்டு ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. 2026-27 1 கோடி வீடுகளை அடையும் இலக்கை கொண்டு இந்த திட்டம் சீராகவும் சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களிலும் முன்னேற்றத்தை அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தில் பங்கேற்கும் குடும்பங்களுக்கு பல குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்குகிறது. வீடுகளுக்கு இலவச மின்சாரம் இந்த திட்டத்தின் மூலமாக, மானிய விலையில் சூரிய மின் தகடு கூரைகளை நிறுவுவதன் மூலம் வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குகிறது. இது அவர்களின் ஆற்றல் செலவுகளை கணிசமாக குறைக்கிறது. அரசாங்கத்திற்கான குறைக்கப்பட்ட மின்சார செலவுகள் சூரிய மின்சாரத்தின் பரவலான பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் இந்த திட்டம் அரசாங்கத்திற்கு ஆண்டுதோறும் 75,000 கோடி ரூபாயை மின்சார செலவை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய போர்ட்டல் மூலம் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சூரிய சக்தி கூரையை நிறுவுவதற்கு பொருத்தமான விற்பனையாளரையும் தேர்ந்தெடுக்கலாம். இந்த திட்டத்தின் மாதிரி சூரிய கிராமம் கூறுகளின் கீழ் இந்தியா முழுவதும் 1 மாவட்டத்திற்கு 1 மாதிரி சூரிய கிராமத்தை நிறுவுவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த முயற்சி சூரிய ஆற்றலை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதையும் கிராம சமூகங்கள் ஆற்றல் தன்னிறைவை அடைய அதிகாரம் அளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கூறுக்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாதிரி சூரிய கிராமத்திற்கும் 1 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் உள்ளது. இது மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு சூரிய சக்தியை அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. இந்த திட்டம் 1 கோடி சூரிய சக்தியால் இயங்கும் வீடுகள் என்ற அதனுடைய லட்சிய இலக்கை அடையும் பாதையில் உள்ளது. கணிசமான மானியங்கள், எளிதான நிதி விருப்பங்கள் மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பயன்பாட்டு செயல்முறையை வழங்குவதன் மூலம் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இந்தியா முழுவதும் உள்ள வீடுகள் குறைந்தபட்ச நிதி சுமையுடன் சுத்தமான எரிசக்திக்கு மாறுவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. மின்சார செலவுகளை குறைப்பதை தாண்டி இந்த திட்டம் எரிசக்தி தன்னிறைவு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வளர்த்து வருகிறது. இது இந்தியாவின் சுத்தமான எரிசக்தி மாற்றத்தில் ஒரு முக்கிய தூணாக அமைகிறது.
0: நேர்கள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
3: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
2: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
4: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
5: This is Akashvani, the news read by Naresh Magoo.

0: கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம்.
1: காலம் என்பது நமக்கு கட்டுப்படக்கூடியது அல்ல. பணத்தை இன்று வங்கியிலே சேமித்து வைத்துக் கொள்ளலாம், நாளை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் காலத்தை எந்த வங்கியிலும் சேமித்து வைக்க முடியாது. எதிர்காலத்தில் எடுத்து செலவு செய்யவும் முடியாது. இன்று ஒரு நாள் எந்தவித பலனும் இல்லாமல் காலத்தை போக்கிவிட்டால் திரும்பவும் எப்போதும் அந்த நேரம் காலம் என்பது கிடைக்காது. அது போனது போனதுதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் என்று காலத்தை நாம் கேட்டால் அது கேட்டுக்கொள்ளாது. காலம் என்பது மனித வாழ்க்கையிலே மூன்று விதமாக இருக்கிறது. ஒன்று சிறு வயது பருவத்தில் இருக்கக்கூடிய காலம், இன்னொன்று இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளமை காலம், இன்னொன்று முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய முதுமை காலம். இந்த மூன்று காலங்களும் மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. என்னுடைய சிறு வயது காலத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு. ஈரோட்டிலே பள்ளியிலே படித்தேன். அப்படி படித்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளியிலே என்னை முட்டாள் என்று சொல்லுவார்கள். எப்படியோ நான் பள்ளிக்கு போவதும் வருவதுமாக இருந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு சாதாரண பிராண்ட் போஸ்ட் மாஸ்டர், மாதம் 20 ரூபாய் தான் சம்பளம். அதை வைத்துக் கொண்டுதான் என் குடும்பத்தில் எல்லாம் நடத்த வேண்டும். வறுமையில் இருக்கக்கூடிய என் தகப்பனார் என் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியரிடத்திலே போய், என்னுடைய மகன் படிக்க மாட்டேன் என்கிறான், ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான், சினிமா சினிமா என்று அலைகிறான், அவனை படிப்பிற்கு முன்னேற்றி அவனை நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும் என்று அவரிடத்திலேயே போய் சொன்னார். அவரும் சரி, நாம் பார்த்து கொள்ளலாம், செய்வோம் என்று சொல்லி என்னை அனுதினமும் வீட்டிலே அழைத்து காலையும் மாலையும் எனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து, இதைப்படி அதைப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை முன்னேற்றத்தில் கொண்டு வந்து கொண்டிருந்தார். என்னை தலையிலே குட்டுவார், தவறு செய்துவிட்டால் அடிப்பார், எல்லாம் வாங்கிக் கொள்வேன். அப்படியும் கூட சில நேரத்தில் எனக்கு மண்டைகள் ஏறாது. இருந்தாலும் கூட அவர் அப்படியே பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து ஓரளவுக்கு நான் படிப்பில் வந்து கொண்டிருந்தேன். சிறு வயதிலே எங்கள் வீட்டுக்கு பின்னாலேயே ஒரு சினிமா குட்டாய். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, இப்ப இருக்குமா சினிமா தியேட்டர்கள்லாம் கிடையாது, ஓலையில மேஞ்ச கொட்டாய் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு படம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து தர டிக்கெட்டு, பெஞ்ச் டிக்கெட்டு, சேர் டிக்கெட்டு, மூணு தான் இருக்கும். அந்த தர டிக்கெட்டு அப்படிங்கிறது மணல் பரப்பி வச்சிருப்பாங்க, அந்த மணல்ல போய் உக்காந்துதான் படத்தை பார்க்கணும். தர டிக்கெட்டு உரணா உரணா இருந்தா போதும், பார்க்கலாம். ஒரு முறை என்னாச்சு, தீபாவளியில ஒரு படம் வந்திருந்தது. அதில் நடித்த நடிகர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர். எந்த வகையிலும் நான் அந்த படத்தை பார்த்து விட வேண்டும் என்று ஒரே முடிவாக இருந்தேன். என்னுடைய தகப்பனார் இடத்திலே அழுது போராடி கெஞ்சி கூத்தாடி அந்த ஒரணாவை வாங்கி கொண்டு விட்டேன். எப்படியோ ஓடி போய் ஒரு டிக்கெட்டை வாங்கி கொண்டு நான் போய் அங்கே தரை டிக்கெட் வாங்கி தரையில அமர்ந்து கொண்டு விட்டேன். அந்த காலத்தில எல்லாம் தரையிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சிறுவர்கள் இல்லையா, எங்களுக்கு முன்னால் ஒருவர் பெரிய தலப்பா கட்டி உட்காந்து அந்த திறம் மறைக்கும், எங்களால் படம் பார்க்க முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த மணலை ஒரு மாதிரி குவிச்சு வச்சிருவோம், குவிச்சு கொஞ்சம் உயரம் பண்ணி அந்த மணலுக்கு மேலே உட்காந்துக்குவோம். அந்த மணலுக்கு மேலே உட்காந்துட்டு அந்த தலை மறைக்காது எங்களுக்கு, அப்போ திரைப்படம் பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது மாதிரி நான் போய் மணலை குவித்து அந்த மணல் மீது உட்காந்து கொண்டேன். நல்ல புது சட்டை, நல்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு, தீபாவளி எல்லாம் என்னால் புது சட்டை போட்டுக்கொண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டு வந்தேன். மிக சுவாரஸ்யமாக நான் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னால் ஒருவர், ஒரு விவசாயி, அவர் என்ன செய்தார் என்றால் வெத்தலை பாக்கு போடுறவர். அவர் பின்னால் தூ தூணு துப்பி துப்பி துப்பி அந்த எச்சியல் முழுக்க என்னுடைய சட்டையெல்லாம் ஆகி போய் ஒரே சிகப்பு கரை ஆகி போச்சு. எனக்கு தெரியவே இல்லை, நான் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால் அவங்க துப்பினது எனக்கு தெரியவே இல்லை. படம் முடிஞ்சு எல்லாம் எந்திரிச்சு போகிறப்ப என் கூட நண்பர் போயிருந்தான், ஏய் என்னடா அது சட்டையெல்லாம் இப்படி இருக்குது, ஐயோ யாரா எல்லாம் பூரா எச்சலை துப்பி வச்சுருக்காங்க, என்னடா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே பயமாக போச்சு, ஐயோ வீட்டில் போனால் அந்த என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு. சரி சரி வான்னு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனால் குடிநீர்னு அந்த காலத்தில் ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் எடுத்து எல்லாம் அந்த சட்டை சுத்தமாக கழுவி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம். சரி, இப்போ வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா கேட்டால் என்னடா சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், இது என்னடா பெரிய விஷயம், கீழே விழுந்துட்டேன், சேத்துல விழுந்து

இந்த பர்னிட்டேன்னு சொல்லிட்டு போலாம் வா, அதெல்லாம் பயப்பட முடியுமா வா அப்படின்னு கூட்டிட்டு போனோம். சரி நாங்க ரெண்டு பேரும் போனோம். அது மாதிரி எங்க அம்மா போன உடனே, ஏன்னா சட்டையெல்லாம் இப்ப ஒரே சிகப்பா இருக்கு, ஒரே இதா, எங்கடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே என் நண்பன் என்னட்டான், அவன் கீழே விழுந்து சேத்துல பிறந்துட்டான் அப்படின்னா. சேத்துல பிறந்த இந்த மாதிரி கலர் இருக்காதேண்டா, இது வேற மாதிரி கலரா இருக்கு, ஏ என்ன உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு போட்டு ரெண்டு மரத்து மரத்தினோடனே எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. உன்ன நாங்க உண்மையை சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஒருத்தர் சினிமா கொட்டாயில பின்னால எச்சல துப்பிட்டான் அப்படின்னு. சரியான அடி அன்னைக்கு, ஏன்னா தீபாவளி சட்டை, புது சட்டை, ஏழ்மை குடும்பம், ஒரு சட்டை தைச்சு போறதே பெரிய கஷ்டம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அடிச்சு விட்டாங்க என்ன. அதே மாதிரி இன்னொரு டைம்ல என்னன்னு கேட்டா, கொஞ்சம் வயசாகி போச்சு, அப்ப வந்து நானும் என் நண்பர்கள் எல்லாம் திண்ணையில படுத்திருப்போம். அந்த காலத்துல திண்ணைன்னு ஒண்ணு இருக்கும் சார் வீட்டுல, இப்ப எல்லாம் திண்ணையே கிடையாது. நாங்கெல்லாம் அந்த திண்ணையில தான் படுத்து தூங்குற வழக்கம், நண்பர்கள் நாலு பேர் எல்லாம் சேர்ந்து படுத்துக்குவோம். அப்படி ஒன்னா இருக்கும் போது இரவு திரைப்படம் பார்க்க போகணுங்கிறதுக்காக எங்க தலைகாணியெல்லாம் அப்படியே வச்சு நாங்க படுத்திருக்கிறோமோ அப்படியே போர்வையெல்லாம் போத்தி ஒரு ஷோ பண்ணி வச்சுட்டு ஓடி போயிட்டோம் சினிமாவுக்கு. போயிட்டு நல்லா சினிமா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு, அந்த மார்கழி மாசம் குளிர் வேற, ஒரு மணி 1.5 மணி இருக்கும், நாங்கெல்லாம் திரும்பி சினிமா விட்டு வந்து பார்த்தா படுக்கையே காணோம். அது எங்க போச்சுன்னே தெரியல. என்னடா அது படுக்கையெல்லாம் போட்டு வச்சிருந்தோம், படுக்கையே காணுமே, குளிர் வேற நடுங்குது, என்னடா பண்றது அப்படின்னு. டேய் இந்த நேரத்துலவே கதவை தட்டினா நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம் அப்பா அம்மா கிட்ட. சரி பெஷா திண்ணில அப்படியே படு, உருளு, இப்படியே தூங்கு, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம். 21 மணி நேரம் நாங்க தூக்கம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, 7 மணி 7.5 மணி ஆயிடுச்சு தூங்கிட்டு இருந்தோம். எங்க அப்பா வந்தாரு, எட்டி எட்டி உதச்சாரு எல்லாத்தையும், எந்திரிங்கடா எல்லாம், எல்லாம் சினிமாவுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், எப்ப பார்த்தாலும் சினிமா சினிமான்னு சுத்திட்டு கிடக்குறீங்க, படிக்கிறா உருப்படியா அப்படி இப்படி. எங்க அப்பா கண்ணா கூட எங்களை திட்டுறாரு. நாங்கெல்லாம் அடி அவ்வளவு எடிச்சு எந்திரிச்சுட்டு வாங்கணும், ஓடி போயிட்டாங்களா மூளைக்கு ஒத்துறா. இது மாதிரி சின்ன வயசுல நாங்க குடும்பங்கள்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்படியே ஒரு மாதிரி படிச்சுட்டு வந்தேன், படிப்பும் முடிஞ்சது, எஸ்எல்சி வந்தேன். அந்த வாத்தியார் எஸ்எல்சி ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடம், எஸ்எஸ்எல்சியை முடித்தேன். நீ ரிசல்ட் வர வரைக்கும் பயம்தான், வரும் பாஸ் பண்ணணுமே பாஸ் பண்ணணுமே அப்படின்னு. இப்படி இருக்கிற போது ரிசல்ட்டும் வந்தது, பாஸ் பண்ணிட்டேன். எஸ்எஸ்எல்சி நான் முடித்த பின்பு என்னுடைய தகப்பனார் மீண்டும் அதே ஆசிரியர்களுக்கு அழைத்து சென்று, இவன் படிப்பை முடித்து விட்டான், இவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுத்தால் எனக்கு சௌகரியமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று போய் கேட்டார். ஆசிரியர் சரி பார்க்கலாம் என்று சொன்னார். அதாவது இந்த காலத்து ஆசிரியர்களுக்கும் அந்த காலத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலத்து ஆசிரியர்களும் யார் சரியாக படிக்கவில்லையோ அந்த மாணவனை படித்து மேலே கொண்டு வரணும் என்பதற்காக பாடுபடுவார்கள். நல்ல மாணவர்களை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள், படிக்காத மாணவர்களை மேலே கொண்டு வந்து படிக்க வைத்து அவனை உருப்படியாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபடி என்னை உருப்படி ஆக்கினார்கள். நான் வந்தேன், எஸ்எல்சி முடித்தேன். உடனே என் தகப்பனார் கேட்டுக்கொண்ட உடனே, சரி நான் ஒன்று செய்கிறேன், இவனுக்கு மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரீட்சை இருக்கிறது, அதை எழுத வைத்து அவனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கிடைக்கிறதுக்கு வழி செய்கிறேன், ஆகவே நீங்கள் இப்பொழுது ஒரு 6 மாதம் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல எனக்கு மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பரீட்சை எழுதுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்தார். பாடங்களை சொல்லி கொடுத்து அந்த பரீட்சையும் வந்தது. அப்பொழுது எனக்கு சென்டர் ஈரோடுல கிடையாது, கோயம்புத்தூர்ல தான் சென்டர். அப்ப எங்க சித்தப்பா இருந்தார் கோயம்புத்தூர்ல, அவர் வீட்டுல போய் தங்கி இருந்து அந்த எம்பிசி பரீட்சையை எழுதிட்டு வந்தேன். வந்தவுடனே எங்க சித்தப்பா என்ன பண்றாரு, அந்த கேள்வித்தாளை கேட்டார், அந்த கேள்வி பேப்பரை கூட என்ன கேன்னு சொல்லு. ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு, ஒவ்வொரு கேள்வியா நான் பதில் சொல்றேன். எங்க சித்தப்பாக்கு திருப்தி இல்லை, ஏய் நீ என்னமோ சரியா எழுதிக்க மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ நீ இது பாஸ் பண்ணுற நம்பிக்கை இல்லை, சரி சரி போ ஏதோ ஒன்று போய் சரி அப்படின்னாரு. உடனே சரி நான் பேப்பர் எடுத்து போய் வந்துட்டேன் வீட்டுக்கு. திரும்பி இந்த ஆசிரியரை போய் பார்த்தேன், இந்த மாதிரி என் சித்தப்பா சொல்கிறாரு, எனக்கு பரீட்சையில் பாஸ் ஆகாமான்னு தெரிய பயப்படுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, பரீட்சை எழுதியிருக்கீங்களே நீ பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோடு அப்படியே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் சில நேரங்களில் எனக்கு சக நண்பர்களோட சேர்ந்து விளையாட போயிடுவேன், ஃபுட்பாலு அப்படி விளையாடி. கிரிக்கெட்ல அப்ப கிடையாது, இந்த கில்லி தாண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கில்லி அதைத்தான் ஆடிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் நல்லா ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒரு தபால்காரர் வந்தாரு, டேய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா ஏதோ கூப்பிடுறாரு, தபால்காரர் இதுக்கு என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு போனேன். டேய் உனக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு தபால் வந்திருக்குதுடா, இது கவர்மெண்ட் தபால்ரா, உனக்கு ஏதோ வேலை கொடுப்பான்னு நினைக்கிறேன், இருக்கு நீ போய் இதை உடச்சி வீட்டில் போய் படிச்சு பாரு, கையெழுத்து போடு அப்படின்னாரு. அது ரிஜிஸ்டர் போஸ்டிங்னால கையெழுத்து போட்டு வாங்கினா ரிஜிஸ்டர் போட்டு வாங்கி போயிட்டாரு அவரு. நான் உடனே

அந்த கவரை எடுத்துட்டு நேரம் அந்த வாத்தியார்கிட்டே வந்தேன். சார், ஏதோ வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குன்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்றாரு, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அதை வாங்கி உடச்சி பார்த்துட்டு எல்லாம் படிச்சு பார்த்து கன்கிராஜுலேஷன் அப்படின்னாரு. என்னடா ஏன்னா உனக்கு ஒண்ணுமே புரியல, ஏய் உனக்கு வேலை கிடைச்சிருக்குடா, தமிழ்நாடு வனத்துறை உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி ஊட்டியில வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, நீ இந்த தபால் எடுத்து ஊட்டியில போய் வேலையில சேரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உன்ன சேர்த்து போய் உன்ன எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கேன், நான் ஊட்டிக்கு போகணும், நான் நாளைக்கே போகலான்ட்டுருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணமெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னா சொன்னா. அவர் என்ன பண்ணாரு, எங்கிட்ட எங்கடா பணம் இருக்குது, நானே பணம் எல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், நீ ஊட்டி போறதுக்கு நான் எங்கடா காசு கொடுக்கறது, எவ்வளவு ரூபா ஆகும் அப்படின்னாரு. என்னப்பா இங்கிருந்து ஊட்டி போறதுக்கு 2 ரூபா, அங்க போய் கொஞ்சம் செலவுகளை ஒரு 5 ரூபா இருந்தா போதும் அப்படின்னேன். 5 ரூபா போதுமா, சரி நான் பக்கத்து வீட்டுல கடை வாங்கி தரேன் சொல்லி எங்கே போய் இடத்துல கடை வாங்கிட்டு வந்து 5 ரூபாய் கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நான் கிளம்பி இந்த தபால்கள்லாம் தூக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு நேராக ஊட்டி போனேன். ஊட்டி போயிட்டு அங்கே போனால் இடம் தெரியல, ஒரு குன்று மேலே அந்த ஆஃபீஸ் இருக்குது. என் கேட்டேன், அந்த குன்று மேலே இருக்க போகிற அதுதான் ஆஃபீஸ், அங்கே போனாங்க. சரின்னு குளிரான குளிர், அந்த குளிரில் என்னால் நடுக்குது, நான் போட்டுக்கிறது வெறும் கதர் சட்டை கதர் வைத்தி, கால் ஒரு அவாய்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும், பயங்கர குளிர். அந்த குழுவிலேயே மேலே போய் எப்படியோ போய் அந்த அதிகாரியை பார்த்து அதிகாரிகிட்ட அதை சொன்ன தபாலை கொடுத்தேன். ஆ, நீ தானே அந்த அப்பாயின்மெண்ட் ஆனது, ரைட்டு வா வா, எங்கு ஊர் என்ன ஏது அப்படி சொல்லி என்னெல்லாம் விசாரிச்சாரு, நான் எல்லாம் சொன்னேன், எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அதெல்லாம் சரிதான், ஆனால் நீ இந்த கதர் சட்டை கதர் வேட்டியும் போட்டுட்ருக்கிறியே, அதை வச்சுட்டு எப்படி நான் இந்த ஊரில் இருக்க முடியும், நீ இங்கெல்லாம் இந்த கதர் சட்டை கதர் வேட்டியெல்லாம் சரிப்படாதப்பா, நீ வந்து கம்பளி ஆடை போடணும், ஸ்வெட்டர் போடணும், கோட்டு போடணும், ஷூ சாக்ஸ் எல்லாம் போடணும், அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, கம்பளி வேணும், நீ போய் அதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து வேலைக்கு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா ஒரு வேளை நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களோட ஒரு சந்தேகம் பயம் வந்துச்சு எனக்கு, இதெல்லாம் இல்லாததுனால எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ, அட கிடைச்ச வேலைக்கு போயிடுச்சோன்னு சந்தேகம். உடனே நேரம் தலைமை எழுத்துக்கிட்ட வந்தேன், ஹெட்லார்கிட்ட வந்தேன், என்னங்க இந்த மாதிரி சொல்றாரு அதிகாரி அப்படின்னேன். ஒன்றும் கவலைப்படாதப்பா, வேலையெல்லாம் உனக்கு இருக்கு, வேலையெல்லாம் எங்கே போக போகுது, எல்லாம் இருக்கு, உனக்கு இன்னும் 7 நாள் டைம் இருக்குது, நீ நேராக வீட்டுக்கு போகிற, இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த குளிர் கம்பளி ஆடையெல்லாம் தயார் பண்ணிவிட்டு நீ வா, அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்துக்கலாம் போ அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஒரு பயம் நீந்தது, அப்பாடா பரவாயில்ல வேலை இருக்குது, நான் போச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். சரி, மறுபடியும் அங்கே போய் தகப்பனார்கிட்ட சொன்னான், ஏன்னா 5 ரூபாயே புரட்டி கொடுக்குறதுக்கு நான் அவ்வளோ அவஸ்தப்பட்டேன், நீ இப்போ இவ்வளோ பணம் நியாயங்களாக போடுறது, ஐயோ என்னால் முடியாது, நீ வேலைக்கு சேர்ந்துட்ட, நீ சம்பாதிச்ச, நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு.

என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ராமச்சந்திரன் ஒரு நண்பன் இருந்தான், அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன். அவன் உடனே அவன் தகப்பனார்ட்ட அழைச்சிட்டு போய் இந்த என் விஷயத்தையெல்லாம் சொன்னாரு. உன்ன அவரு தகப்பனார் கேட்டுட்டு, சரி பாவம் வேலைக்கு போயிருக்க, புதுசா சேர்ந்துருக்க, பையன் பிழைக்கணும், எதிர்காலம் அவருக்கு நல்லா இருக்கும், இருந்தா நான் 100 ரூபா கொடுத்தாரு. பெரிய போனோம் அது 100 ரூபா. 100 ரூபா கொடுத்தோன்னே நான் அப்படியே அசந்துட்டேன். சரி அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு எங்கள் அப்பாட்டையும் சொல்லிட்டு பழையபடி நான் எல்லாம் ஊட்டிக்கு போய் அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு எனக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுறேன் அப்படின்னு. அவன் தான் எல்லாம் எனக்கு வந்து ஒரு ஸ்வெட்டரு, ஒரு கோட்டு, கம்பளி, தலைக்கு மஃப்ளரு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தான். அதெல்லாம் போக 80 ரூபாவும் 20 ரூபாவும் மிச்சம் வேற இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த 20 ரூபா இருக்கிட்ட நமக்கு செலவுக்காகவேன்ட்டு எல்லாம் திட்டம். அடுத்த நாள் காலையில் ஜம்முன்னு கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டு போய் நேராக எங்கள் அதிகாரி முன்னால் நிற்கிறேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறேன், கோட்டெல்லாம் போட்டுட்டு வேட்டி மட்டும் கட்டியிருக்கிறேன். ஏன்னா பேண்ட்டு தைக்கணும்ல, தைக்கிறது கொடுத்துருக்குது. அதனால் அவர் அதிகாரி பார்த்தாரு, என்னப்பா கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டு வந்துட்டியா, வெரி குட், ரொம்ப குட். ஆமாம் எல்லாம் சரி தான், சாக்ஸு ஷூ கோட்டெல்லாம் போட்டு வேட்டி கட்டிகிட்டு இருக்கிறியே அப்படின்னாரு. இல்லை சார், பேண்ட்டு தைக்க கொடுத்துருக்குறேன், அது வந்தோன்னா அதையும் போட்டுக்கிறேன் அப்படின்னேன். சரி ஆல்ரைட், நான் வந்து உன்னை என்ன செய்கிறேன், முதுமலை சரணாலயத்துக்கு அனுப்புகிறேன், நீ அங்கே போய் வேலை பார், அங்கே ஒரு அதிகாரி இருப்பார், அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னாரு. ஆ சரிட்டு. ஆனால் வெளியில் வந்து எட்லார்கிட்ட கேட்டேன், சார் இன்னும் முதுமலை சரணாலயங்கிறார், எனக்கு ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னேன். ஆமாம்மா, அது ஒயில்ட் சேஞ்சுரி, அது டைகர் சேஞ்சுரி. நீ என்ன செய்கிற, இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற, கூடலூர்னு ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸை பற்றி கூடலூர் போ, கூடலூர்லேருந்து குண்டல்பட்டுனு ஒரு பஸ்ஸு போகும், அது வந்து கர்நாடகா பார்டர் வரைக்கும் போகிற பஸ் அது. நீ அந்த குண்டல்பட்டு பஸ்ஸில் ஏறி கார்குடின்னு ஒரு இடத்துல இறங்கிக்கோ, அங்கேருந்து போனேன்னா ஆஃபீஸுக்கு அங்கே போய் அதிகாரி பாரு அப்படின்ட்டார். சரின்னு என்ன பண்ணினேன், அவர் சொன்னபடியெல்லாம் எடுத்து மூட்டை மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு நேராக போய் கூடலூர் போய் கூடலூர் குண்டல்பட்டு பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க, இதுதான் கார்குடி இறங்கிக்கோ அப்படின்ட்டான். கார் பஸ்ஸு போயிடுச்சு. பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரே காடு, திக்கு ஃபாரஸ்ட்டு, நடுவில் நிற்கிறேன் நான். இன்னும் சின்ன வயசு, 20 வயசு தான் எனக்கு அப்போது, எப்படி இருக்கும், ஒரே பயமான பயம், ஒரு சாக்கா குஞ்சு ஆளே கிடையாது, சத்தமே இல்லை, அப்படி இருக்கு. ஏன் கார்குடின்னு சொன்ன இங்கே இறக்கி விட்டு போயிட்டானே, கார்குடின்னு எங்கே போகிறதுனானே தெரியாமல் நான் முடிச்சு நிற்கிறேன். அப்படியே என்ன பண்ணுறேன்னு அப்படியே பார்த்தா அங்கே ஒரு கைகாட்டி ஒன்று இருந்தது, அதில் கார்குடி அப்படின்னு போட்டு கைகாட்டி காட்டியிருந்தது. ஓ இந்த வழியாக போனால் கார்குடி போகலாம் போட்டுருக்குண்ணா. அந்த வழி எப்படின்னா காட்டுப்பாதை, ஒரே ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது, யாராவது கேட்கலன்னு ஆளுகள் ஒத்துரும் கிடையாது. சரி கார்குடின்னு போட்டு ஒரு போர்டு இந்த பக்கம் நிச்சயமே இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது 1.5 கிலோமீட்டர் நீங்கள் அந்த உள்ளே போகணும் காட்டுக்குள்ளே. சரின்னு அந்த மெதுவாக அப்படியே அந்த ஒத்தையடி பாதையிலே காட்டுக்குள்ளே வந்தால் அப்படின்னு இருக்கு, பயமாக இருக்குது எனக்கு. நம்ம இலை வேற எல்லாம் சரக்கு சரக்குன்னு இலை சத்தம் வேற கேட்குது, பயமாக இருக்குது. மரத்தினுடைய இலையெல்லாம் கீழே வந்து காஞ்சி போய் கிடக்கலைங்களா, அதெல்லாம் கால் வைக்கவும் சரக்கு சரக்கு சரக்குங்கிறது பயமாக.

இருக்கு. எனக்கு கொஞ்ச தூரம் அப்படியே போனேன், ஒரு காட்டு அணில் ஒன்று குறுக்க சொருன்னு ஓடிச்சு அப்படியே. அதை பார்த்தோம்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்படியே நின்றுட்டேன், நான் ஸ்டக்காக நின்றுட்டேன். என்னடா அதுக்கு சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனேன். அங்கேருந்து போனால் ஒரு முயல் அது எது எதோ ஓடுது. கடைசியில் ஒரு குரங்கு வந்து தப்புனே முன்னால் வந்து குதிச்சுது. இன்னும் பயம் வந்துருச்சு எனக்கு. பாதி தூரம் போயிட்டேன், இனி போகலாமா பேசாமல் திருப்பியே போயிடலாமா, இவ்வளோ பயமாக இருக்குதே. ஒரே அமைதி, ஒரே காடு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வந்தது வந்துட்டோம், போயிடுவோம் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அந்த 1.5 கிலோமீட்டர் தாண்டி போய் ரோடு வந்தது. அப்போ அடா இந்த இடத்துல ரோடு இருக்கு, இங்கே கொஞ்சம் நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த ரோட்லேயே கொஞ்சம் தூரம் வந்தேன். வந்தாங்க ஒரு பத்து ஒரு இடத்துல ஒரு 3 வீடு. அந்த 3 வீடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெள்ளையெல்லாம் அடிச்சுருந்துச்சு அப்படியெல்லாம் கிடையாது. 3 வீடும் பலகையில் கட்டின வீடு, எல்லாம் மரப்பலகையில் கட்டியிருக்காங்க. அந்த வீட்டை பூரா மரப்பலகை கட்டி எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன் அந்த கருப்பு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா, யானைக்கு வந்து வெள்ளை கலர் பிடிக்காது, வந்தால் இடிச்சு தள்ளிடும். அதனால எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு அந்த பார்த்தா எனக்கு அந்த வீடெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப புதுமையாக தெரியுது. எல்லாம் மரத்தில் செஞ்ச வீடு. சரி எதுவாக இருந்தாங்கன்னா தான் வீடு இருக்கு போகலாம், யாராவது இருப்பாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு முதல் வீட்டுக்கு போனால் முதல் வீட்டில் யாரும் எல்லாம் பூட்டி கிடக்குது, எல்லாரும் குப்பம் மூலயமா கிடக்குது முன்னாடி. அது இங்கே ஒத்திரியுமே காணுமே, இன்னும் தான் நமக்கு எங்கே போய் தேடுறது, இங்கே ஆளே இல்லையே அப்படின்னு அப்படியே சுற்றி பார்த்தோன்னா வனச்சரக அலுவலகம்னு அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருந்தாரு. அங்கே உள்ளே போனால் ஒருத்தர் உக்காந்துட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தார், ஏதோ தபால்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் இருக்காரு, பயம் இல்லை. அப்போ ஆளாக கண்ணுக்கு ஒரு ஆளாவது தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உடனே அவர் பார்த்தாரு, என்ன யார் நீங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி தபால்லாம் கொடுத்து பார்க்கணும். ஓ நீங்கள் தானா அதே, சரி சரி வாங்க வாங்க. இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருங்க, எழுதி கொடுத்துருங்க, ஜாயின்ட் போர்டு கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருங்க. உங்களை வந்து நான் என்ன செய்யறேன்னா, தெப்பக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு அனுப்புகிறேன். அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபாரஸ்டர் இருப்பார், அவர்கிட்ட போயிருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு வேலை கொடுப்பார். நீங்கள் அவர் சொல்கிறபடி கேட்டுக்கோங்க, நான் முன்பிலேருந்து அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ட்டார். அது எப்படி போட்டு சார், மறுபடியும் இந்த போன வழியிலேயே போகணுமா அப்படின்னு. நீங்கள் வந்ததே ரொம்ப டேஞ்சரில் வந்திருக்கீங்க, எப்படியோ தப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படி தான் வந்தீங்கன்னு தெரியல. ஆனால் திருப்பி நான் உங்களை அந்த மாதிரி அனுப்ப மாட்டேன். தண்ணி வண்டி போகும், அந்த ஒரு வண்டி ஓட்டி போவார், தண்ணி எடுத்து அவர்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அவர் கூட அந்த வண்டியில் ஏறிக்கீங்க, அவர் தெப்பக்காட்டில் போய் தான் தண்ணி எடுத்து வருவார். அதனால் நீங்கள் தெப்பக்காடு போயிடுங்க அந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்காரனை கூப்பிட்டு இவரை கூட தெப்பக்காட்டில் இறக்கி ஃபாரஸ்ட்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அந்த வண்டிக்காரன் பண்ணால் என்னை அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு அது ரோடு வழியாகவே வந்து நேராக தெப்பக்காடுக்கு போயிட்டான். அங்கே தெப்பக்காடு போனோம்னா அங்கே என்னடானா, யானையை 4-5 யானையை நிற்கிது. ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்காங்க, அது ரிசப்ஷன் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதை நல்லா வந்து அங்கே போயிட்டு வந்தால் அங்கே ஒரு ஃபாரஸ்டர் வந்தார். உடனே யார் நீங்கள் அப்படின்னாலும் அவர்கிட்ட ஆர்டரை காட்டினேன். ஓ நீங்கள் தானா அதே, சரி சரி வா. இன்னும் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறீங்களே, எப்படி இந்த யானையெல்லாம் நீங்கள் மேய்ப்பீங்க அப்படின்னாரு. யானையை மேய்க்கிறதுங்களா அப்படின்னு பயமாக போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாம் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். இதை பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நம்ம யானை, ஒரு 5-6 யானை இருந்தது. அப்புறம் இன்னும் 2-3 யானையை இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த யானைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் கண்ட்ரோல், இந்த யானைகளுக்கெல்லாம் என்ன வேலை வாங்கணும், இதுக்கு என்ன வேலை கொடுக்கணும், இதுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் இருந்து பார்த்துக்கிட்டு. அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள், ஒரு குடிசை, அதை ஒரு மாதிரி ஒரு டென்ட்டு போட்ட வீடு, இந்த வீட்டில் நீங்கள் தங்கிக்கணும், இதுதான் உங்களுக்கு இடம் அப்படிங்கிறாரு. என்ன சார் இந்த பாட்டுக்குள்ள, இங்கே தாங்க தங்கணும், வேறு இடம்லாம் கிடையாது. என்ன என்ன டவுன் நினச்சிட்டிங்களா, இதை அந்த ஷெட்டுக்குள்ளே நீங்கள் தங்கிக்க வேண்டியதான் அப்படின்னாரு. எனக்கு கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சரின்ட்டு என்ன பண்ணால், சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். அப்புறம் வந்தார், ஒரு நோட்டு புக்ஸ், 5-6 நோட்டு புக் கொடுத்தாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு யானைக்கு ஒரு ஒரு பேர். ஒரு யானைக்கு பாஸ்கரன், ஒரு யானைக்கு சரவணன், ஒரு யானைக்கு கல்யாணி, ஒரு யானைக்கு வசந்தி, இப்படிலாம் பேர் இருக்கும். இந்த பேர் உள்ள யானைகளுக்கு ஒரு ஒரு நோட்டு கொடுப்பாங்க. அந்த நோட்டில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த யானைகிட்ட என்னென்ன வேலை வாங்கினோம், அது என்னென்ன வேலை செஞ்சுது, அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்தோம், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கரெக்டாக எழுதிட்டு வரணும். அதுக்கு உணவு கொடுக்கறது நம்ம இஷ்டம் போல் கொடுக்க முடியாது. ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து சொல்லுவார், இந்த யானைக்கு இன்னைக்கு ஓய்வு கொடுத்துருங்க, இதுக்கு உடம்பு சரியில்லை, இந்த யானைக்கு இன்னைக்கு 2-3 களி உருண்டைக்கு மேலே கொடுக்காதீங்க, இந்த யானைக்கு இன்னைக்கு சாதாரண வேலை கொடுங்க, இது மரம் தூக்க சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுவார். அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில யானைகளை காட்டுக்குள்ளே அனுப்பிச்சு காஞ்சி போன மரம் கீழே கடக்கும்

0: அந்த கீழே கிடக்கிற மரத்தையெல்லாம் அது சேகரித்து தந்தத்தில் தூக்கி வச்சுட்டு வந்து டெப்போவில் கொண்டு வந்து போட்டணும். இன்னும் ரெண்டு மணி ஆலைக்கு என்னென்னா எலிஃபன்ட் ரைடு, அதாவது சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அந்த யானை மேலே உட்கார வச்சு அந்த யானையோடு அப்படியே காட்டுக்குள்ளே ஒரு சவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அதை சுற்றுலா பயணிகள்லாம் அதை பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நாலு யானை இருக்குது. இன்னொரு ரெண்டு எண்ணுங்க, அந்த யானைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு யானை வந்து அதை பழக்கிறதுக்கு அந்த ரெண்டு யானை, அதில் ஐயப்பன்னு ஒரு யானை, அதுதான் ரொம்ப சீனியர் யானை. அதுக்கு தான் வந்து எந்த யானை எப்படி பழக்கணும் என்ன செய்யணும்னு அந்த ஐயப்பன் யானைக்கு தான் தெரியும், அப்படி இருக்கும். அதனால் இதெல்லாம் சொன்னார் அவர் என்கிட்ட சொல்லிட்டு, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கம்பெனி இதை பார்த்துக்க, உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்து என்கிட்ட வந்து கேளு, நான் பார்த்துக்கிறேன். சரின்னு சொல்லி ஒரு நோட் எடுத்துட்டேன். ஒரு யானைக்கிட்ட போய் நின்னேன். அந்த யானை பேர் சரவணன் பேர். என்னப்பா சரவணன் அப்படின்னா உடனே அது தும்பிக்கை அப்படி தூக்குவேன். அதே பரவாயில்லையே அப்படின்னு. அதாவது சார், மனிதர்கள் இதெல்லாம் நமக்கெல்லாம் இந்த ஒழுக்கம், இந்த பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கெல்லாம் உண்டு. அதே மாதிரி மிருகங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அந்த கலாச்சாரத்தில் இல்லாத ஒன்று அந்த மிருகத்துக்கு வந்து அது நம்மகிட்டே உண்டு. அதுதான் பாசம்னு பேர். இந்த பாசம் வந்து மிருகத்துக்கிட்ட உண்டு. அது குறிப்பாக யானைக்கிட்ட இந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா போதும், புதுசாக அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்தும். பெரிய அண்டா மாதிரி வச்சு ஏதோ ஒரு களி மாதிரி கிளறிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், இது என்ன இது அப்படின்னு கேட்டேன். இதுதான் யானைக்கு சோறு, களி இது, இந்த இதை வந்து அரிசி பருப்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி உணவு தயாரித்து ஒரு களி மாதிரி பண்ணி ஒரு ஒரு உருண்டை ஒரு ஒரு யானைக்கு கொடுப்போம். அந்த வெட்டினரி டாக்டர் சொல்லுவார், இந்த யானைக்கு இத்தனை உருண்டை கொடுங்கன்னா அந்த யானைக்கு நாங்கள் அத்தனை உருண்டை கொடுப்போம். சரிடா பண்ணிட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்தாங்க, உருண்டை உருண்டையாக சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆனோடனே ரொம்ப ரொம்ப ரசிக்கத்தகமான ஒரு சார், அது ஒரு அங்கே ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில் ஒன்று, கோயிலாம் கோயிலெலாம் கிடையாது, வருமுனா இருக்கும் ஒரு விநாயகர் அங்கே இருக்கு. அதில் ஒரு குட்டி யானை, சின்ன குட்டி யானை. அது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, கையில் இந்த சுவாமி கோயில் அடிக்கிற மணியை கொடுத்தீங்கன்னா அந்த மணியை கணங்கணங்கணங்கணன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 3 சுற்றி வரும் அந்த விநாயகரை. அது சுற்றி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பழத்தை கொடுத்தீங்கன்னா தேங்காய் பழத்தெல்லாம் உடச்சி அப்படியே வைக்கும், அந்த விநாயகருக்கு நேவேத்தியம் பண்ணுற மாதிரி வைக்கும். அப்புறம் ஊர்வத்தி 10 கொடுத்தீங்கன்னா அந்த தும்பிக்கையில் வாங்கி அந்த ஊர்வத்தியெல்லாம் காட்டும் அந்த விநாயகருக்கு அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு கற்பூரத்தில் தட்டில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி அதை காட்டிங்கன்னா கற்பூரத்தை காட்டி ரெண்டு மணி அடிக்கும். ஒரு கற்பூரத்தை காட்டி கீழே இறக்கி வச்சுட்டு மறுபடியும் கிணிகினி மணி அடிக்கும். எல்லாத்துக்கும் அந்த கற்பூர தட்டு கொண்டாந்து அங்கே யாராவது இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருப்பாங்களே, அவங்களாம் இந்த வேடிக்கை பார்க்குவாங்க. அப்போ அது எல்லாத்தையும் அதை பார்த்து சார், இந்த குட்டி யானை எல்லாம் காட்டி எல்லாம் பண்ணணுன்னா அந்த தாய் யானையை வந்து அதை அழைச்சிட்டு போயிடும். இது தினம் சாயங்காலம் பண்ணணும். இதை வேற சொல்லி கொடுத்து போயிட்டார் அந்த ஃபாரஸ்டர், குட்டி யானை விநாயகருக்கு பூசை பண்ணணும் அப்படின்னு. இது நடக்கும் டெய்லி, இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்காது. அதனால் அதை ஒன்று முடிச்சுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுத்ததுன்னா நான் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தேன். அதே மாதிரி இந்த யானைகளுக்கெல்லாம் இந்த அரிசி பருப்பு சோளம் இந்த கணக்கெல்லாம் பார்க்கணும். படி கணக்கு தான், அப்போல்லாம் கிலோலாம் கிடையாது. எத்தனை படி அரிசி கொடுத்தோம், எத்தனை படி சோளம் கொடுத்தோம், எத்தனை படி பருப்பு கொடுத்தோம், அதெல்லாம் கணக்கு எழுதணும். அது யானைக்கு படுத்து குறிச்சுமா பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. அதெல்லாம் போட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் அதிகாரி வந்தார், சார் நான் அங்கேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு காட்டுக்குள்ளே கொஞ்சம் ஏதாவது ஒரு டவுன் பக்கமாக பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு. ஏய் காட்டுக்குள்ளே எங்கடா டவுன் இருக்குதுன்னு கேட்டாரு. இல்லை சார், ஊட்டி இருக்குது, பொண்ணூர் இருக்குது, கோத்தகிரி இருக்குது, டோர் இடத்துல போட்டு விடுங்க சார், நான் அங்கே போகிறேன். இங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. என்னை குன்னூருக்கு மாற்றி விட்டாங்க. கொஞ்ச நாள் குன்னூரில் இருந்தேன். குன்னூரில் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி சத்தியமங்கலத்துக்கு வந்தேன்.
1: ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில்

0: திரு நிர்மல் குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75%க்கும் அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் வினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின் போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்திரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறன், ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமையடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் MyGov இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால்

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார்.
2: கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறார். ஃபசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்.
1: 2047 ஆண்டிற்குள் நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர் கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்படவேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999 ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டிமண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார்.
3: இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாய தாமரவும் இந்த வடிகால வைக்க தூர்வாக நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி இருக்கு. என்னன்னா எல்நினோ சொல்லியிருக்காங்க, எல்நினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம் இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை வந்து நம்மளோட டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து விவசாயிகளை பாதிப்பு இல்லாத ஒண்ணத்துல வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தாலும் அதுக்கு வந்து ஏற்றப்போல இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து விளைவில் நாங்கள் அறிவிப்போம்.
1: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருவதாகவும், சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்பாட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வானொலி நாடக விழா 2026.
2: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
1: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
2: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
1: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
2: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
1: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
2: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
2: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடல் தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் மனோ எஸ் ஜானகி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: திரைக்காலத்தில் தொடர்ந்து

0: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும்.

0: அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவாக சிங்கார வேலன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்போமா?

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று 8 மணிக்கு.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது பரிபாலனை புரி. பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம், ஆதிதாளம். கற்றுக் கொடுப்பவர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். கற்றுக்கொள்வோர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு.
1: இந்த வாரம் உங்களுக்கு வந்து வாகதேஸ்வரி ராகத்தில் அஜப்பா நடனம் ஆடினார்னு அந்த பாடலை சொல்லி கொடுக்க போகிறேன். இது விவாதி மேளம். இது எப்படின்னா 72 மேளக்கர்த்தா ராகத்தில் இது 34வது ராகம். விவாதி

0: பல்லவி அஜப்பா நடனம் ஆடினார் ஐயன். அப்புறம் அனுப்பல்வியும் எழுதி நுடுங்கோ. நிஜ பக்தர் மகிழ,
1: நிஜ பக்தர் மகிழ,
0: தியாகேசன்
1: தியாகேசன்
0: தகும் தகும் என அசைந்தாடி,
1: தகும் தகும் என அசைந்தாடி,
0: அகம் புகுந்தருள்,
1: அகம் புகுந்தருள்,
0: தயாபர ஐயன்,
1: தயாபர ஐயன்.
0: அந்த விவாதி ஸ்வரங்களை மாத்திரம் கவனிச்சு பாடிட்டா போறோம்.

0: அடுத்த வார்த்தை எழுதி நுடுங்க. ஏன்னா செகண்ட் மூணாவது லைன்ல வந்து மத்தியம காலம் வரும். அந்தமில் அழகன்,
1: அந்தமில் அழகன்
0: தியாகேசன்,
1: தியாகேசன்
0: சுந்தரர் கென்று பறவை நாச்சியாரிடம் தூது சென்றவன். அந்தமில் அழகன் தியாகேசன்,
1: அந்தமில் அழகன் தியாகேசன்
0: சொந்தமோடு வர,
1: சொந்தமோடு வர
0: சிந்தை குளிர்ந்து,
1: சிந்தை குளிர்ந்து
0: இகப்பர சுகம்,
1: இகப்பர சுகம்
0: தந்தோம் தந்தோம் என்று ஐயன்,
1: தந்தோம் தந்தோம் என்று ஐயன்
0: அஜப்பா நடனம் ஆடினார்.
1: அஜப்பா நடனம் ஆடினார்.
0: அந்த நடனம் ஆடுற போதே அவர் சொல்றாராம், நீ மாத்திரம் என்ன சர்வ சரணாகத்தியா வந்தேனாக்க உனக்கு எல்லாம் இகப்பரம் சுகம், இகத்துல மாத்திரம் இல்லை பரத்திலையும் உண்டான சுகத்தையும் உனக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேங்கிறார். இப்படி எந்த கடவுள் சொல்வார் கருணாகர பெருமான்னு அவருக்கு தான் சொல்லணும். இப்போ இகப்பர சுகம் தந்தோம் தந்தோங்கிற போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஜத்தியாவும் இருக்கும், அதே சமயம் வார்த்தைகளும் அதுல இருக்கு. தந்தோம்னா கொடுக்கறது, தந்தோம் தந்தோம் என்று ஐயன் அஜபானம். சரணம் கத்துக்கலாமா? முதல்ல என் புரிஞ்சிருக்கு இல்லையா, ஒரு தடவை பாடுங்கோ. சுந்தர

0: இந்த முதல் தடவை ஐயன் பத மா பத நீ வருது, செகண்ட் ஐயன் ஒரு தடவை இப்படியும் ஒரு தடவை அப்படியும் பாடு படிப்பாங்க. சொந்த மோடு வர சிந்தை குளிர்ந்து,
1: சொந்த மோடு வர சிந்தை குளிர்ந்து,
0: கபர சுகம்

0: இந்த பாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா?
1: இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் இதுவரை இடம்பெற்றது அஜபா நடனம் ஆடினார் என்ற பாடல். வாகதீஸ்வரி ராகம் மிஸ்ரா சாப்பு தாளம். கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். கற்றுக்கொண்டோர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: கருங்காலக்குடி 2 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் சிங்கம்புணரி 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு: தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 26ஆம் தேதி அதாவது இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. நாளை 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 3 மணி. ஆகாஷ்வாணி நேயர்களே, இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம். தொலைபேசி வழி உங்களின் விருப்ப பாடல்கள் ஒலி அரங்கேறும் நேரம் இது.

நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 044-249-7355 இந்த முருகன், 044-298-6-0037 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல், இதமான சுகமான பாடல். இந்த நேரத்தில் கலைஞன் படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். இந்த பாடலை கேட்டுவிட்டு உங்களின் விருப்பங்கள் காற்றலையில் தொடர்ந்து அரங்கேறும். முதலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: விடுமுறை விருப்பம் பாடலில் நம்மளோட ஒரு நேர் இணைகிறாரு. யார் எங்கேன்னு பேசுறான்னு கேட்டுடலாம். ஹலோ
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: ஹலோ
1: ஹலோ மேடம்
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க சார்.
1: தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம், வடிவேல்.

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044249817355, 044298600037. இணைப்பில் தொடர்ந்திருங்கள் நேர்களை.

0: நம்முடன் அடுத்த நேர் இணைய உள்ளார். யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு பிடித்த பாடல் என்ன என்பதை கேட்கலாம். வணக்கம். ஹலோ,
1: பேர் என்ன? பாண்டசாமி.

0: நிகழ்ச்சியில் நம்மளோட அடுத்த நேரி இணைஞ்சிருக்காரு. யார் எங்கேன்னு பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் சார்.
1: எங்கள் முதல்நிலை அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேரு?
1: விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் கலையரசு.
0: ஓகேங்க சார், என்ன என்ன பாடல் நீங்க கேட்கணும்னு விரும்புறீங்க?
1: காதல் தேவன் கையில் சேர்க்கையில் பகலில் பூக்கையில் இளவு சுடுவதில்லை என சொல்ல வருகிறது ஒரு பாடல்.
0: சூப்பர் சார், எந்த திரைப்படம் இது?
1: நிலவு சுடுவதில்லை.
0: நிலவு சுடுவதில்லை. ஓகே ஓகே சார், இப்ப நீங்க கேட்கலாம். தேங்க்யூ.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த நேர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் போடணும்?
1: படம் வந்து அகல் விளக்கு.
0: அகல் விளக்குல இருந்து
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமன் ஜோதி ஐயா இயற்கை விவசாயி அவருக்கும், நம்ம செய்யார் வட்டம் கொருக்காத்தூர் கே பி பாரிவள்ளல் மாலதி இவங்களுக்கு.
0: கண்டிப்பா சார், உங்க நண்பர்களுக்காக இந்த பாடல்.
1: தேங்க்யூ மேடம்.

0: நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த நேர் இணைவிருக்கிறாரு. யாரு எங்கன்னு பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், நான் கோவையில இருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எந்த திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் வேணும்?
1: புண்ணியம் செய்தவள்ங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி சார் வாணி ஜெயராம் பாடின செந்தமிழில் ஒரு பாட்டு இருந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக அது பிளே பண்றோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: புவனேஸ்வரி மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். கோவையில இருந்து புவனேஸ்வரி மேடம்.
1: சூப்பரா போட்டுட்டு இருக்கீங்க மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்க மேடம். உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இது அது பேர் என்ன, எனக்கு ஒரே என்ன பாட்டு கேட்டேன் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படம் மேடம்.
0: ஓகே ஓகே, அதுல இருந்து என்ன பாடல்?
1: சாரி, யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படத்துல இருந்து எஸ்பிபி பிசுசீலா பாடின முத்துக்கள் சிந்திங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா மேடம், உங்களுக்காக அதை போடுறோம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. நம்மளுடைய நேர்கள் அவங்கவுங்க விருப்ப பாடல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளோட கடைசி இணைஞ்ச நேர் திருப்பத்தூர் மாவட்டம் சிவகுமார் அவர்கள். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தாரு, அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. அவர் விருப்ப பாடல் இப்ப கேட்கலாம்.
1: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ண திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் நம்ம யாருன்னு பார்க்கலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம் சார்.
1: கணபதி கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். மனோகரன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: வந்து மணமகளே வாங்குற படத்துலேருந்து பொன்மாடை அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன், அந்த பாட்டு
0: கண்டிப்பா சார். இப்போ நாங்கள் அதை பிளே பண்ணுறோம், நீங்கள் ரசிக்கலாம்.
1: நன்றி, நன்றி.

எப்போதும் நாயகன், உனக்கு என்ன மன்மதன், கொள்ளை முகம்

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம நேர்கள் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். ஹலோ, நம்மளோட ஒரு நேர் இணைஞ்சாரு, கல்யாண சுந்தரம் சார், திருவள்ளூர்ல இருந்து. அவர் கேட்ட பாடல் கேட்கலாம்.

நம்முடன் அடுத்த நேயர் யார் இணைய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044249873555, 044249860037. இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கடைசியாக நம்ம கூட பேசின நேர் ராஜேஸ்வரி கூடுவாஞ்சேரி, அவங்க இணைப்பில் இல்லை, அவங்க கேட்ட பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் பார்க்கலாம்?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: மேடம் சென்னை ஓரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல்?
1: மேடம் எனக்கு வசந்த மாளிகை படத்துல இருந்து மயக்கம் என்ன இந்த பாடல்.
0: கண்டிப்பா சார், நன்றி.
1: ஓகே மேடம்.

0: நிகழ்ச்சியோட இறுதி நேரம் நம்ம யாருன்னு கேட்கலாம். நிறைவு பாடல். வணக்கம் சார், யார் எங்கேன்னு பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருவண்ணாமலையில இருந்து நந்தகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல்?
1: வானமே எல்லை படத்திலிருந்து நாடோடி மன்னர்களே தான்.
0: கண்டிப்பா சார்.

நேயர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இதுவரை தொலைபேசி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இதே விடுமுறை விருப்பத்தில் சந்திப்போம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 4 மணி.
1: ஆகாசவாணி வேலைக்காரி வானொலி நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போர்: இ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், ஜமீன் எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விஜ், பி பிரேம்குமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை சி என் அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி. வேலைக்காரி வானொலி நாடகம்.

0: டேய் சொக்கா,
1: சொல்லுங்க ஐயா.
0: இது என்னடா இது பார்சல்?
1: இதுங்களா ஐயா, நம்ம சரசம்மா மாதர் சங்கத்தில் டான்ஸ் ஆட போகிறாங்கல்ல, அந்த டான்ஸுக்கு உண்டான துணிமணிகள் எல்லாம் தச்சு வந்திருக்குதுங்க ஐயா.
0: இவ்வளவுமா? ஏண்டா இவ்வளவுக்கு ஏழுதா பணம்?
1: அதெல்லாம் நேத்தே கொடுத்தாச்சுங்க ஐயா.
0: அடப்பாவி அமீர்தா, சரசா இருக்காளான்னு பாருமா, அவளை கூப்பிடு.
2: என்னடி ஓட்டமும் ஒய்யாரமுமா?
3: இல்லம்மா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் ஐயா.
2: அப்பா கூப்பிட்டீங்களாமே.
0: ஆமாம்மா, நீ நாட்டியம் ஆடுறதெல்லாம் சரி, நம்ம பணத்தை பாழாக்காமல் பார்த்துக்கோமா. ஏதோ மாதர் சங்கத்தில் டான்ஸ் ஆடுதியாமே, அந்த துணிமணிக்கெல்லாம் நாம தான் செலவு பண்ணணுமா?
2: சங்கத்தில் வாங்கிக்கிறேன்ப்பா.
0: சொக்கா, பில் எவ்வளவு ஆகுது பாரியா?
1: 300 ரூபா ஆகுதுங்க ஐயா.
0: எம்மா சங்கத்தில் மறக்காமல் வாங்கி கொடுத்துருமா.
2: ஆகட்டுப்பா.
0: சொக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கிறேன்னு அதை பத்தி

0: உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? சுந்தரத்துக்கிட்ட போய் பணம் கொடுத்து 10 மாசம் ஆகுது, தர வேண்டிய பாக்கி என்னாச்சு?
1: பணம் வர்ற வழியே காணுமுங்க எஜமா. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல அரஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டுருக்கீங்க ஐயா.
0: அதை பத்திலாம் அவன் கவலைப்படுற ஆள் மாதிரி தெரியலையேடா.
1: அப்படி இல்லை எசமா, அவன் ரொம்பவும் மானஸ்தேன். நேத்தே அவங்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இன்னைக்கு முதலாளி வருவாரு, ஒன்னு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இல்லைன்னா ஜெயிலு தான் அப்படின்னு சொல்லிட்டேன் எசமா.
0: அதெல்லாம் சரி சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யடா. ஓடு ஓடு, முதல்ல அதை கவனி.
1: சரிங்க எசமா.
0: டேய் சொக்கா இருடா, இரு இரு, நானும் வரேன்.
2: மணி எப்படிடா இருக்கார் எங்க அப்பா?
3: அவருக்கு என்ன, நல்லா இருக்கிறார். சரி வா போலாம். ஆமா, எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்க?
2: என்ன, ஒரு 200 ரூபா கொண்டு வந்திருக்கேன்டா.
3: அடப்பாவி, வெளியூர் அங்கங்கன்னு போயிட்டு வந்து வெறும் 200 ரூபாய் கொண்டு வந்திருக்கியாக்கும்.
2: டேய் உனக்கு என்ன கிண்டலா இருக்குதோ மணி? தேயிலை தோட்டத்துல ராத்திரி பகல்னு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு வேளை மட்டும்தாண்டா சாப்பிட்டேன். அப்படி மிச்சப்படுத்தின பணம் தாண்டா அது. டே, இந்த காசை வச்சு எங்க அப்பாவுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்டா.
3: இப்பவாவது வந்து சேர்ந்தைய, உன்னை பார்த்தாலே போதும் அவருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
2: சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம்.
3: வாடா வாடா வா.
2: டே பெட்டி நான் எடுத்துக்கிறேன்டா. டே குடுறா
3: குடுறா, நான் இட்டு வரேன்.
2: டே மணி கதவு தரடா. அப்பா அப்பா மணி,
3: இந்த கதை தரப்பா.
2: டே இங்கேயும் இல்லையடா.
3: அந்த அந்த அந்த அந்த கதை தர.
2: அப்பா ஏய் கொல்ல கதவை தர மணி. அப்பா அப்பா மணி மணி,
3: என்னடா
2: அப்பா அப்பா அப்பா அப்பா
3: மணி
2: அப்பா அப்பா அப்பா அப்பா பாத்தியாடா எங்க அப்பா பாத்தியாடா எங்க அப்பா மணி
3: ஆனந்தா
2: அப்பா, என்ன ஏமாந்துட்டு போயிட்டீங்களப்பா. ஒரு மகனா ஒரு தகப்பனை பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சிட்டேனேப்பா.
0: டேய் சொக்கா
1: ஐயா,
0: இது என்னடா, சுந்தரத்து கிட்ட பணம் வாங்கலாம்னு வந்தா ஏதோ எழவு வீட்டுல அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது.
1: ஆமாங்க ஏசமா, சுந்தரம் தூக்கு மாட்டிக்கிட்டதா சொல்றாங்க.
0: இவன் செத்து போயிட்டா நமக்கு யார்டா காசு கொடுப்பா? ஆனா பத்திரத்துல வசமா எழுதி வாங்கியிருக்கேன், இவனுக்கு பிள்ளைகள் யாரும் இருக்காங்களாடா?
1: இருக்கா ஏசமா, வெளியூர்ல இருக்கான் மகன், இன்னைக்கு எப்படியும் வருவான். எழவு வீட்டுல இன்னைக்கு எதுவும் வம்புழுக்க வேண்டாம், ஒரு வாரம் போட்டோம் ஏசமா, அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம்.
0: டே அந்த பையன் எங்கேயும் வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி புடிச்சு வச்சு காசை வாங்கிடணும்டா.
1: சரிங்க ஏசமா, அதை நான் பாத்துக்கிறேன்.
3: டே டே ஆனந்தா, உங்க அப்பா இறந்த துக்கத்துல நீ இருந்ததால ஒரு வாரமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலடா.
2: என்னடா அது தலை போற விஷயம்? டே எங்க அப்பா எதுக்கு இறந்தார்னே தெரியலையேடா.
3: இந்தாடா இந்த லெட்டர் படி.
2: லெட்டரா? அதுல என்னடா எழுதியிருக்கு, நீயே படி.
3: உங்க அப்பா தற்கொலை பண்ணதுக்கு காரணம் வேதாச்சலம் தான் அந்த லெட்டர்ல எழுதி சட்ட பாக்கெட்ல வச்சிருக்காருடா.
2: வேதாச்சலமா?
3: ஆமாடா.
2: குடு. டே மணி, இது எங்க அப்பாவோட கையெழுத்து தாண்டா. டே யார் அந்த வேதாச்சலம்? அந்த வேதாச்சலத்துக்கும் எங்க அப்பாவுக்கும் என்னடா சம்பந்தம்?
3: அவர் தான் இந்த ஊருக்கு ஜமீன்தார்.
2: ஜமீன்தாரா?
3: ஊர்ல எல்லார்கிட்டையும் கடன் கொடுத்து வட்டி வாங்கி புழைக்கிறதா இந்த ஆளோட தொழில். பரம்பரை சொத்து வேற, வேலையாட்கள் அடியாட்கள்னு. ஜமீன்னா ஜமீன் தாண்டா. உங்க அப்பாவும் வேதாச்சலத்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். பாவி பயலுக, எது எப்படி இருந்தாலும் பணத்துக்காக இப்படியா பண்றது?
2: எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை

0: என்ன விடுறா?
1: ஆனந்தா, கத்திய உள்ள வைடா. பைத்தியக்காரா, ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சிட போறேன்.
0: டேய், என்ன விடுறா, என்ன விடுறா.
1: டேய், சூழ்ச்சி நிறைஞ்ச உலகம்டா இது. எதுலயும் பொறுமை இருக்கணும். கோபத்தோட எந்திரிச்சா நட்டத்தோட தான் உட்கார்ந்து இருக்கணும். பொறுமையா இரு. வேதாச்சலம் லேசுப்பட்ட ஆளு கிடையாதுடா. நீ கத்திய கொண்டு போனா உன்னைய சமாளிக்க அங்க 10 பேர் ரெடியா இருப்பானுங்க. சூழ்ச்சிய சூழ்ச்சியால தான் கவுக்கணும். உங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்ததோட மட்டுமல்லாம எழுதி கூட வாங்கியிருப்பாங்க. அதையும் நீ தான் கட்ட வேண்டியிருக்கும். பாத்துக்க, ஆத்திரப்படாத.
0: அந்த வேதாச்சலத்தை ஏதாவது பண்ணுடா. என்ன பண்றா?
1: இங்க பாரு, வலி இருக்குதுன்னு கருங்கல்ல முட்டுனா வலி தீராது, மண்டை தான் உடையும். பொறுமையா யோசி.
0: டேய், நீ உன் போதனையும் நிறுத்து. எங்க அப்பா எவ்வளவு மன வேதனையோட இறந்திருப்பாரோ அதே வேதனைய அந்த வேதாச்சலமும் அனுபவிக்கணும்டா. இந்த கடிதாசிய வச்சே வேதாச்சலத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்ட வச்சு அவனை கம்பியில வைக்கிற பாரு.
1: டேய், நீ வேதாச்சலத்தை சாதாரணமா நினைக்காதடா. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, எல்லா இடத்துலயும் அந்த ஆளுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குடா. பணத்தால எந்த காரியத்தையும் சாதிப்பாருடா. நீ வேதாச்சலத்தை வஞ்சம் தீக்கணும்னு நினைச்சா அது கத்தியால முடியாதுடா.
0: முடியாதா? பாரு, இன்னும் ஒரு மணி நேரத்துல பாருடா, என் கத்தி எவ்வளவு கூர்மைன்னு உனக்கு அப்ப தெரியும்.
1: கத்திக்கு வேலை கொடுக்குன்னு நினைக்கியே, புத்திக்கு வேலை கொடுக்க மாட்டியா? வேதாச்சலத்தை கொண்டுட்டா உங்க அப்பா திருப்பி கிடைச்சிருவாரா?
0: என்ன, எனக்கே உபதேசம் பண்றியா?
1: டேய், உங்க அப்பாவை வேதாச்சலம் உங்க வீட்டுக்கு வராமலேயே எப்படி தற்கொலை பண்ண வச்சானோ அதே மாதிரி.
0: நீ என்னதான்டா சொல்ற?
1: அவன கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா சாகிற மாதிரி செய்யணும். ஊர்ல அவன் மதிப்பு மரியாதையை குறைக்கணும். அவமானப்பட்டு வெளியே வராம சாகிற மாதிரி ஏதாவது பண்ணணும்ப்பா. யோசி.
0: ஆமாண்டா, நீ சொன்னது மாதிரியே வேதாச்சலத்தை பழி தீக்க கத்திய தீட்டி பிரயோஜனமே இல்லை. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணலாம் அந்த திட்டத்தை நீ தான் சொல்லணும்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களின் விடுதலைக்காக நான் எப்பொழுதும் பாடுபடுவேன். நாம் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்று என்ற முறைப்படி தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை தகுந்த நிலையில் உயர்த்துவதற்கு நான் எப்பொழுதும் தொண்டு செய்வேன். வந்தனம். கருத்துக்களை வழங்கியது நான், சரசா.
3: அம்மா, அம்மா, நல்லா பேசுறீங்களே, உங்க பேச்சு நல்லா இருக்குமா?
2: சேலைய மடிக்க சொன்னேனா இல்ல ரேடியோவை கேட்க சொன்னேனா? சொன்ன வேலையை விட்டுட்டு என்னென்னவோ பண்ற.
4: சரசா, எப்ப பார்த்தாலும் அமிர்தத்தை மிரட்டுறதே உனக்கு வேலையா போச்சு.
2: எங்கடா இவனை ஆளை காணோமே நினைச்சேன், வந்துட்டியா?
4: போதும் சரசா, எதுக்கு ஒரு அளவு இருக்கு?
2: இந்த அடி அமிர்தம், இந்த செருப்ப கண்ணாடி மாதிரி பாலிஷ் செய்யணும், சரியா?
5: சரிமா.
4: இது நல்லது இல்ல சரசா. மனுஷங்களை மனுஷங்களா மதிக்கணும். உனக்கு எப்படிப்பட்டவன் வந்து வாய்க்க போறானோ?
2: போடா, வந்துட்டா.
6: அமிர்தம், உனக்கு உங்க அப்ப கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கானாமே?
3: ஆமாங்கய்யா, எங்க அப்பா மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு அதிகம்.
6: வயசு என்னமா வயசு வேண்டி கிடக்கு? ஏன் நீ மட்டும் வயசு ஆகாமலே அப்படியே இருக்க போறியா? ஏமா, அந்த செங்கோட்டை மகளுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? 60 மேல இருக்கும் இல்லையா?
3: அந்த கிழவன் அடுத்த வருஷமே செத்து போயிட்டானுங்களே ஏசமா.
6: அவன் தானே செத்தான். அவன் எழுதி வச்ச 3 நிலம் அப்படியே தானே இருக்கு, அதுவுமா போயிருச்சு. என்ன நீ தகப்பனுக்கு மிஞ்சின பிள்ளையாயிட்டியா?
3: அப்படி ஒண்ணும் இல்லைங்களே.
6: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியா போகும். மாப்பிள்ளைக்கு நில புலன் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பின்ன என்ன உனக்கு? மாப்பிள்ளை எப்படி இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அந்த நில புலனை வச்சு வாழ்க்கை நடத்த தெரியாதா உனக்கு? நேத்து உங்க அப்பனை பார்த்தேன், கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கேன், பிள்ளை தான் கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்குன்னு சொன்னான். உனக்குன்னு என்ன, கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளையா தேட முடியும்? நம்மளை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும். உங்க அப்பன்கிட்ட சொல்லிட்டேன் அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுன்னு. நான் அவகிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன்.
3: அது இல்லைங்கய்யா,
6: ஒன்னும் ஆகாது. நான் பார்க்காத கல்யாணமா? போ போ, போய் வேலையை பாரு.
2: என்னடி இது, ஏன் இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிற?
3: நான் என்னத்தம்மா சொல்றது,

0: எசமா நியாயமா பேசுவாருன்னு நினைச்சேன். அவரு எங்க அப்பா சொல்றதான் சொல்றாரு. கெலட்டு மாப்பிள்ளையதான் நான் கிட்டிக்கணுமா? இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், மனசே சரியில்லம்மா.
1: ஆமாடி, நீ பெரிய ராஜகுமாரி, ராஜகுமார வரலன்னு கவலைப்படுறியாக்கும். போடி, போய் வேலைய பாரு. அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தானடி எடை அமையும். உங்க அப்ப எங்ககிட்ட விவசாயம் பார்த்து உன்ன வளர்க்கறான். நீ எங்க வீட்டு வேலைக்காரிதான். இதை விடவா நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிட போகுது.
2: சரசா, அந்த பொண்ணு அமிர்தம் அதோட மன கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு. நீ என்னடானா எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அமிர்தம், என்னாச்சு? நான் சொன்ன யோசனை,
0: பொண்ணு பார்க்க வந்தவங்களே வேண்டான்னு போயிட்டாங்க. ரொம்ப நல்லது பண்ணீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரூமுக்குள்ள உட்காந்து நீங்க கொடுத்த மேக்கப்ப போட்டுக்கிட்டேன். என்ன பாக்கணும்னு மாப்பிள்ளையோட அக்கா வந்தாங்களா, தெத்துப்பல்லு முட்டக்கண்ணுன்னு நான் போட்டிருக்கிற மேக்கப்ப பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல. பொண்ணு இப்படி அவலட்சணமா இருக்கேன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டாங்களா. என் பிள்ளைக்கு என்ன குறன்னு எங்க அம்மா கேக்க சண்டையாயிட்டு இந்த பொண்ணே வேண்டான்னு போயிட்டாங்க.
2: அமிர்தம், நான் உனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேனே, நீ எனக்கு என்ன தரப்போற? உனக்கு இங்க யார் மேலயாவது ஆசை இருக்கா?
0: நீங்க பெரிய இடத்து பிள்ளை, நான் உங்க வீட்டு வேலைக்காரி, என்னால உங்களுக்கு என்ன தர முடியும்? எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பழகுறாங்க.
2: அத கேக்கல அமிர்தம், உன் மனசுல யார் மேலயாவது ஆசை இருக்கா என்னன்னு கேட்டேன்.
0: ஏழையோட கனவு என்னைக்கு அரங்கேறிச்சு சொல்லுங்க.
2: ஐயோ அமிர்தம், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
1: ஏண்டி அமிர்தம், இன்னைக்கு காலையில இருந்து எந்த வேலையை தான் முடிச்சிருக்க? மூர்த்தி, உனக்கு இவளை விட்ட பேசுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா?
0: ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: அக்காவா அக்கா? இந்தாடி, இனிமேல் என்னை இந்த மாதிரி கூப்பிடாத. இதே பழக்கம் தானே நாளைக்கு நாலு பெரிய மனுஷங்க இருக்கிற சபையிலையும் இதே வார்த்தை வரும். போடி, போய் வேலையை பாரு.
3: டேய் சொக்கா,
4: ஐயா
3: பக்கிரி சாமிய பாருடா, எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கான். அவனுக்கு வாங்கின கடன் மறந்து போச்சா? அவன் கொடுக்க வேண்டிய போன மாசம் வட்டி கூட இன்னும் தரலடா. இவனை பார்த்த பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது.
4: ஆமாங்க ஏசமா, சமயம் கிடைக்கிற போது கேட்டு வாங்கிடணும் ஏசமா.
3: கொடுத்த கடனை கேட்கறதுக்கு என்னடா சமயம் வேண்டி இருக்கு? சமயம் போங்கடா, பிடிச்சி தூக்கிட்டு வாங்கடா அவனை.
4: டே பக்கிரிசாமி, நில்லுடா நில்லு, டே ஓடாத, டே டே டே ஓடாதடா,
5: குடிடா குடிடா, போடா டே டே
4: நில்லுடா, டே ஓடாத ஓடாத.
6: யாரா நீ?
4: என்ன புடியா, என்ன புடியா?
6: அடே ஏய் நீயா? ஏய் ஆனந்தா,
4: மணி
6: என்னடா இது, ஏன் ஓடுற?
4: மணி, என்ன காப்பாத்துற? மணி
6: என்னடா,
4: வேதாச்சலத்தோட ஆளுங்க என்ன துரத்திக்கிட்டு வர்றாங்கடா.
6: என்ன சொல்ற?
4: தெருவுல நான் பாட்டு ஒரு ஓரமா போய்கிட்டு இருந்தேன், என்னை பார்த்த உடனே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. டேய், எங்க அப்பா கடனை எங்கிட்ட வசூல் பண்ணும்ட்டு என்ன துரத்திக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன்டா. தண்ணிடா,
6: பயப்படா பயப்படா. அங்க அங்க பாரு, ஒரு பாலு கிணறு இருக்கு பத்தியா, அதுல ஒரு குழி இருக்கு, அதுல போய் பதுங்கிக்கோ. வர்ற ஆட்களை நான் பாத்துக்கிறேன், நீ போடா, போ சீக்கிரம் போ.
4: டேய் நீ பத்திரண்டா. தம்பி தம்பி, இந்த பக்கம் பக்கிரிசாமி ஓடி வந்தானா, நீ பாத்தியா? தம்பி
6: என்னப்பா இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வர? யார் இந்த பக்கம் வரலைய? பக்கிரிசாமி தான் நீங்க தேடி வந்தீங்களோ?
4: ஆமாப்பா ஆமா, அந்த பயல நில்லுன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஓடிட்டான். இருக்கட்டும், எங்க போயிட போறான்? அதோ அங்க போறது பக்கிரிசாமி மாதிரி இருக்கு. ஏய் வாங்கடா வாங்கடா, டேய் அவனை அங்க போய் பிடிக்கலாம், பிடிடா பிடிடா.
6: டேய் வாங்கடா, டேய் பிடிடா, டேய் பிடிடா. டேய் ஆனந்தா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேதாச்சலத்தோட ஆளுங்க உன்னைய தேடி வரலடா, பக்கிரிசாமி அண்ணனை தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்கடா. எங்கடா இருக்க? அந்த பாலங்கணத்துக்குள்ள எங்களுக்குள்ள இருக்க?
4: டேய் இங்க ஒரு மூட்டை இருக்கடா, மணி சீக்கிரமா.
6: என்னது மூட்டையா?
4: டேய் புதையல்டா மணி, புதையல்.
6: டேய் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா புதையல் மூட்டை என்னடா பேசுற?
4: டேய் மூட்டை ரொம்ப கனமா இருக்குடா. டேய் இங்க பாருடா
6: மூட்டை அவருடா, அதுல என்ன இருக்குன்னு
4: பாரு. இறா, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா? கிணத்துக்குள்ள பணம் கிடக்குதுடா. அடி ஆத்தாடி, இந்த வம்பே வேண்டாம்.

0: ஆள உடுறா சாமி, டேய் ஓடுறா.
1: அடே எங்கடா ஓடுற, நில்லுடா நில்லு. இந்த பணத்தோட முகத்தை பாத்தியா? அப்படியே ஓசையில இருக்குதுடா.
0: டேய்
1: ஏதாவது பண்ணலாமான்னு யோசி.
0: என்னடா சொல்ற,
1: எதுக்கு இவனை கொலை பண்ணிருப்பாங்க? டே உங்க அப்பா பாக்கெட்ல இருந்த லெட்டர் மாதிரி இவன் பாக்கெட்ல ஒரு டைரி வச்சிருக்கான்டா, அதை எடு. அதுல என்ன எழுதியிருக்கான்னு படி.
2: இங்க பாருடா, இவன் இவனோட சரித்திரத்தையே எழுதி இருக்கான்டா அதுல. டேய் இவன் பெரிய சீமான் விட்டு புள்ள போல இருக்குடா. இந்த பாரு, பேரு பரமானந்தன், மேவார் விலாசம். இங்கடா இருக்கதே
1: மேவார் விலாசமா? அங்க ஒரு கிழவி மட்டும்தான் உயிரோட இருந்தா.
2: அந்த கிழவிதான் இவனோட அம்மாவா. படிச்சு பாரு.
1: ஆனந்தா, எனக்கு இப்ப ஒரு யோசனை தோணுதுடா. ஒரு பெண் உன்னை லட்சாதிபதி ஆக்க போகுது.
2: சீ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் போலீஸ்ல ஆம்பிட்டுக்கிட்டா எப்படி தப்பிக்கலாம்னு நான் முதல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: மூளை சுறுசுறுப்பா வேலை செய்துடா. இப்ப கிணத்துக்குள்ள போனது சுந்தரத்தின் மகன் ஆனந்தன், வெளியே வந்தது பணக்கார பரமானந்தன்.
2: மணி, சத்தியமா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிச்சிருக்கு. நான் பரமானந்தனா? என்னடா வளர்ற.
1: ஆமாடா, பரமானந்தன் கொலை செய்யப்பட்டது நமக்கு மட்டும்தானே தெரியும்.
2: இப்ப அதுக்கு என்னடா பண்ணணும்?
1: நீ பரமானந்தனா இந்த ஊர்ல நடிக்கணும். இனி அவனுக்கு பதிலா நீ பரமானந்தனா நேரா மேவார் வீட்டுக்குள்ள போகணும்.
2: டேய்,
1: நான் உனக்கு பிரைவேட் செக்ரட்டரி.
2: என்னடா சொல்ற,
1: உன் வாழ்க்கையே மாறப்போகுது. முன்னாடி வேதாச்சலத்தால வேதனைப்பட்ட, இனி நீ அவனை வேதனைப்படுத்தலாம்.
2: மணி, வேஷம் போட்டு ஊரை வேணும்னா ஏமாத்தலாம், அவங்க அம்மாவை எப்படிடா ஏமாத்த முடியும்?
1: நமக்கு அந்த கஷ்டத்தை கடவுள் கொடுக்கலடா. அந்த அம்மாளுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதடா. அந்த டைரியில எழுதிருக்கு பாரு.
2: கண்ணு தெரியாதா? அப்படின்னா நான் பரமானந்தனா நடிக்கிறதுனால நமக்கு முதல்ல என்னடா நல்லது நடக்க போகுது? தேவையில்லாத பிரச்சனைய நாமளே இழுத்து விட்டுக்கிற மாதிரி இல்லடா இருக்கு.
1: ஆகாதுடா, ஆகாது. ஒரு பெரிய திட்டமே என்கிட்ட இருக்கு.
2: என்னடா திட்டம்?
1: பக்கு துணைக்கு நான் இருக்கம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போய் உனக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வரேன். சும்மா பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருக்கணும். அதிர்ஷ்ட வந்து அணைக்கும் போது அடிமுட்டால இருக்க கூடாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: சத்தியமா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. தலைக்கும் காலுக்கும் முடிச்சு போடுற, எங்கதான் போய் முடிய போகுதோ?
1: இப்ப உனக்கு அப்படித்தான்டா தெரியும். சொல்றத செய்டா. வேதாச்சலத்தை பழிவாங்க இதுதான் அருமையான சந்தர்ப்பம். ஆனந்தா கவனி,
2: சொல்லு.
1: டைரியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஞாபகம் இருக்கட்டும். கிழவியோட ஒரே மகன் நீ. 10 வருஷ காலமா சொந்த வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு லண்டன் பாரிஸுக்கெல்லாம் போயிருக்கிற. உங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் தெரிஞ்சதும் ஊருக்கு திரும்பி வர, ஞாபகத்துல வச்சுக்கோ.
2: அது சரி, இந்த பரமானந்தத்தோட கொலைக்கு முதல்ல என்ன காரணம்னு டைரிய பாக்கணுமேடா.
1: எவனோ ஒருத்தன் இவங்கிட்ட இருந்த பணத்தை திருட பார்த்திருப்பான். ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில இவன் இறந்துருக்கலாம். அதை பத்தி நமக்கு என்னடா கவலை? மனுஷன் உனக்காக தாண்டா இறந்திருக்கான். நாய் நேரி எல்லாம் வரதுக்குள்ள நல்ல குழிஞ்சி போச்சலாம் வா.
2: அட பாவி, கடைசியில் என்ன பணத்தை புதைக்க வச்சிட்டியடா.
3: அப்பா பரமானந்தா, இத்தனை வருஷம் கழிச்சாவது அம்மாவோட நினைப்பு வந்துச்சு. நமக்கு இருக்கிற சொத்து சொகுத்துக்கு நம்ம எதுக்குப்பா வெளியூர் போனோம்? எப்போ உன்னை பார்ப்போம்? இந்த சொத்து சொகத்தையெல்லாம் உன் கையில ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இனிமே இந்த வீடு நிலப்புலம் உனக்கு தான்ப்பா சொந்தம். இது எல்லாம் நீ தான் இனி பார்த்துக்கிடணும்.
2: அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். உங்க கூடவே தாம்மா இருப்பேன். அம்மா, இவன் பேர் மணி, எனக்கு எல்லா விதத்திலையும் இவன் உதவியா இருப்பாம்மா.
3: என்னமோப்பா, உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. பரமு, நீ நல்லபடியா வந்து சேர்ந்ததுக்கு அந்த காளி கோயிலுக்கு ஒரு அபிஷேகம் செய்யணுயா.
1: அம்மா, அபிஷேகம் எல்லாம் எதுக்குமா? நம்ம வீட்லயே ஒரு விழா வைப்போம். பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கள்லாம் வந்து நம்ம பரமானந்தனை பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பாவது இருக்குமே.
3: அப்படியே செஞ்சிருவோம்ப்பா. மணி, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த பரமுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பரமானந்தத்துக்கு

0: பொருத்தமான ஒரு பொண்ணு அமைஞ்சா அதுவும் நல்லா இருக்கும்.
1: அப்படியே செஞ்சிடலாமே.
2: அம்மா எதுக்குமா எனக்கு இப்ப இந்த கல்யாணம்லாம்?
1: அட நீ வேற. அம்மா அவன் கிடக்குறான், கல்யாணத்தை நாம பார்த்து நடத்திப்போம்.
3: இது என்ன பத்திரிக்கை படிப்போம். ஐயா, நான் அயல்நாடு சென்று சுகமாக திரும்பியதை முன்னிட்டு நிகழும் ஆவணி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்று எனது இல்லத்தில் நடக்கும் தேநீர் விருந்துக்கு தாங்கள் தங்கள் குடும்பம் சகிதமாய் வந்து என்னை ஆசீர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பரமானந்தன், மேவார் விலாசம்.
4: ஆமாங்க ஐயா, இந்த பரமானந்தன் அந்த ஊருக்கே பெரிய பணக்கார யசமா.
3: ஆமாடா, எனக்கும் தெரியும் யார் இல்லைன்னு சொன்னா. அங்க அந்த ஏகபோக சொத்துக்கு ஒரே வாரிசு அவர் தான். ஆமாடா, இந்த விசேஷத்துக்கு கூட மாதர் சங்கத்திலிருந்து ஒரு பொண்ணை நடனமாட கூப்பிட்டாங்கன்னு சரசா கூட சொல்லிட்டு இருந்தா.
4: யசமா, சரசாம்மாவுக்கும் நல்ல மாப்பிள்ள தேடுறீங்க, மேவார் விலாசம் பரமானந்தத்திற்கும் பொண்ணு தேடுறதா கேள்விப்பட்டேன். பொருத்த மட்டும் சரியா அமைஞ்சிச்சுன்னா?
3: சுக்கா, நீ சொன்னபடி நடந்துட்டா இந்த ஜில்லாவுக்கே நாம தான்டா ராஜா. ஆனா நடக்கணுமே.
4: புரிஞ்சிக்காம பேசுறீங்களே யசமா. நம்ம சரசம்மாவும் நாட்டியமாட சம்மதிச்சிட்டாங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா?
3: டேய் சுக்கா, உனக்கும் கொஞ்சம் இருக்குடா மூளை.
5: என்னடா இது, கோட்டையும் சூட்டையும் மாட்டி விட்டுருக்கேன், ஒரே இறுக்கமா இருக்குடா.
1: பாக்குறதுக்கு வெள்ளக்கார துறை மாதிரி இருக்கிற. ஒருவேளை வெளிநாட்டு துறை வெள்ளக்கார துறைய மாறிட்டியோ?
5: போடா நீ வேற.
1: பரமானந்தா, ரொம்ப மிடுக்காயிரு. பாட்சிக்கு வரக்கூடிய ஆட்கள் உன்னை பார்த்து அப்படியே சோக்கி போகணும். யாருகிட்டயும் தைரியமா பேசணும்.
5: தைரியமா பேசணுமா?
1: இப்ப நீ ஏழை இல்லடா, பணக்காரன். கூப்பிட்டது ஓடி வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஜமீன்தார் மாதிரி நடக்கணும்.
5: ஜமீன்தாரா? நானா?
1: யாராவது வந்து ஏதாவது கேட்பாங்க, நீங்க எத்தனை நாள் பாரிஸ்ல இருந்தீங்கன்னு. நீ புருவத்தை நெரிச்சு அலட்சியமா அவங்கள பார்க்கணும். பாரிஸ் மிஸ்டர், அதுதான் எங்களுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதா? சரி வா.
5: டேய், இந்த ஷூவை போட்டு நடக்க முடியலடா. டேய், கால் தடுக்குதுடா. டேய்,
1: இங்க பாரு, இவர் தான் வட்டியூர் ஜமீன்தார் ஒயர் திரு வேதாச்சலம் அவர்கள்.
5: ஓ, மிஸ்டர் வேதாச்சலம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நைஸ் டு மீட் யூ. ப்ளீஸ் சிட் டவுன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இத்தனை வருஷ காலமும் வியாபார ரீதியாக ஐரோப்பிய நாடுகளில் சுத்திக்கிட்டு இருந்தேன். வெற்றிகரமாக அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறேன். இனிமே என்னுடைய தாயாரையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போறதில்லைன்னு தீர்மானிச்சிட்டேன். ஆ, பை த வே, உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காகத்தான் இந்த விழாவை நான் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன். என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸ்ரீமதி சரசா தேவியின் நடனத்தை நீங்கள் கண்டு களித்தீர்கள். அதற்காக அவருக்கும் அவரது தோழியருக்கும் உங்கள் சார்பாகவும் மிஸ்டர் பரமானந்தன் சார்பாகவும் நன்றி, நன்றி, நன்றி.
3: பெருமை மிக்க நண்பர்களே, பரமானந்தன் நமக்கு அளித்துள்ள டீ பார்ட்டி உண்மையிலேயே நமக்கு பரமானந்தமாக இருந்தது. நான் அவருடைய தாயாரை அடிக்கடி போய் பார்த்துருக்கிறேன். அந்த அம்மாவும் ஒரு நாள் வேடிக்கையாக கூட சொன்னாங்க, சரசாவை என் மருமகளா என் வீட்டில் பார்க்கணும்னு சொன்னாங்க. நானும் எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு, கடவுள் செயல் அப்படின்னு சொன்னேன். நான் பரமானந்தன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி பரமானந்தம், சரி அப்போ நான் போயிட்டு வரட்டுமா?
5: போயிட்டு வாங்க சார். தேங்க்யூ.
1: அடடே, மாமான்னு தான் சொல்லுங்களேன்.
3: அதுக்கு என்ன தம்பி, தம்பி இஷ்டப்பட்டா?
0: இஷ்டம் என்ன வேதாச்சல ஐயா, விருப்பம் பொருத்தம் எல்லாம் இருந்தா கல்யாணத்தையே நம்ம நடத்திடலாம்.
3: எல்லாம் உங்க என்னப்படியே நல்லபடியா நடக்கும்.
5: மணி, நான் சுந்தரத்தோட மகன்டா. அவரு ஏழை, மானத்துக்காக தூக்குல தொங்குனவர். ஏன் அப்பாவை கொன்னவனே, அவனே பழி தீர்க்கணும்டா.
1: அப்படி செய்யக்கூடாது, அவனை ஒரே அடியா தீர்த்திடக்கூடாது.

0: என்னடா சொல்ற?
1: அவன கொஞ்சம் கொஞ்சமா வாட்டி விதைக்கணும்.
0: எப்படி?
1: அதுக்கு எங்கிட்ட நிறைய திட்டம் வச்சிருக்கேன். வெறும் ஆனந்தனா வேதாச்சலத்தை நெருங்க முடியாது. முதல்ல சரசாவை கல்யாணம் பண்ணணும், அப்புறம் மருமகன் பரமானந்தனா அவனை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம்.
0: சரசாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? டேய் மணி, அருமையான திட்டம்டா. எங்க நீ பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த சபதத்தை எல்லாம் மறந்துடுவியோ நினைச்சேன். பரவாயில்ல,
1: பைத்தியம். அடுத்த திட்டம் என்னன்னா?
0: சொல்லுடா சொல்லு.
1: பணத்தை பாழாக்கும் படலம்.
0: என்னது, பணத்தை பாழாக்க போறியா? என்னடா சொல்ற? அவன் பணத்தை பூதம் மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்கான்டா, எப்படி நான் நீ அதை பாழாக்க போற?
1: அதுக்கும் வழி இருக்குடா. ஊர்ல எல்லாரும் மேவார் வீட்டுல ஜமீன் வேதாச்சலம் சம்பந்தம் வச்சிருக்காருன்னு பெருமையா பேசுவாங்கல்ல.
0: ஊர்க்காரங்க எல்லாம் அப்படித்தான்டா பேசிக்குவாங்க.
1: அதே ஊர் மக்கள் அந்த மருமகனை, அதாவது உன்னை, குடிகாரன், சூதாடி அப்படின்னு பேச வைக்கணும்.
0: என்னையா?
1: ஆமா, உன் முன்னால பேச ஜமீன் வேதாச்சலத்துக்கு தைரியமே வரக்கூடாது. ஒரு குடிகாரனுக்கு நம்ம ஒரே பொண்ணை கொடுத்துட்டோமேனு அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகணும். அடுத்தது
0: என்னடா திட்டம்?
1: சரசாவ நீ சதா நேரமும் கொடுமைப்படுத்துறத பார்த்து கண்மணி மாதிரி வளர்த்தேனே, இன்னைக்கு கண் கலங்கி நிக்கிறாளேன்னு அவன் கதறி கதறி அழணும்.
0: சபாஷ், அழணும், நிச்சயமா அழணும். அப்பத்தான் என் மனசு ஆறும்.
1: அதோட விடக்கூடாது. சரசாவ கொடுமைப்படுத்தி வேதாச்சலத்துக்கிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கணும்.
0: டேய், ஒரு விஷயம் தாண்டா எனக்கு புரியல. சரசா அவ ஒரு பொண்ணு, நயமா கேட்டா கூட அவ பணத்தை வாங்கி கொடுக்க போறா. என்னடா சொல்ற நீ?
1: டேய் என்னடா, சரசா மேல திடீர்னு பாச பொத்துக்கிட்டு வருதோ? ஆனந்தா, உன் அப்பாவ தூக்குல தொங்க வச்ச அரக்க மகைவ அவன் இறக்கம் கட்டினானா?
0: நீ சொல்றது சரிதாண்டா, நான் தயார், இப்பவே ஆரம்பிக்கலாம்.
1: கொஞ்சம் பொறு, காலம் கனியட்டும்.

0: பூ கேட்டிங்களே, கொண்டு வந்திருக்கேன்.
1: ஏண்டி இதுக்கு தான் இவ்வளவு நேரமா? யார் கிட்ட இவ்வளவு நேரம் வாய் அடிச்சுக்கிட்டு இருந்த? இல்லம்மா, நம்ம தோட்டத்துல கழுத பயமுடு.
2: வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. செக்யூரிட்டி சார், வாங்க வாங்க வாங்க.
3: பரவாயில்ல பரவாயில்ல.
1: அம்மா பழங்கள் கொண்டு வர சொன்னீங்களே, வெச்சிட்டு போ வெளியே.
4: சரசா, யார் இந்த பொண்ணு?
1: அவ நம்ம வீட்டு வேலைக்காரி.
4: அந்த பொண்ணோட பேரு
1: குப்பி. அமிர்தம்.
4: குப்பி? அமிர்தங்கிற பேரு நல்லா தானடி இருக்கு. குப்பின்னு எதுக்கு சொல்ற? அது சரி, வேதாச்சலத்தோட மவதானே நீ. வம்புத்தி வேற எப்படி இருக்கும்?
1: என் மேல ஏன் கோவப்படுறீங்க? பிறக்கும் போதே தாயை இழந்தவனா, தாய் பாசம் இல்லாமலே வளர்ந்தவனா. நீங்களாவது என்கிட்ட பாசமா இருக்க மாட்டீங்களா?
4: பாசமாவது பாயசமாவது. இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் டீ பார்ட்டி கொடுக்கணும். உங்க அப்பா கிட்ட போய் 5000 ரூபாய் முதல்ல வாங்கிட்டு வரேன். போடே.
1: நாளைக்கு வாங்கித்தாரே, இன்னைக்கு
4: சே. முதல்ல இப்ப நான் சொல்றது செய்டி. நாளைக்கு ஆம்ல, நாளைக்கு. நாளை பொழுது நாளைக்கு பாத்துக்கலாம். போடே.
2: மாப்பிள்ள எப்படி சார் இருக்காங்க? நேத்து கோபமா இருந்த மாதிரி இருந்தது. அப்படி என்னங்க சார் நடந்தது?
5: பின்ன என்னங்க, அவர் வெளிநாட்டுல போய் சுத்தின வராச்சே. பணம் நிறைய தேவையா இருக்குது, இதையெல்லாம் ஒரு மாமனார் கொஞ்சமாவது கவனிக்கிறாரா அப்படின்னு ஒரு சின்ன கோபம் உங்க மேல.
2: ஆமா சார், சரசா கூட சொன்னான், மாப்பிள்ள ஏதோ 5000 ரூபாய் கேட்டாருன்னு சொன்னான்.
5: மரியாதையா பணம் வரலன்னா இனி உங்க வீட்டு பக்கமே கால் எடுத்து வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு.
2: ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிட வேண்டாம் சார். இந்தாங்க சார் பணம், நீங்க தான் இதை அவற்ற கொடுத்து பக்குவமா எடுத்து சொல்லணும் சார்.
5: என்னங்க சார், இது கூட உங்களுக்கு செய்யக்கூடாது. உங்களை பத்தி தானே என் மனசுல எப்பவும் எந்த நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நான் வரேன்.
6: அமிர்தம், உனக்கு நான், எனக்கு நீ. எப்ப நம்ம கல்யாணத்தை நிச்சயம் பண்றது?

0: பெத்தவங்க சம்மதிப்பாங்களா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது வெள்ளாடு ஓனாய விரும்புறது மாதிரி தான். நீங்க ராஜா மாதிரி, உங்களுக்கு ராணி மாதிரி இல்ல பொண்டாட்டி வேணும்.
1: அமிர்தம், பொண்ண மனைவியா அடையிறது தான் என் வாழ்க்கையோட லட்சியமா நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
0: எனக்கு மட்டும் உங்க மேல ஆசை இல்லைன்னா சொன்னேன், நம்ம சமூகம் ஏத்துக்குமா? நம்மள பெத்தவங்க ஏத்துப்பாங்களா?
1: அமிர்தம், பெத்தவங்க சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலைனாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு.
0: இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்க விருப்பம்.
1: அப்படியா? சரி சரி, நான் வர்றேன் அமிர்தம்.
2: அமிர்தம், அமிர்தம் இங்க வாய. நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா?
0: ஐயா, இது என்ன அக்கிரமா?
2: அக்கிரமம் இல்லடி, இது ஆசை அமிர்தம், ஆசை. இங்க வாய, இங்க வா.
0: நான் ஒரு வேலைக்காரி. என்கிட்ட
2: வேலைக்காரியா? நீ பூ வித்தா பூக்காரி, சிங்காரிச்சுக்கிட்டு வந்தா சிங்காரி. நீ வேலை செய்யற அதனால வேலைக்காரி, அவ்வளவுதானே. அமிர்தம், நான் வரட்டுமா? பாய்.
3: இங்க என்னடி நடந்தது? மரியாதைய சொல்லு.
0: உங்க புருஷன் இங்க வந்தாரு, ஏழை தானே, எது வேணா செய்யலாம். கேக்குறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க.
4: அடிப்பாவி, அப்படி என்ன செஞ்சாரு?
0: அவர் செஞ்சதுக்கு பாவிப்பட்ட எனக்கா?
3: பாய மூடி. தழுக்கு மழுக்குமா இருந்தா எந்த அமலுக்கு ஆசை வராமலா இருக்கும்? இது வீடு உருப்படணும்னா நீ தொலையணும். முதல்ல போடி, எங்கேயாவது போய் தொலை.
1: அம்மா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற அமிர்தத்தை பத்தி?
2: என்னடா இது, வேடிக்கையா இருக்கு. ஏய், அவளை பத்தி நான் என்ன நினைக்கிறது? அவ ஒரு வேலைக்காரிடா.
1: ஓ, வேலைக்காரின்னா என்ன வேணாலும் செய்யலான்னு உன் நினைப்பா? ஜாக்கிரத.
2: டேய் மூர்த்தி, இந்த அமிர்தம் இருக்காளே, சிரிச்சு சித்திரவதை செய்யற சொகுசுக்காரி. பலே கைக்காரிடா, கைக்காரி.
1: பரமு, கேலி பண்ணாதப்பா. அவ உன்ன ஒரு துரும்புக்கும் கீழே தான் மதிக்கிறா, தெரியுமா?
2: தம்பி, துரும்பும் பல் குத்த உதவும்னு நீ அவளுக்கு சொல்ல வேண்டியதானே?
1: பரமு, அமிர்தம் உத்தமி, அவ உனக்கு கிடைக்க மாட்டா. கிட்டாதாயின் வெட்டன மரங்கிற பழமொழி உனக்கு தெரியாதா? நீ அமிர்தத்திட்ட இனி வாலாட்டினா இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க.
2: போடாடு, போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். உன் வம்சமே இப்படிதானடா?
1: யாரோட வம்சத்தை பத்தி யார்கிட்ட பேசுற? என்னடா நீ
2: கையறா?
1: ஏய் ஏய், சட்டல ஏய்
5: மூர்த்தி, அந்த பக்கம் போப்பா. ஏய், நீ என்னப்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சே, வலி வலி வலி, துரப்பங்க துரப்பங்க.
2: டேய் மணி, மூர்த்தி போயிட்டானா? டேய் மூர்த்தி என்ன வசமா அடிச்சு விட்டான்டா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது.
5: என்னடா அது?
2: டேய் மணி, மூர்த்தி அமிர்தத்தை மனசார காதலிக்கிறான்டா. இனிமே மூர்த்திக்கு வெறிய கிளப்பி அந்த கிழவனையும் தூண்டிவிடணும். என்ன நான் சொல்றது?
5: சரிதான்
2: மணி, மரத்திலிருந்து ஒரு கிளை தானே ஒடியும். மகனை அப்பனுக்கே எதிரியாக்க போறேன், பாரு.
5: அவ்வளவு தூரம் புத்திசாலி ஆயிட்டியா? பரமா, இப்ப ரொம்ப சந்தோஷம்டா.
6: மாப்பிள்ள, உங்களை பத்தி ஊர்ல என்னலாமோ பேசுறாங்க.
2: என்ன
6: குடி, கெட்ட சகவாசம், அப்படி இப்படின்னு என்னலாமோ சொல்றாங்க. மொத்தத்துல வேதாச்சலத்துக்கு ஒரு நல்ல மர்மம் வச்சிருக்கான்னு கேள்வி பண்ணுதாங்க. மாப்பிள்ள, சரசா கூட என்கிட்ட சொல்லியிருக்கான், நீங்க அவகிட்ட பாசமாவே இருக்கிறது இல்லைன்னு சொல்றான். மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன மாப்பிள்ள பிரச்சனை?
2: உங்களுக்கு என்னவாமா பிரச்சனை?
6: என் மானம் போகுது.
2: இருந்தா தானே போறதுக்கு?
6: ஊரே உங்களை பார்த்து சிரிப்பா சிரிக்குது.
2: மாமா, ஊர் என்ன பார்த்து சிரிக்குதா இல்ல உங்க நல்ல மகனை பார்த்து சிரிக்குதா?
6: அது என்ன புதுசா? அவனை எடுத்துட்டு வரீங்க, அவன் ஒரு அப்பாவி பய. அவன் நீங்க இருக்கிற நிழல்ல கூட நிக்க மாட்டான்.
2: அதானே, என் நிழல்ல நிக்கிறதுக்கு அவனுக்கு முதல்ல யோக்கியதை வேணுமே. அது இருந்தா கொலங்கோத்திரம் பார்க்காம போயும் போயும் ஒரு வேலைக்கார பொண்ண கையப்பிடிச்சிருப்பானா என்ன உங்க புள்ள?
6: என்ன, என் மகன் வேலைக்காரி பொண்ண கையப்பிடிச்சு இழுத்தானா? என்னப்பா சொல்றீங்க? அவன் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்கப்பா.
2: மாமா, கூடிய சீக்கிரம் ஒரு நாளைக்கு அந்த கண் கொள்ளா காட்சியை உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்ப தெரியும்.
0: நம்ம காதல் விளையாட்டா போயிடுமோ?

0: எனக்கு பயமா இருக்குங்க.
1: வீணா பயப்படாத அமிர்தம், அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அப்புறம் பாரு, நம்முடைய மாளிகையில் வசந்த மண்டபம் ஒன்று கட்டி அதை சுற்றி மல்லிகை பூக்களால் அலங்கரித்து முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே.
2: பாடுவடா பாடுவ. டேய் மூர்த்தி,
3: என்ன மாமா, வசந்த மண்டபமா? கவனிச்சீங்களா அந்த வசந்த மண்டபத்தை?
2: இந்தாடி அமிர்தம், என்ன துணிச்சலடி உனக்கு? போய் வர சொல்லிடி உங்க அப்பனை, அவங்கிட்ட பேசிக்கிறாய்.
3: மாமா, அவளுக்கு என்னமோ மாலை போட போறா நம்மள உங்க புள்ள. மாலை
2: போடுவாரு போடுவாரு, ஏன் போட மாட்டாரு? டேய் மூர்த்தி, போக்கத்த பையல.
3: அப்பா, நான் தான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே, அப்புறம் என்ன? என்ன மூர்த்தி
1: பரமா, ஜாதி மதம் குலம் கோத்திரம் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா.
3: உனக்கு இல்லப்பா, ஆனா எங்களுக்கு இருக்குது. அதுவும் எங்க மாமாவுக்கு ரொம்ப இருக்கு. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே?
2: ஆமா மாப்பிள்ள. டேய், அந்த பொண்ணோட பழக்கம் இருந்தா சொல்லுடா, இப்பவே காசு பணம் கொடுத்து அவளை ஊற விட்டே விரட்டிடுறேன்.
1: நான் அமிர்தத்துக்கு துரோகம் செய்ய முடியாதுப்பா. நான் கிளம்புறேன், அமிர்தத்தோட கூலி வேலை செஞ்சாவது பிழைச்சுக்குவேன். உங்க குலப்பெருமைய நீங்களே வச்சு காப்பாத்திக்கோங்க.
2: டேய் மூர்த்தி, உன் மனசு என்ன இரும்பாடா?
3: இரும்பும் இல்ல பித்தளையும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போயிருவேன்னு மிரட்டிட்டான்னா எல்லா காரியமும் பழிச்சிருமாம்ல.
2: அதுதான் எங்கிட்ட நடக்கவே நடக்காது. டேய், ஒரே வார்த்தை, அமிர்தங்கிற பேரை மறந்துரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போயிரு. என்ன சொல்ற
1: அப்பா? நான் வெளியே போயிட்டா உங்களுக்கு தான் தலைக்குனிவு, ஞாபகம் வச்சுக்கோங்க.
2: இன்னையில இருந்து நீ என் மகனே இல்லடா.
3: சபாஷ்,
1: ரொம்ப சந்தோஷம், நானும் கிளம்புறேன். அமிர்தம், அமிர்தம், நம்ம கல்யாணத்துக்கு அப்பாவோட சம்மதம் தேவையே இல்லை.
0: அப்படின்னா?
1: அவருக்கு மகனை விட ஜாதி தான் உயர்வா தெரியுது. நீ என் பிள்ளையே இல்லை, வீட்டை விட்டு போடான்னு வெளியே துரத்திட்டார்.
0: ஐயோ, எனக்காக நீங்க உங்க சுக துக்கங்களை இழக்கிறதா? இந்த மண் குடிசையில உங்களால வாழ முடியுமா ஐயா?
1: ஏன் முடியாது அமிர்தம், அன்பு இருந்தா இல்லறம் இனிக்கும், உழைப்பு இருந்தா நமக்கு ஏது கஷ்டம். நாளைக்கு சென்னைக்கு போகலான்னு பாக்கிறேன், அங்க ஒரு வேலையை தேடிட்டு உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன். அமிர்தம், இந்த ஊரு நமக்கு இனிமே வேண்டாம்.
0: என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்
1: அமிர்தம். ரோஜாவை பறிக்கும் போது கூடவே கையில முள் தைக்கிறது இயல்பான ஒண்ணுதான். இதெல்லாம் ஒரு கஷ்டமா நீ என் பக்கத்துல இருக்கிறப்ப?
3: பரமானந்தத்தோட பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, அண்ணக்காவடி ஆனந்தனோட பொண்டாட்டி. என்னமா பெருசா அள்ளி ராணி மாதிரி பிகு பண்ணிக்கிற பாடே.
0: என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த கிணத்திலே ஒரே அடியா பிடிச்சு தள்ளி விட்டுருங்க.
4: டாக்டர், நான் இந்த ஊருக்கு புதுசு, என்ன பர்மா பாலுன்னு சொல்லுவாங்க. பர்மாலிருந்து கஷ்டப்பட்டு மணிப்பூர் வழியா இங்க வந்து சேர்ந்தேன். வர்ற வழியில என் மக சுகிரந்த காணாம போயிட்டா டாக்டர். இப்பதான் அவளை நான் கண்டுபிடிச்சேன். நீங்களே பாருங்க அவ இருக்கிற கோலத்தை.
0: டாக்டர் ஐயா, நான் ஒரு அனாதை. எங்க வீடு எரிஞ்சு போச்சு, எங்க அப்பா அம்மா அதுல இறந்து போயிட்டாங்க. அதனால மனசொடிஞ்சு தெரு வழியா போயிட்டு இருந்தேன். என்ன இந்த ஐயா கூப்பிட்டுட்டு வந்து என் பொண்ணுன்னு சொல்றாரு. அவருக்குதான் ஏதோ பைத்தியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, என்ன தயவு செஞ்சு வெளியே அனுப்பி விட்டா போதும்.
4: டாக்டர், எவ்வளவு காசு பண்ணாலும் பரவாயில்ல, என் மக பைத்தியத்தை நீங்க கொஞ்சம்
5: இருங்கய்யா இருங்கய்யா. இது என்னடா வம்பா இருக்கு? பொண்ணுக்கு பைத்தியம்னு அவர் சொல்றாரு, அவருக்கு பைத்தியம்னு இந்த பொண்ணு சொல்லுது. உங்க மக பைத்தியத்தை நான் குணமாக்குறேன் ஐயா, கொஞ்சம் வெளியே போய் உட்காருங்க, அப்புறமா நான் கூப்பிடுறேன்.
4: சரி டாக்டர்.
5: எம்மா, உன்னை பார்த்தா ஒரு நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது, அதனால தான் அவர் மகளா

0: நினைச்சுக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லம்மா.
1: எனக்கு இருந்த பயம் தீந்து போச்சு. எங்க நீங்களும் என்ன பைத்தியம்னு நினைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, உன்னால அவர் பைத்தியத்தை தெளிய வைக்க முடியும். நீ நடிக்கிறதன் மூலமா அவர் வந்து குணமாயிருவாரு. அவர் குணமானதுக்கு அப்புறமா நீ அவர் மகள் இல்லைங்கிறது தெரிய வரும். அப்ப நீ மறுபடியும் ஏழையா மாற வேண்டியிருக்கும். சம்மதமாம்மா?
1: என்ன சொல்றீங்க? அவரை பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. அவரோட பைத்தியத்தை தெளிய வைக்க நான் முயற்சி பண்றேன் டாக்டர்.
0: நீ அவர் மக மாதிரி நடிக்கணும். நான் உனக்கு கொடுக்கற மருந்தெல்லாம் அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவரை சாப்பிட வைக்கணும். முடியுமாம்மா உன்னால?
1: சரிங்க டாக்டர்.
2: டேய் இங்க வாங்கடா, எல்லாம் தெளிஞ்சு போச்சுடா. ஆமா, எங்கடா என் மக சுகிருதம்?
1: இங்கதான் இருக்கேன்ப்பா.
2: அடா விளையாட்டு இருக்கட்டும், என் மகள் சுகிருதம் எங்கேன்னு சொல்லுமா? அதை தானே நான் கேக்குறேன்.
1: ஐயா விவரமா சொல்றேன் கேளுங்க.
2: சொல்லுமா.
1: நீங்க ஒரு நாள் சிங்கப்பூர் வழியா வரும்போது உங்க பொண்ணு சுகிருதம் வழியிலேயே இறந்துட்டாங்க. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் பைத்தியமா இருந்தீங்க.
2: பைத்தியமா?
1: அப்புறம் ஒரு நாள் தெருவுல போயிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து நீதான் என் பொண்ணுன்னு பிடிவாதம் பண்ணீங்க. நானும் டாக்டருமா கலந்து பேசிதான் உங்களோட பைத்தியத்தை தெளிய வைக்க நான் உங்க மக மாதிரி நடிச்சேன் ஐயா.
2: ஓ அப்படியா? அம்மா உன்னை போல நல்ல பொண்ணை நான் இதுவரையிலும் பார்க்கலம்மா. என் பொண்ணு சுகிருதம் இறந்து போயிட்டா, இனிமே நீதாம்மா என் பொண்ணு சுகிருதம்.
3: குழந்தாய் வா என் அருகில்.
4: நமஸ்காரம் சுவாமி.
3: ஆசிரமத்தின் விதிகளை அறிவாயா நீ?
4: நன்கு அறிவேன் சுவாமி, எல்லாமே விவரமாக சொன்னார்கள்.
3: நீ ஆசிரமத்தில் சேர்ந்தால் உன் சொத்துக்கள் எல்லாமே ஆசிரமத்துக்குத்தான் சொந்தம். இது உனக்கு சம்மதம் தானே?
4: சாமி, சொத்து சுகம் மேல ஆசை இல்லாம தான் நானே ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன்.
3: நீங்க ஆசிரமத்துல இருந்தாலும் ஆசிரமம் உங்கள் சொத்துக்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கேக்குறேன். உங்க தகப்பனாருக்கு சொத்து இருக்கு இல்லையா?
4: ஆமா சாமி, அது ஒரு 300 ஏக்கருக்கு மேல இருக்கும்.
3: 300 ஏக்கரா? அப்படின்னா ஆசிரம பேரில் பதிவு செய்ய சிரமமா இருக்கும். அதனால என் பேர்ல எழுதிடலாமே.
5: உங்க பேர்ல வேண்டாம், நீங்க தலைமை குரு. நாளைக்கு இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எழலாம் குரு. என் பேர்ல எழுதுனா இந்த பிரச்சனையே வராது.
3: குழந்தாய் ஆசிரமத்தை சற்று சுற்றி பார்த்து விட்டு வா.
4: அப்படியே ஆகட்டும் சாமி.
3: ஏய் நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க என்னடா பேச்சு? அதான் என் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க சொல்லிட்டேன்ல, பின்ன என்ன? உனக்கு ஒரு பங்கு தரேன், சரிதானா?
5: அதெல்லாம் முடியாது. உங்களை பத்தி தெரியாதா எனக்கு?
3: உன்னால என்னடா செய்ய முடியும்?
5: என்ன செய்ய முடியும்? உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திட்டேன் குருவே, பாத்துக்கங்க.
3: நீ உயிரோட இருந்தா
5: இப்படிலாம் பண்ணீங்கன்னு தெரியும் குருவே, இருந்தாலும் நானும் வச்சிருக்கேன். போயிட்டு
4: ஏன் இந்த ரத்த கோலம்? யாராவது வண்டி கொண்டு வந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனா தான் காப்பாத்த முடியும். வண்டி வண்டி.
6: என்னங்க நடந்ததை நினைச்சு என்ன ஆக போகுது? இனி நடக்க வேண்டியதை பாருங்க.
7: செக்ரட்டரி சார், இன்னும் என்ன நடக்கணும்? ஒரே மருமகன், குடிகாரன், ஊதாரின்னு ஊரெல்லாம் ஏசுறாங்க. ஒரே மக என் கண்ணை போல வளர்த்தேன், ஆனா இன்னைக்கு அவ கண் கிளங்கி நிக்கா. ஒரே மக வீடு வேண்டாம் வாசல் வேண்டான்னு வெளியே போயிட்டான். இன்னைக்கு அவ மேல பெரிய கொலை குற்றமே இருக்கு. என்ன வாழ்க்கை!
6: நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசை விடப்படாது, இன்னும் ஆக வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க நான் சொன்ன வக்கீலையே ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் பாருங்க.
7: என்னமோ செக்ரட்டரி சார், உங்களை தான் மலை போல நம்பிட்டு இருக்கேன்.
6: நம்புங்க, தாராளமா நம்புங்க.

0: அந்த குற்றத்தை நான் செய்யலை. மனசு சரியில்லாமல் ஆசிரமத்தில் போய் சேரணும்னு தான் நான் போனேன். ஆசிரம விதிப்படி சொத்தை எழுதி கொடுக்க சொன்னாங்க. அப்போ ரெண்டு குருக்களுக்கு இடையே மனஸ்தாபம் வந்துச்சு. அந்த சமயத்தில் என்னை ஆசிரமத்தை சுற்றி பார்க்க அனுப்பிட்டாங்க. நான் ஆசிரமத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தா ரெண்டு குருவும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி கத்தியால் குத்திக்கிட்டு ரத்த வெள்ளத்தில் துடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்தவங்களை வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். நான் ஏதும் தப்பு பண்ணலம்மா.
1: கொலை நடந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருந்திருக்கீங்க. நீங்க வந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரெண்டு குருவும் மனஸ்தாபத்தால தான் குத்திக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
0: அம்மா, கொலை நடந்த அன்னைக்கு தான் முதன் முதல்ல நானே அந்த ஆசிரமத்துக்கு போனேன். அவங்க யாரு, என்ன செய்யறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உண்மையத்தான் சொன்னேன்.
1: உங்க வக்கீல கூப்பிடுங்க.

0: பணம் வசூலிப்பது, நகைகளை அபகரிப்பது என பல்வேறு பிரச்சனைகளில் அவர்கள் மீது தலைமை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த புகார்களுக்கான நகலை தங்கள் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன் இவரானர்.
1: இந்த புகார்களிலிருந்து ஆசிரமம் முறையாக செயல்படவில்லை என தெரிகிறது. சரி, குருமார்கள் இருவருக்கும் பகையால் தான் தங்களுக்குள்ளாக தாக்கிக் கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா?
0: ஆஃப் கோர்ஸ் யுவர் ஹானர். ஆசிரம வரவு செலவு கணக்கு சம்பந்தமாக அவர்களுக்குள் ஏற்கனவே பிணக்கு ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக தலைமை காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் உள்ளது. ஃபார் யுவர் கைண்ட் பெரியூசல் த எஃப்ஐஆர் காப்பி இஸ் சப்மிட்டட் டு யூ. யுவர் ஹானர், எனது கட்சிக்காரர் அவரது மன அமைதிக்காக ஆசிரமத்திற்கு செல்கிறாரே தவிர யாரையும் கொலை செய்யும் நோக்கத்தோடு அவர் நிச்சயம் செல்லவில்லை. ஆதலால் நிரபராதியான எனது கட்சிக்காரரை தயவு செய்து விடுதலை செய்யும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர்.
1: இந்த வழக்கிற்கு வக்கீல் சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூர்த்தி நிரபராதி என்பதற்கு போதுமானதாக உள்ளது. ஆகவே நீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுதலை செய்கிறது. ஆசிரம செயல்பாடுகளை அரசாங்கமே கண்காணித்து நடத்த இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
2: வக்கீல் ஐயா, என்ன தூக்கு மேடையில இருந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க தான் என் கண்கண்ட தெய்வம். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியலையே.
0: அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க நேர மிஸ்டர் பர்மா பாலு வீட்டுக்கு போறீங்க, அவரோட பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறீங்க, புரியுதா?
2: வக்கீலையா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே அமிர்தங்கிற ஒரு பெண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா தீ விபத்துல அவளும் அவள் குடும்பமும் இறந்துட்டாங்க. அதனால எனக்கு கல்யாணங்கிற விஷயத்தை பத்தியே.
0: மிஸ்டர் மூர்த்தி, இது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீங்க சுகிருதத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அமிர்தத்துக்கு எந்த விதத்திலையும் துரோகம் செய்ய போறது இல்லை. ஆல்ரைட், நான் கிளம்புறேன்.
3: எனக்கு இப்போ பெரிய அதிசயமாவே தெரியுதுங்க. நம்ம வீட்டில் அமிர்தம் அமிர்தன்னு ஒரு வேலைக்காரி இருந்தா, அச்சி அசல் அவள மாதிரியே சுகிர் இருக்கா. என்ன ஒரு அதிசயம்! ஒருவேளை பையனுக்கும் இஷ்டம் இருந்தாலும் இருக்கும்.
4: சந்தேகமே இல்லை. அதை பாருங்க.
2: என்ன வழக்கில் இருந்து காப்பாத்தின வக்கீல் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் அமிர்தத்தை பார்க்கற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
5: எப்படி இருப்பா உங்க அமிர்தம்?
2: சுருக்கமா சொல்றேன், பட்டு புடவை உடுத்தி பட்டிக்காட்டு பார்வையில ஏழை பெண்ணு எப்படி இருப்பாளோ அப்படி இருப்பா என் அமிர்தம்.

0: ரெண்டு மணி, கல்யாணம்னா இப்படி தாண்டா இருக்கணும். எனக்கு என் மாமனார் கல்யாணங்கிற பேர்ல ஒண்ணு நடத்தி வச்சாரு.
1: வரமா, போதும், அதிகமா பேசாது. உனக்கு பொண்ணு கொடுத்துட்டோங்கிறதுனால நீ செய்யற எல்லா அநியாயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது தலைவிதி இல்லை.
0: மூர்த்தி, ரொம்ப துள்ளாத தம்பி, நீ பணக்கார வீட்டு பையன், சொகுசா வாழ்ந்திருப்ப, என் கஷ்டம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் யாரு மாமா? நான் யாரு? ஜமீன் வேதாச்சலத்தின் மர்மகன். இப்படித்தானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? டே மணி, ஊருக்குள்ள எனக்கு என்ன பேருன்னு தெரியுமாடா? குடிகாரன், வெறியன், கூத்தி கண்ணன், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறவன், மாமனார் மனசை புண்படுத்துறவன், இவ்வளவையும் நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா? இதோ நிக்கிறாரே வேதாச்சலம், வாழ்க்கை முழுக்க இவருக்கு வேதனையை மட்டும்தான் தரணுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஏ மூர்த்தி, என்ன எல்லாருக்கும் நான் பேசுறத கேட்டா பயமா இருக்கா? அன்னைக்கு கோர்ட்ல மட்டும் எல்லாரும் நான் பேசுறத கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன? வாய திறந்து பேசுப்பா, பேசு.
2: பரமானந்தா, என்ன சொல்ல நீ? அன்னைக்கு நீ கோர்ட்டுக்கே வரலையே.
0: சார், கோர்ட்டுல நான் இல்லதான், மூர்த்திக்காக வாதாடினானே ஒரு வக்கீலு, அந்த வக்கீலே நான் தான் சார்.
1: நீயா என்ன தூக்கு மேடையில இருந்து காப்பாத்தின? நீயா வடநாட்டு வக்கீல்? உனக்கா என் மேல இறக்கும்? ஐயோ, நம்ப முடியலையே.
0: அட படிச்ச முட்டாளே. மூர்த்தி கேளு, நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்கினவன்டா, வேலை கிடைக்கல, வேற வழி இல்லை. டேய்,

0: காட்டுல கணக்கெழுத போன ஆனந்தண்டானா ஆனந்தே. என்ன மேவார் விலாச மைனர் நினைச்சு சரசாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு உங்க அப்பா. இந்த நிக்கிறாரே சீமான் வேதாச்சலம், உன் தங்கச்சி சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என் வேதனைய வெளிப்படுத்துறதுக்கிட்டா. உங்க அப்பா பணத்தாசை பிடிச்சு எத்தனையோ ஏழைகளை கசக்கி புழிஞ்சிருக்காரு. அவரால் அவதிப்பட்ட மனுஷங்கள்ல எங்க அப்பா, எங்க அப்பா ஒருத்தர், பக்கத்து ஒரு சுந்தரம்னு பேரு. பட்ட கடனுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் உங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. பாவண்டா அந்த மனுஷன், வீட்டை இழந்த எங்க அப்பாவை ஜெயில தள்ளுறதுக்கு துடிச்சாருடா இந்த தயாள மூர்த்தி உங்க அப்பா. பாவண்டா எங்க அப்பா ஏழை, என்னடா அவரால செய்ய முடியும். மரக்கிளையில பொணமா தொங்குனாரா, எந்த ஒரு பிள்ளையும் பார்க்க கூடாதுன்னு நான் பார்த்துட்டா. எங்க அப்பாவை கொன்ன பாதகனை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா சொல்லு சரசா. ஜவா நீ சொல்லு, உங்க அப்பாவை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா? மூர்த்தி நீ சொல்லு, உங்க அப்பாவை கொடுமைப்படுத்தினது குத்தமா? மிஸ்டர் பர்மா பாலு, நியாய தர்மம்லாம் தெரிஞ்சவர் சார் நீங்க, நீங்க சொல்லுங்க, வேதாச்சலத்தை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா? ஐயா வேதாச்சலம், இப்போ என்ன பாக்குறதுக்கே உங்களுக்கு கூசுதா? நீங்களே சொல்லுங்க ஐயா, உங்களை நான் கொடுமைப்படுத்தினது குத்தமா?
1: நான் தாங்க, நான் தான் யோசனை சொல்லி கொடுத்தேன்.
0: ஆமா, அந்த யோசனை படிதான் வேதாச்சலத்தோட மருமகனான உடனேயே என் அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டேன். வேதனையால அவர் கஷ்டப்படும் போது என் கண் குளிர பார்த்தேன். அது மட்டுமா, மூர்த்திக்கும் இவருக்கும் நான் தான் சண்டையை மூட்டி விட்டேன். பணக்கார வீட்டு பொண்ணு, இவர் கண்ணு முன்னாடியே காய்கறி விற்கிற மாதிரி செஞ்சேன். இவ்வளவையும் நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்? இதோ நிக்கிறாரே இறக்கமே இல்லாத அந்த வேதாச்சலம், இவரோட பணத்துமுறை ஒடுக்க. என் மனசு சாந்தி அடையறதுக்கு நான் வஞ்சம் தீர்த்துக்கிடணும் நினைச்சேன். வெற்றி எனக்கு தான் வெற்றி.
2: ஆனந்தா போதும்பா, போதும் போதும் எனக்கு இந்த தண்டனை. ஆனந்தா என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சு. என்னால உன்னை போல எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்களோ எனக்கு தெரியாது. பாழும் பணத்தாசையால, பண திமிரினால நான் பல ஏழைகளை கொடுமைப்படுத்திட்டேன்பா, அது உண்மைதான். ஆனா உன்னை இதுவரை பெரிய துஷ்டன்னு நினைச்சேன், இப்போதான் உண்மை புரியுது. நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, என்ன மன்னிச்சிருப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு.
0: ஏழை சுந்தரத்தோட மகன், இப்போ பணக்கார வேதாச்சலத்தோட மருமகன். அது மட்டுமா, இதோ மணவரையில உட்கார்ந்து இருக்கிறாங்களே இந்த மணமகள், பேங்கர் மிஸ்டர் பர்மா பாலுவின் ஒரே மகள். இந்த பொண்ண யாருன்னு நினைக்கிறீங்க?
3: சரியா சொன்னீங்க, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், அமிர்தம் தான் சுகிருதம், என் வளப்பு பொண்ணு.
4: என்ன, ஏன் அமிர்தம் தான் சுகிருதமா? அமிர்தம் சுகிருதம் ரெண்டும் நீதானா?
0: மாமா நல்லா கேளுங்க, நான் இப்பவே உங்க வீட்டை விட்டு கிளம்புறேன். உங்க பணம் ஜாதி அந்தஸ்து இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க, நான் ஜெயிச்சிட்டேன். மணி வாடா கிளம்புவோம்.
5: நில்லுங்க, நீங்க இல்லாத இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? நானும் உங்களோடவே வந்துடுறேன்.
4: ஆமா ஆனந்தா, நீ இல்லாத இடத்துல இனி யாருக்கும் இடம் இல்லை. நீ போற வழிதான் சிறந்த வழி, நானும் உங்களுடைய வர்றேன்.
5: நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு மட்டும் இந்த வீட்டுல என்ன வேலை? நானும் உங்க கூடவே வர வேண்டியவதான்.
2: நில்லுங்க நில்லுங்க, எல்லாரும் நில்லுங்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இனி உங்களுக்கு வேற உலகம், எனக்கு வேற உலகம்னு இல்ல. ஆனந்தா பாப்பா, சரசா பணத்தாசை பிடிச்ச இந்த பாவிய திருத்திய உன் புருஷ ஆனந்தனோட நீ ஆனந்தமா வாழணுமா, ஆனந்தமா வாழணும். அமிர்தம் இங்க வாமா, உன்னோட உண்மையான காதலால ஜாதி பேதத்தையே உடைச்சி எரிஞ்சிட்டம்மா, உடைச்சி எரிஞ்சிட்ட. நீ உன் புருஷ மூர்த்தியோட சுகமா வாழணுமா, நல்லா இருப்பீங்க எல்லாரும். பர்மா பாலு வாருமையா, நாம புறப்படுவோம்.

உஷா, எஸ் சபரிநாத், ஜமீன் எம் சின்னதுரை, எஸ் தென்கரை முத்து, எம் எட்விஜ், பி பிரேம்குமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை சி என் அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னத்துறை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

0: 8:30 வானொலி நாடக விழா 2026. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் 8:30. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக சில தமிழ் பாடல்கள் பாடப்போறது மாணவி கிருஷிகா. பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெய கிருஷிகா. 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழ் பா

போற்றிடும், உற்சாகமாய் கூடிடும், எருக்கம் பூவிட்டேன் எடுப்போம், ஏறு பூட்ட பார்த்திடும், ஐலேசா ஐலேசா ஐலேசா ஐலேசா ஒன்று.

0: போறீங்க, கிளை இலை பழமிருக்கு கொத்த போறீங்க, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல்மணியை தேடி போறீங்க, ஆத்தி மீன் ஆத்தி மீனை எங்கே போறீங்க, அருவில தான் நீச்சல் அடிச்சு பார்க்க போறீங்க, மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க, ஆலமரத்தில விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாளாட்டு, குள்ள நதியை தாளாட்டு, சின்ன முயலே மேலங்குட்டு, சிங்க குட்டியை தாழ்ந்துட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, அம்மா தந்த பொம்மை அழகழகு பொம்மை, தலையாட்டும் பொம்மை தஞ்சாவூர் பொம்மை, தாளந்தட்டும் பொம்மை தாவி ஓடும் பொம்மை, நான் விரும்பும் பொம்மை நல்ல கரடி பொம்மை, கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, கோயிலுக்கு போலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. நன்றி வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்ல வந்திருக்கிறது மாணவி வன்ஷிகா.
2: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் வே வன்ஷிகா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கிலீஷ் ரைம்ஸ்: ஏ

லிட்டில் ஸ்டார், அவை ஒன்ற நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததான் மாணவர் பிரைசன் சில தமிழ் பாடல்கள் பாட போறாங்க, கேட்டு ரசிக்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் பிரைசன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழ் பாடல். அந்தி மல்லி பூத்திருக்கே, ஆலமரம் காத்திருக்கே, இளவு மஞ்சம் வெடிச்சிருக்கே, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கே, ஊரெல்லாம் சுத்திடுவோம், உற்சாகமாய் கூடிடுவோம், எருக்கும் பூலு தேனெடுப்போம், ஏற பூட்ட பாத்திடுவோம், ஐலேசா ஐலேசா ஐலேசா ஐலேசா, ஒன்று இரண்டு கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவ்வை மூலியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். கிளியக்கா கிளியக்கா இங்கே போறீங்க, இலை இலை பழமிற்கு கொத்த போறேங்க, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல் மணியை தேடி போறேங்க, ஆத்திமினே ஆத்திமினே எங்கே போறீங்க, அறிவலத்தான் நீச்சல் அடிச்சு பார்க்க போறேங்க, மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறேங்க, அம்மா தந்த பொம்மை அழகழகா பொம்மை, தலையும் ஆட்டும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை, தாளந்தட்டும் பொம்மை, தாவி ஓடும் பொம்மை, நான் விரும்பும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை, ஆலமரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியை தலையாட்டு, குட்டி கொங்கை வாலாட்டு, குள்ள நரியை தாளாட்டு, சின்ன முயலை மேலங்கொட்டு, சிங்க குட்டியை தாழ்ந்தட்டு, எல்லாம் இருந்தா ஆடிக்கிட்டு எலேரோ பாடிக்கிட்டு, ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு,

0: நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி சுகீதா இங்கிலீஷ் ரைம்ஸ் பாடுறத கேட்டு ரசிக்கலாம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆசுகீதா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கிலீஷ்

0: Thunder, roar and chew, roar and chew. Peter, Peter, run star. Peter, Peter, run star. I am a throw, I am a throw. Nandi vanakkam.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா பாடல்கள் பாடுறதை கேட்டு ரசித்தோம். அடுத்ததா மாணவி ஹன்சிகா நமது பாரம்பரிய உழவு முறை பற்றியும் வாழ்க்கை முறை பற்றியும் அழகா ஒரு கதை மாதிரி சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுலாமா?
2: அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹன்சிகா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒரு கதை சொல்றேன். இந்த ஏற வச்சுதான் நிலத்தை உழுது வித விதச்சு நெல்லாரேட சேரும். இந்த ஏரே கருக்கருவா துரட்டி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஏறு நிலத்தை உழுக, இந்த கற்கருவா கதிர அறுக்க, இந்த துரட்டி பழம் பறிக்க. எங்க ஊர்ல நாங்க எல்லாரும் கடையில கிடைக்கிற இங்கிலீஷ் உரத்தை வாங்கி அவங்க நிலத்துக்கு போடுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. நான் பசுமைய

தலையில போட்டு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உயிரி வாய் கிடைக்குது. உயிரி வாய் மலம்மா வீட்டுக்கு தேவனா கேஸ் கிடைக்குது. அதுல எந்த பகையும் இல்லை. நானும் எல்லா

அடிச்சுச்சு. என்னோட தோட்டத்துல கொய்யாப்பழம், நவாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், தென்னை மரம், எலி

பூச்சை, மாதுளை, கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கு. கொய்யாப்பழம், கொய்யாப்பழம், கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் என் தோட்டத்து பழம் இது. வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இது சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வராது, நோயெடுப்பு சக்தி தருது, உங்க இதயத்துக்கு நல்லது, இனிப்பா இருக்கும். என்னோட நிலம் பூரா பசுமையா பச்சை பச்சேன்னு இருக்குது. என்னோட நிலத்துல எப்படி பசுமையா பச்சை பச்சேன்னு வச்சிருக்கேனோ, நீங்களும் அதே மாதிரி உங்க நிலத்தை பசுமையா பச்சை பச்சேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் நிறைய மரம் மலருங்க. சுத்தமான காத்து கிடைக்குது. கம்பு, கேப்ப, திணை, குதிரை வாலி, வரகு போந்த சுத்தானியம் சாப்பிட்டு நோய் இல்லாம நம்ம தாத்தா பாட்டி மாதிரி சந்தோஷமா வாழலாம். உணவே மருந்து, நம்மளோட பாரம்பரியம் தமிழ் கலைகள், உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம தமிழ் ரொம்ப பழசு. எங்க கூட்டு குடும்பத்துல நாங்க ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். முதல் நாள் தேவலை எரிச்சு, அடுத்த நாள் வீட்டை சுத்தம் பண்ணி மாயல தோரணை கட்டி வயல்ல விரைஞ்ச கரும்பு, நெல்லு குத்தின பச்சரிசி, வெள்ளம், ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ் போட்டு மன மனன்னு சூரியனுக்கு பொங்கல் படிக்க வைப்போம். மாட்டு பொங்கல் அணைக்கி மாட குளிப்பாட்டி மாலைய போட்டு கலர் பூசி ஜல்லிக்கட்டு வைப்போம். சந்தோஷப்படுவோம். எங்க வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, அதுக்கு நாங்க பலகாரம் செஞ்சு அன்போட உபசரிப்போம். பை செய்ய விரும்பு விவசாயம் பழகு, ஏற்போல் நட உழவனை விலைக்கே, நெல்லும் சொல்லும் ஒண்ணு. ராஜா காலத்துல இருந்து ஒற்றைக்கல் கோவில், தஞ்சாவூர் பெரிய கோவில், கடற்கரை கோவில், குகை கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியம். நன்றி, வணக்கம். நான்

0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி தரண்யா பசுமையும் பாரம்பரியமும் பற்றிய ஆத்திச்சூடி சொல்ல வந்திருக்காங்க. ஔவையாரின் ஆத்திச்சூடிய நாம் எல்லாருமே படிச்சிருப்போம், ஆனா மாணவி தரண்யா நமக்கு பசுமையும் பாரம்பரியமும் பற்றிய ஆத்திச்சூடி சொல்ல போறாங்க, கேட்டுடலாம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் தரண்யா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பசுமையும் பாரம்பரியமும் ஆத்திச்சுடி, பசுமை பற்றிய ஆத்திச்சுடி. சூழல் காக்க விரும்ப இயற்கையோடு ஏந்து வாழ், நெகிழிதனை தவிர இயற்கையை கைவிட. துணிப்பை எடுக்க தவறு மாசு செய்தல் நிகழ்ச்சி. சூழல் தூய்மை ஒழுகு, எரிபொருள் புகை குறை. மரத்தை வெட்டாதே இயன்றவரை வாகனம் தவி, நெகிழியை வாங்காதே பூமி தாங்காதே. வனவளம் பெருக்கு ஏறி

குளம் தூர்வார், மறுசுழற்சி கடைபிடி, நீர்நிலைகளில் கழிவை விடாதே, மரம் நடு, மலை பெரு, சூரிய சக்தியை பயன்படுத்த பழகு, நெகிழி பயன்பாட்டை குறைத்திடு, மழை நீர் சேகரி, குப்பையை தரம் பிரி, இயற்கையோடு

0: தானம் செய், பகிர்ந்து உண், சமூக சேவை செய், நாற்று பற்றுக்கொள், அறநெறி தவறில் இலக்கியம் வாசி, ஈகை செய், ஆற்றோச்சொல் கேள், உணவு பேணு, எளிமை விரும்பு, உணவு போற்று, ஊரை நேசி, அவ்வை வழிநட, அறநெறியில் வாழ், காலம் போற்று, கெடுதல் செய்ய, சுற்றம் போற்று, உழைத்து வாழ், ஒழுக்கத்தை கடைபிடி, அழிக்காதை மரத்தை, ஆற்றில் குழி, புறமிற்று உழவசை, மாண்பினை மறவில், நில உலகை நேசி, வீட்டுக்கொரு மரந்தை, விதை தனை அறுவடை செய், பழமையை மதித்து நட, பசுமையை காப்போம், பசுமையை காப்போம், பாரம்பரியத்தை கடைபிடிப்போம், பாரம்பரியத்தை கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி இனிக்ஷா இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்ல வந்திருக்காங்க, கேட்டு ரசிக்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சீனிக்ஷா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கிலீஷ் ரைம்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் அப், ரைட் ஹேண்ட் டவுன், அண்ட் வாக் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். ரைட் ஹேண்ட் அப், லெஃப்ட் ஹேண்ட் டவுன், அண்ட் வாக் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக், அண்ட் ரன் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். ரைட் லெக் ஃப்ரண்ட், லெஃப்ட் லெக் பேக், அண்ட் ரன் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். பி கோ அப், பி கோ டவுன், பி கோ அப், பி கோ டவுன். அந்த சே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட், அந்த சே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். கோப் அலிட்டின், ஜம்ப் அலிட்டின், ஒன் டூ த்ரீ. ரன் அலிட்டி, சிப் அலிட்டி, நாட் ஒன் நீ. பெண்டலிட்டி, சச்சலிட்டி, நாட் யுவர் ஹெட். யானலிட்டி, சிப்பலிட்டி, இன்னுவர் பெட். சப்பி சீச், டிம்பர் சின். ரோசி லீஃப், தித்மித்தின். ஹல்லி ஹேர், வேடி ஃபேர். ஐசா ப்ளோ, லவ்லி டூ. டீச்சர் ஃபேண்ட், இஸ் தாட் யூ. எஸ் எஸ் எஸ், எஸ் எஸ் எஸ். Bluebird, bluebird, what do you see? I see a yellow duck, yellow duck, yellow duck, what do you see? I see a green frog, green frog, green frog, what do you see? I see a red piece, red piece, red piece, what do you see? I see a small boy, small boy, small boy, what do you see? I see a blue bear, yellow duck, green frog, red pea, and what I see. நன்றி.

0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக மாணவி ககன்யா ஸ்ரீ சில தமிழ் பாடல்கள் பாட வந்திருக்காங்க, கேட்டலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் ககன்யா ஸ்ரீ. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழ் பாடல். வண்ண பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் மாடே சேர்ந்து அழகாய் மேலே பறக்குது. வீசும் காட்டில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டமடிக்கும் பறையிலோடு போட்டி போட்டு பறக்கு.

கிழிஞ்ச சங்கே பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஓட்டலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டி கரணம் போடலாம், ஈரமணலில் எழுதல அரிக்கும் அழலே துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம், பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குத்தான், தாச்சை இரண்டு கண்களாம், தக்காளி பழம் வயதானா, பரங்கிக்காய் உடம்பிலே, புடலங்காய் கைகளாம், வெண்டைக்காய் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனமான போகிறார் நானும் காண்பும் வாருங்கள், கிளியை போல பேசலாம், கீரியைத்தான் பார்க்கலாம், சிட்டு போல

0: பக்கத்தை தேடி மாடு மேயுது. பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்திலே பழம் தொங்குது. அதை பார்த்ததுமே பச்சை கிளி கொத்த பாக்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போது நம்ம இழுக்குது. ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. நன்றி, வணக்கம்.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று இயற்கையும் மனித வாழ்வும் என்ற தலைப்பில் மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமா மகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இறைவன் மனிதனுக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு இயற்கை. காற்று, நீர், மண், மரங்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்தும் இயற்கையின் அங்கங்கள். இவையில்லாமல் மனித வாழ்க்கை சாத்தியமில்லைதானே? ஆம், பாதுகாப்போம் இயற்கையை, இன்பமாக வாழ்வோம்.
2: தன்னா

அன்பான மனிதர்களே, எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள். மரங்களை வெட்டாதீர்கள், அதுவே எங்கள் வீடு. உதவுங்கள். ஓர் பறவையின் குரலாக இதோ நாட்டுப்புற பாடல்.

0: இயற்கையை பாதுகாப்போம், நம் எதிர்காலத்தை வளமாக்குவோம். இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வாருங்கள், ஒன்றிணைவோம்.
1: தன்னா.

0: இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். வருங்கால சந்ததியினருக்கு பசுமையான தூய்மையான பூமியை விட்டு செல்வோம்.
1: இயற்கை வளம் பாதுகாக்கவே.

0: இயற்கையை நேசித்து மனிதர்கள் பூமியை மீண்டும் பசுமையாக்கினால் பறவைகள் இனிமையாக பாடி மகிழும், விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழும். இயற்கையை பாதுகாத்தால் மனித வாழ்வும் வளமாகும். இயற்கை காப்போம், வாழ்க்கை காப்போம் என்று கூறி நிறைவான பாடலை கேட்கலாமா?
1: சேத்து வயலுக்குள்ள நாத்து நடும் சின்ன புள்ள, அப்படி சேத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு என் செல்ல மகள்

சோழ நல்ல காட்டுக்குள்ள நீங்க நானும் குருவி வரத்த போகையில அங்க தகரட்டப்பா சத்தம் கேட்டு அங்க தாவுதடி குருவி எல்லாம் அடி சிட்டான் சிட்டான்.

நடக்கையில அந்த காத்து வரப்பு மேல, கம்மங்காத்து வரப்பு மேல நீ நானும் கைகோர்த்து நடக்கையில அடி சிட்ட

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை இயற்கையும் மனித வாழ்வும், மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமாமகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டோம்.

0: பெறுகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
2: அல்லது சென்னை மத்திய மக்கள்

0: தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442415154449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள். தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: இம்மாதம் 30ஆம் தேதி,
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி
3: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வாங்கலும் இப்போது எளிது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணியின் மத்தியலை 720 KHz. இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 இடம்பெறும். 6:40 மனதில் நின்றவை 7:00 துறைகானம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி உழவர் உலகம். மீன்வள வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளும் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இர சுரீர்வேல் அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:00 மனதின் குரல் இன்று காலை ஒலிபரப்பான மன் கி பாத் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 ஒலிபரப்பாகும். 8:30 வானொலி நாடக விழா 2026. தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜான்சன், விஜயலட்சுமி ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 9:15 திரைகானம் கேட்கலாம். 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதுஷி வர்ஷா அகர்வால் அவர்களின் சந்தோர் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7:00 புத்தம் புது காலை 4 அறிவும். மரியானா பள்ளம் ஆழத்தின் அதிசயம் எழுதி வழங்குபவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. நாளை காலை 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்பலம் அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஏஐ கேமரா வசதி. எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. தொடர்ந்து நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் வி சரவணன் அவர்கள். 9:00 அரங்கிசை ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா, பி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். பகல் 12:10 சங்கீத சாரல் பிரபஞ்சம். பி கிருஷ்ண பிரசாத் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா. முன்னதாக 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா பள்ளி திட்டம் குறித்த தகவல்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38°C, இயல்புக்கு 2.7°C அதிகம். குறைந்த அளவு 29.1°C, இயல்புக்கு 3.1° அதிகம். மாலை 5:30 பதிவானபடி 20.60%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை

0: impact, scoring 81 of 49 balls, while Ishan Kishan contributed 29 of 26 deliveries. For Zimbabwe, Brad Evans took 2 wickets. India made 2 changes to their playing 11, with Suryansh Hegde and Ashok Kumar replacing Shivam Dubey and Prince Yadav. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: மிகவும் பயந்த சுபாவம் உடைய கொடும்பாளூர் இளவரசி வானதி இப்பொழுது திடீரென்று மிகவும் மனோதிடம் தைரியம் மிக்க ஒரு பெண்ணாக மாறியது கண்டு சோதிடரும் வந்தியத்தேவனும் ஆச்சரியத்துக்கு உள்ளானார்கள். என்ன காரணமாக இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து பார்க்கத் தொடங்கினார்கள். சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர சைவர்களாயிற்றே, இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான்.
1: பூர்வ ஜென்ம வாசனையா இருக்கலாம் என்றார் சோதிடர்.
2: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புறப்படுவானேன்.
1: அடிடா, எனக்கும் வியப்பா இருக்கு.
2: உம்முடைய சோதிட சாஸ்திரத்தில் பார்த்து சொல்ல முடியாதாக்கும்.
1: தம்பி, சோதிட சாஸ்திரத்தின் மூலம் இதை எப்படி அறியலாம்? இது ஒற்றாடல் சாஸ்திரத்தை சேர்ந்தது.
2: ஒற்றாடல் என்று ஒரு சாஸ்திரமா?
1: ஏன் இல்லை, ஏன் இல்லைன்னு கேட்குறேன். பொய்யாமொழி புலவரின் திருக்குறள் பற்றி நீ கேட்டது இல்லையா?
2: அப்படி ஒரு நூல் உண்டு என்று கேட்ட ஞாபகம் இருக்கிறது.
1: அந்த நூலில் ஒற்றாடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு. அதில் 10 பாட்டு இருக்கு.
2: அப்படியா? அவற்றில் 2 நல்ல பாடல்கள் சொல்லுங்கள்.
1: எல்லாம் நல்ல பாடல்கள் தான். இட கேள. வினை செய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதார் என்ற அங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அரசன் தன் கீழ் ஊழியம் செய்வோரையும் தன்னுடைய சொந்த உறவினரையும் அவ்வாறே தன் பகைவர்களையும் ஒற்றர்கள் வைத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னும் கேள். துறந்தார் படிவட்டராகி இறந்தார் ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வில் தொற்று. துறவிகளைப் போல வேடம் மூண்டோம், செட்டவங்களை மாதிரி பாசாங்கு செய்தோம், எதிரிகள் எவ்வளவு துன்பப்பட்டினாலும் இரகசியத்தை வெளியிடாமலும் சோர்வில்லாமல் உழைக்கிறவன் ஒற்றன் என்று வள்ளுவர் கூறுகிறார். அரசர்கள் ஒரு ஒற்றனுடைய காரியத்தை இன்னொரு ஒற்றனை கொண்டு ஒற்றறிய வேண்டும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஒற்றொற்றி தெண்ட பொருளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி கொழல். இந்த பாடல்களை எல்லாம் நீ கேட்டதில்லைன்னு சொல்ற.
0: வந்தியத்தேவனுக்கும் ஒரே வியப்பாய் போய்விட்டது. இனி அவகாசம் கிடைத்ததும் திருக்குறளை படித்துவிட்டுத்தான் வேறு காரியம் பார்ப்பது என்று தீர்மானித்துக் கொண்டான். 1000 முன்னால் இப்படியெல்லாம் ராஜரீக முறைகளை பற்றி எழுதியவர் எத்தகைய அறிவாளியாயிருக்க வேண்டும்? இன்னும் சற்று நேரம் பேசியிருந்துவிட்டு வந்தியத்தேவன் புறப்பட்டான்.
1: நீங்கள் ராத்திரி இங்கே தாமசிச்சுட்டு காலையில் போகலாமே
0: என்று சோதிடர் கூறியதை அவன் கேட்கவில்லை. இன்னொரு சமயம் வருகிறேன், அப்போது தங்கள் விருந்தாளியாக இருக்கிறேன் என்றான்.
1: இன்னொரு சமயம் நீங்கள் வரும்போது என்னோட சோதிடங்கள்லாம் பலிச்சிருக்கிறத காண்பாய்
0: என்றார் சோதிடர். ஐயா சோதிடரே, நீர் சோதிடம் ஒன்றுமே சொல்லவில்லையே. சொல்லியிருந்தால் அல்லவா அவை பலிக்க முடியும் என்று கூறி நகைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது ஏறி புறப்பட்டான். சோதிடர் வீட்டிலிருந்து சற்று தூரம் வரையில் ஒரே பாதை தான் இருந்தது. பல்லக்கு சென்ற பாதையிலேயே அவனும் போக வேண்டியிருந்தது. பின்னர் பாதைகள் இரண்டாக பிரிந்தன. ஒரு பாதை வடக்கு நோக்கி கொள்ளிடக்கரைக்குச் சென்றது. இன்னொன்று தென்கிழக்காக திருவாரூர் நோக்கிச் சென்றது. திருவாரூர் சாலையில் வெகு தூரத்தில் பல்லக்கு போய்க் கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய உள்ளம் தத்தளித்தது. கொடும்பாளூர் இளவரசி கேட்ட உதவியை மறுக்க வேண்டி வந்துவிட்டதே. உண்மையிலேயே அவளுக்கு உதவி தேவையாயிருக்குமானால் வழியில் அபாயம் ஏதேனும் ஏற்படுமா?

ஆனால் பின்னால் அந்தச் செய்தி தெரியும்போது என்னை நானே மன்னித்துக் கொள்ள முடியுமா? வழித்துணை போக மறுத்தது பற்றி நெடுங்காலம் வருந்த வேண்டியிராதா? ஆயினும் என்ன செய்வது? முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் இட்ட கட்டளை மிக கண்டிப்பானது. வேறு காரியங்களில் நான் இப்போது தலையிட முடியாது. முன்னர் சில முறை அப்படி சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொல்லைப்பட்டதெல்லாம் போதும். ஆழ்வார்க்கடியான் வேறு எச்சரித்திருக்கிறான். அன்றியும் வானதி தேவியை தான் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு அழைத்துச் செல்வதென்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். இவ்வாறு முடிவு செய்த வந்தியத்தேவன் குதிரையை கொள்ளிடக்கரை பாதையில் திருப்பினான். அதே சமயத்தில் வீர் என்ற ஓர் அபயக்குரல், மிக மிக லேசான பெண்குரல் ஒலித்ததாக தோன்றியது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான், பல்லக்கை காணவில்லை. அங்கே இருந்த சாலை முடுக்கில் திரும்பி இருக்கக்கூடும். ஆயினும் போய் பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு ஒரு கணத்தில் வந்துவிட்டான் வந்தியத்தேவன். அதனால் அப்படியொன்றும் தாமதம் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. குதிரை பாய்ந்து சென்றது. வெகு சீக்கிரத்தில் சாலை முடுக்கின் அருகில் வந்துவிட்டது. அங்கே அவன் கண்ட காட்சி வந்தியத்தேவனுடைய இதயமே நின்றுவிடும் படி இருந்தது. பெண்ணுறுத்தி ஓரத்து மரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்தது. இருட்டும் நேரமாதலால் யார் என்று முதலில் தெரியவில்லை. அருகில் சென்று பார்த்தான். வானதி பல்லக்குடன் நடந்து சென்றது சேடிப்பெண் என்று தெரிந்தது. அவள் முனகிக் கொண்டே தன் கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவன் குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கி முதலில் வாயில் அடைத்திருந்த துணியை எடுத்துவிட்டு கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டான். அவ்வளவு பலமாக கட்டப்படவில்லை என்பது அவன் உள்மனத்தில் பதிந்தது. பெண்ணே, என்ன நடந்தது? சீக்கிரம் சொல். பல்லக்கு எங்கே? உன் எஜமானி எங்கே? என்று பதறிக்கொண்டே கேட்டான். சேடிப்பெண் உளறி குளறி மறுமொழி கூறினாள். அந்த சாலை முடுக்கில் பல்லக்கு திரும்பிய போது திடீரென்று ஏழெட்டு மனிதர்கள் பக்கத்து மரங்களின் மறைவிலிருந்து பாய்ந்து வந்தார்கள். அவர்கள் சிலருடைய கைகளில் மண்டை ஓடுகளும் சூலாயுதங்களும் காணப்பட்டன. அவர்களில் இரண்டு பேர் சேடிப்பெண்ணை மண்டையில் அடித்து கீழே தள்ளினார்கள். வாயில் துணியை அடைத்தார்கள். இதற்குள் மற்றவர்கள் பல்லக்கு சுமந்தவர்களிடம் ஏதோ பயங்கரமான குரலில் சொல்லவே அவர்கள் பாதையை விட்டு விலகி குறுக்கு வழியில் பல்லக்குடன் ஓடினார்கள். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். வானதி தேவியின் குரலே கேட்கவில்லை. இவ்விதம் கூறிவிட்டு பல்லக்கு சென்ற குறுக்கு பாதையையும் அந்த சேடிப்பெண் சுட்டிக்காட்டினாள். பெண்ணே, நீ அந்த குடந்தை சோதிடர் வீட்டிற்கு போயிரு. நான் உன் எஜமானியை கண்டுபிடிக்க பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது பாய்ந்து ஏறினான். குதிரை ராஜபாட்டையிலிருந்து திரும்பி குறுக்கு வழியில் சென்றது. மேடு பள்ளம் காடு செடி என்று பாராமல் அதிவேகமாகச் சென்றது. அமாவாசை முன்னிரவு. நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. வடதிசையில் தோன்றி மேலே வந்து கரிய மேகங்கள் இப்போது வானவெளி முழுவதும் பரவி மறைத்துவிட்டன. ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரம் கூட கண் சிமிட்டவில்லை. மரங்களின் மீதும் புதர்களின் மீதும் பறந்த மின்மினி பூச்சிகள் சிறிது வெளிச்சம் அளித்தன. அதன் உதவி கொண்டு வந்தியத்தேவன் குதிரையைச் செலுத்திக் கொண்டு போனான். எங்கே போகிறோம்? எதற்காகப் போகிறோம்? போவதானால் பயன் ஏதேனும் ஏற்படுமா என்பதும் ஒன்றும் தெளிவாகவில்லை. குந்தவை தேவியின் அருமை தோழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவளை காப்பாற்ற முயலுவது தன் கடமை. புறம் கடவுள் இருக்கிறார். ஒரு நாழிகை நேரம் குதிரை ஓடிய பிறகும் பல்லக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் பைத்தியக்கார வேலையில் இறங்கிவிட்டோமோ என்ற யோசனை வந்தியத்தேவன் மனதில் உதித்தது. குதிரையை நிறுத்தினான். அந்தச் சமயம் சற்று தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தான். குதிரை காலடி சத்தம் போல இருந்தது. ஆம், குதிரைதான். ஒரு குதிரையா, பல குதிரைகளா என்று தெரியவில்லை. பல்லக்கை காவல் புரிந்து கொண்டு போகும் குதிரை வீரர்களாயிருக்கலாம். இனி ஜாக்கிரதையாக போக வேண்டும். திடீரென்று பெருங்கூட்டத்தின் நடுவில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அதனால் வானதி தேவிக்கும் பயனில்லை, தன் காரியமும் கெட்டுப்போகும். மெல்ல மெல்ல நின்று நின்று குதிரையை விட்டு கொண்டு போனான். முன்னால் போவது ஒரே குதிரைதான் என்று ஒருவாறு நிச்சயித்துக் கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த குதிரை ஒரு மேட்டுப்பாங்கான கரையின் மீது ஏறுவது போல தோன்றியது. தான் பின்தொடர்வது தெரியாமல் மறைந்து நிற்க விரும்பினான். சுற்றுமுற்றும் கூர்ந்து பார்த்தான். பாழடைந்த மண்டபம் ஒன்று இடிந்த சுவர்களுடன் பக்கத்தில் காணப்பட்டது. அதன் அருகே சென்று மொட்டைச் சுவர் ஒன்றின் மறைவில் குதிரையை நிறுத்தி கொண்டான். முன்னால் சென்று மேட்டில் ஏறிய குதிரையை கண்கள் வலிக்கும்படியாக இருட்டில் உற்று பார்த்து கொண்டிருந்தான். யார் அங்கே என்ற குரல் வந்தியத்தேவனை திடுக்கிடச் செய்தது. அது அவனுக்கு பழக்கப்பட்ட மனிதரின் குரலாக தோன்றியது. மகாராஜா, அடிமை, நான்தான் என்ற மறுகுரலும் கேட்டது. ஒரு நிமிட நேரத்துக்கெல்லாம் குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளிவந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது.

0: குதிரையின் மேல் ஒரு ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுழன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஓர் அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டேன் குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இந்த ஏழையின் குடிசையில தங்கிட்டு காலையில போகலாமேன்னு வானதிய வேண்டி கேட்டுக்கிட்டாரு சோதிடர். அந்த பிடிவாதக்கார பொண்ணும் இல்லை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு என் உயிரை பத்தி கவலை இல்லை இதனால யாருக்கு உபயோகம்னு விரக்தியோட போயிட்டான். வந்தியத்தேவனையும் கேட்டு பார்த்தார், அவனும் தங்குறதா இல்லை. அது போகட்டும். விஜயதசமி அன்னைக்கு தஞ்சாவூர்ல சுந்தர சோழர் ஆதுர சாலை தொடக்க விழால வெள்ளை புறவை மேல ஏறி உட்கார தெரியாம உட்கார்ந்து தவிச்சுக்கிட்டே வந்து சேர்ந்தார் மதுராந்தகர். இப்ப இந்த இருட்டு வேலையில இங்க என்ன வேலை அவருக்கு? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். பூர்வ ஜென்ம வாசனை, முந்தைய பிறவிகளிலே செய்திருந்த வினைகளின் பதிவுகள் ஆள் மனத்துல மன சங்கிலி போல தொடர்ந்து வருவத வாசனைன்னு தத்துவ ஞானிகள் குறிப்பிடுறாங்க. எடுத்துக்காட்டா, பெருங்காயம் வச்சிருந்த டப்பா அந்த பெருங்காயம் எடுக்கப்பட்ட பிறகும் அதன் வாசனை அப்படியே வச்சிருக்கும். பெரும் காயம் பெரிய உடல் போன பிறகும் அந்த வாசனை தொடரும்னு இருபொருள் பட சொல்லுவது உண்டு. இந்த வாசனை சங்கிலி தொடரிலிருந்து விடுபட உதவுவது தியானம். ஆசா நிகழும் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கிறார் அருணகிரிநாதர். நிகழும் சங்கிலி விலங்கு, ஆசைகளால் ஆன விலங்கு பொடி பொடியா உடைஞ்சிட்டா அனுபூதி நிலை கிட்டும். ஒற்றாடல் பொருட்பால்ல 59வது அதிகாரம். பகைவர், சமமானவர், நட்பினர், இந்த மூணு வகையினரையும் அறிவதற்கு ஒற்றரை ஆளுதல். சேடிங்கிற சொல்லுக்கு பணிப்பெண் தோழி என்பது பொருள். தீதியில் தெய்வமடந்தையர், சேடியர், தாதிமார் என தம் பணி கேட்கவே கம்பராமாயண பகுதி. முன்னிரவு, இரவின் முற்பகுதி, அதாவது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை, நள்ளிரவுக்கு முன்னால் உள்ள ரா பொழுது. தமிழ் இலக்கணப்படி ஒரு நாள் 6 சிறு பொழுதுகளை கொண்டது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை, இரவு 10 மணிக்கு மேல் நள்ளிரவை தாண்டி 2 மணி வரை யாமம். வாய்க்கால் பத்தி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்க கூடுதலா ஒரு துணுக்கு, நீர்ப்பாசனத்துக்காக வெட்டப்பட்ட வாய்க்கால்களை வயலை விட மேடாக அமைச்சாங்க. வெள்ளை நீரை வடிய வைக்கிற வாய்க்கால்களை வயலை விட தாழ்வா, அதாவது ஆழத்தில் அமைச்சாங்க. மதுராந்தகரின் குதிரை வயலை நாசப்படுத்தாம வாய்க்கா கரை மேல ஏறிடுச்சு போலும். தீய கண்டு மிரண்ட குதிரையும் தீவர்த்தி பிடிச்ச ஆளும் வாய்க்கால்ல. மதுராந்தகர்,
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேரம் 6:23:35. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். மறுபடியும் திரைப்படத்தில் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
3: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளோ ஆகும்?
2: அதே தான்ப்பா, 60 ரூபா.
3: அட, இப்போ என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
2: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
3: அடுத்த வழி,
2: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
3: நல்ல வேலை, யூபிஐ என்னை காப்பாத்திருச்சு.
2: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
7: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் சே பிஜ்லி.

0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின் மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள்.
1: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
2: நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள்.
1: விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
1: இதேபோல் அறிவியல் ஒலிம்பியாடிலும் நமது மாணவர்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது

0: ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள்.
1: கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: மனம் நிறை நாட்டு மக்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று வேலூர் அருகே சங்கரன்பாளையத்தில் பிரதமர் ஆற்றிய மன் கி பாத் உரையை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக உலகிற்கு எடுத்து செல்லிருக்கிறார்கள். அதே போல கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் நம்மளுடைய சகோதரி பி.வி. சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசுங்க. அதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருட்களை சந்தைப்படுத்துதல், மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய பொருட்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நியாய விலை கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் 74 மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி அவர் பேசினார். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு தவேக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே இந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரேகையை புதுப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகர்ப்புற வனப்பகுதியை உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷி காந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 60 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 200 மீட்டர் தொடர் நீச்சல் பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை நீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: அப்பா, 3000 கொடுங்களேன்.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க,
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:45. மனதில் நின்றவை முதல் பாடலாக ரெக்க திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் குரலில்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: இறுதி சுற்று திரைப்படத்தில் தீபாவளி பாடல் கேட்டீர்கள்.
1: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

நேரம் 7 மணி. நேர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வழங்கும் திரைப்பட பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி, சுஜாதா பாடியுள்ள பாடல் படம் வானத்தை போல.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: அடுத்து சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். படம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்.

0: நிகழ்ச்சி மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:05 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: மத்திய மாநில அரசுகள் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே

0: மாவட்டம் காட்பாடியில் பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். திருவிழாவில் விதை பாதுகாவலர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய காய்கறி வகைகள், பழங்கள், பூக்கள், மூலிகை செடிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என 8-க்கும் மேற்பட்ட விதை ரகங்கள் மற்றும் 300-க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை விவசாயிகள் பார்வையிட்டு அதிக அளவில் வாங்கி சென்றனர். விவசாயிகள் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு சங்கர் தெரிவித்தார்.
1: மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையை வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய திட்டங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. காய்கறிகள் வந்து உரங்கள் போடாமையே வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில எப்படி எல்லாம் வளர்த்தலாம், எந்த மாதிரி லாபம் ஈட்டலாம், அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை நாங்க கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சு இல்லாத விவசாயம், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செய்யறது எப்படிங்கறது வந்து நாங்க இந்த விழாவில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இயற்கை விவசாய திரு இளங்கோவன் கூறும்பொழுது,
2: பாரம்பரிய விதைகளை வந்து காட்டுக்காக வந்திருக்கிறோம். இங்க நம்மகிட்ட வந்து 300 ரகமான பாரம்பரிய நெல் விதைகளை வந்து நாங்க வந்து பாதுகாத்து வரோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்க கண்காட்சிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து காட்சிப்படுத்துறதாக கொண்டு வந்திருக்கிறோம்.
0: இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரீலா அலெக்ஸ் கொடியசைத்து துவக்கி வைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் போதைக்கு அடிமையாவதை தவிர்க்கவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் என்ற முழக்கத்துடன் மாரத்தான் ஓட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர்,
3: நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி ஹெல்த் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம மைண்ட டைவர்ட் பண்ணி ஹெல்தி லைஃப் வாழணும் அப்படின்ட்டு யூ ஆல் ஹேவ் டு ஸ்டாண்ட் அஸ் அன் அம்பாசிடர். ஓகே, சோ வி ஆல் ஹேவ் டு சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் வி ஆல் ஹேவ் டு வர்க் டுவர்ட்ஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு.
0: நபார்டு வங்கி மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தேவரிஷி குப்பம் கிராமத்தில் எல் நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை நபார்டு வங்கியின் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் மனோஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நபார்டு வங்கியின் வேலூர் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு ஸ்ரீபாதராஜன்,
4: நார்மலா நபார்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடேரிய ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, கிராம கட்டமைப்பு நிதி. சோ இது வந்து நபார்டு வங்கி சார்பா மாநில அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் சார்ந்த நிதி நிறுவனங்களுக்கும் போற கடன். நீங்க வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்ல டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், சிஎஸ்சி மாதிரி கார்பரேஷன்ஸ் ஆகட்டும், சோ இதுக்கு வந்து நபார்டு வங்கி மூலமா கடன் தந்து இது போல செயல் திட்டங்களுக்காக இது பண்ணது. வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1996ல இருந்து இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நபார்டுல இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமா நபார்டு வந்து கிட்டத்தட்ட 494 கோடி கடனா கொடுத்துருக்கு, வெறும் நீர் மேலாண்மைக்கு மட்டும். இது போக மற்ற ஆக்டிவிட்டிஸும் கொடுப்பாங்க. இதன் மூலமா எங்க நபார்டு ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட 180,000 ஹெக்டேர் பரப்பளவு நீர் மேலாண்மைக்கோ பயன்பட்டு வந்திருக்கு. நம்ம கேவி குப்பம் பிளாக் வந்து ஆபரேஷனல் பிளாக்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசாங்கத்தோட நீத்தி ஆயோக்னால தமிழ்நாடு முழுக்க ஒரு 16 பிளாக் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு இது பண்ணிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்னா கொஞ்சம் பின்தங்கிய பிளாக்னு அர்த்தம், அதாவது இவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி தேவை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அதனாலதான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கேவி குப்பம், ஆற்காடு, திமிரி, இது மூணு தான் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்கா இருக்கு. சோ 16 பிளாக்ல 3 பிளாக் இங்க. இந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நபார்டு மூலமா செயல் திட்டங்கள் எடுக்கப்படும்.
5: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்.
6: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க

0: ஆக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400 மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டு பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் பியோல வந்து இருந்துச்சு. 3 days வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 days கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்துல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
0: பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கிடைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் எரிசக்தி துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தி துறையில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வருகிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிட போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கண்வார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 நாள் தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 7:26 10 நொடி. ஆகாஷ்வாணி, பண்ணை செய்தி, உழவர் உலகம் ஆகியன இடம்பெற உள்ளன. முதலில் பண்ணை செய்தி. சென்னை மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு. சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் 2023 ஆகஸ்டில் கட்டித்தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பு ஆண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை மருந்தகத்தின் சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் தெரிவிக்கிறார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலக்ஷ்மி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கெண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். ராணிகேட் தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழலில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் டயமிக்தாக்ஷிம் 40 கிராம் அல்லது அசிடராக்டின் 400 மில்லி ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி தெளிக்க வேண்டும். காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் நேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பிறகு விதைக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும் போது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உழவர்கள் எடுக்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி. பண்ணையெல்லாம் பொன்

0: செண்பகம், செண்பகம்,
1: என்ன மருதாணி இவ்வளோ பரபரப்பாக கூப்பிடுற? என்ன விஷயம்?
0: என்ன விஷயமா? உன்னோட மாட்டை கம்மாயில் கட்டினல்ல?
1: ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மேய்ச்சலுக்கு கட்டிட்டு வந்தேன். என்ன அதுக்கு?
0: என்ன அதுக்கா? நீ அதை சரியாக கட்டலை போல இருக்கு. அது இப்போ அவுத்துட்டு வந்துருச்சு.
1: அச்சிச்சோ, இப்போ எந்த பக்கம் போயிருக்கு?
0: ஒன்றும் பதறாத, நான் சரியான நேரத்துக்கு அதை பார்த்ததால பிடிச்சு வலுவாக கட்டிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா வயலில் இறங்கியிருக்கும்.
1: அப்பாடா, நல்ல காரியம் பண்ண மாதிரிதானி. உள்ள வா, மோர் குடிக்கலாம்.
0: அப்புறம் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்த புள்ள, உன்னோட மீன் கூட்டம் என்ன தண்ணியே இல்லாம காஞ்சி கருவாடா இருக்கு? இப்போ மீன் வளர்க்கறது இல்லையோ?
1: அதை ஏன் கேட்குற மாதிரிதானி? ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றேன்னு சொல்லி இந்த மீன் குட்டையே போட்டேன். எல்லாம் நல்லா தான் பராமரிச்சுட்டு வளர்த்துட்டு வந்தேன். மீன் எல்லாம் கூட நல்லா எடைக்கு வந்துச்சு.
0: அப்புறம் என்ன, வித்து காசாக்க வேண்டியது தானே?
1: அதுலதான் சிக்கலே. இந்த மீனை சந்தைப்படுத்தி விக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுல எதிர்பார்த்த லாபம் கூட வரல. அதான் எதுக்கு இதுக்கு மேல அதை வளர்க்கறதுன்னு நீ பாட்டிட்டேன்.
0: என்ன செண்பகம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரில சொல்ற?
1: ஆமா ஆமா, அது எனக்கு தான் ரொம்ப பொருந்தும்.
0: மீனுக்கு இருக்கிற வரவேற்பு அசைவத்துல வேற எதுக்கும் இல்ல. அதுல போய் லாபம் பார்க்க முடியலன்னு சொல்றியே, நீ சரியான முறையில சந்தைப்படுத்தினா கூடுதல் லாபம் பார்க்கலாம். மறுபடியும் வேணும்னா நீ முயற்சி பண்ண.
1: மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாதுப்பா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு எனக்கு பட்டதே போதும்.
0: என்ன நீ இப்படி சொல்ற? ஒரு சிலந்தி தன்னோட வலை 100 முறை அருந்தாலும் திரும்ப கட்டுமா? அது மாதிரி நீ முயற்சி பண்ணு.
1: சரிதான், ஆனா நான் ஒன்னும் சிலந்தி இல்லையே, சாதாரண ஒரு மனுஷிதான்.
0: நீ கடந்த கால தோல்வியை நினைச்சு பயப்படுற, ஆனா நான் உன்னோட வருங்கால வெற்றியை நினைச்சு இப்படி சொல்றேன். சரி, என் கூட வா. நீ இதை பத்தின விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்.
1: மருதாணி, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: மீன் வளத்துல இருக்கிற வாய்ப்புகளும் சந்தைப்படுத்துற உத்திகளையும் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இல சுர்லிவேல் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
2: இன்றைய சூழ்நிலையில் உலகளாவிய பிரச்சனைகளில் உணவு பாதுகாப்பு முக்கியமான ஒன்று. முக்கியமாக உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கும் வேலைவாய்ப்பிற்கும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குவது மீன்வளம். முக்கியமாக மீன்வளம் சார்ந்த தொழில்கள் வாய்ப்புகள் பெருகி வருகின்றன. வேளாண்மையில் மீன்வளம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. பலருக்கு வேலைவாய்ப்பையும் உணவு பாதுகாப்பையும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் உறுதி செய்து வருகிறது. அதனால தான் இன்றைக்கி மீன்வளத்தை வந்து சூரிய உதயத்துறை என்று சொல்கிறோம். இந்தியாவில் நிலவளம், நீர்வளம், மனித வளம் போதுமானதாக இருப்பது மீன்வள பொருளியலுக்கு முக்கியமான ஒரு சாதகமான விஷயம். மீன்களை பிடிப்பது வளர்ப்பது மட்டுமின்றி சந்தைப்படுத்தும் கலையும் மிக அவசியம். சரியான திட்டமிடல் இருந்தால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்ட முடியும். கடந்த ஆண்டின் மீன் உற்பத்தி 197.75 லட்சம் டன்களாகும். மீன்வளத்தின் மூலம் மக்களுக்கு உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு கிடைக்கப்பெற்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வருவாய் பெருக்கத்திற்கும் வழி செய்கிறது. இன்றைய சூழ்நிலையில் முக்கியமாக இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மீன்களுக்கு வெளிநாடுகளில் அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகளும் தேவையும் இருக்கிறது. ஏன்னா இது உணவு பாதுகாப்பை உறுதி செய்து முக்கியமாக மீன் நுகர்வு உலக அளவில் அதிகரித்து வர்றது முக்கியமான காரணம். மீன் நுகர்வை பொறுத்து உணவுக்கான மீன்கள் வண்ண மீன்கள் என பிரிக்கலாம். உணவுக்கான மீன்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாடுகளிலும் வேறுபடுகிறது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்தி, நெத்திலி, காணாங்கெழுத்தி, வஞ்சரம், சூறை, காரப்பொடி, சங்கரா, வவால், கொடுவா, விரால், கடல் விரால், ஜிலேபி, கட்லா, கெளுத்தி போன்ற மீன்கள் தமிழகத்தை பொறுத்தளவு ஜிலேபி, கட்லா,

கெத்தி, கடல் விரால் போன்ற மீன்கள் நுகரப்படுகின்றன. மீன் நுகர்வு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் வேறுபடுகிறது. வண்ண மீன்களை பொறுத்தவரை கப்பி, மோலி, பிளாட்டி, வாழ்வாள் போன்ற குட்டியிடும் மீன்கள் 150 மேற்பட்ட வகைகள் இருக்குது. போராளி மீன், கௌராமி, டைகர் பார்ப்பு, ரோசி பார்ப்பு, கொய்கண்டை, ஏஞ்சல் மீன், வரிக்குதிர மீன், ஆஸ்கார், குளோன் ஃபிஷ்ஷு போன்ற முட்டையிடும் மீன்கள் நம்ம வகைப்படுத்தலாம். அதில் சந்தை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வண்ண மீன்களுக்கெல்லாம். மீன் வர்த்தகத்தை பொறுத்தவரை மீனவர்கள், உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், சில்லறை விற்பனையாளர்கள் போன்ற பலர் இந்த மீன் தொழிலில் ஈடுபடுறாங்க. நன்னீர் மற்றும் கடல் நீர் ஆதாரங்களிலிருந்து பிடித்து வரப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் மீன்பிடி இறங்கு தளங்களுக்கு கொண்டு வரப்பட்டு ஏலம் எடுப்பவர்கள், மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளர் போன்ற விநியோக சங்கிலி மூலம் நுகர்வோரை சென்றடைகிறது. மீன் சந்தை பொறுத்தவரை முழு நிறைவு போட்டி, அதாவது ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லுவாங்க. மீன் சந்தையில் விற்போரும் வாங்குவோரும் பலர் இருக்கின்றனர். அவங்க எப்போ வேணும்னா சந்தையில் வரலாம், விருப்பப்பட்டால் தொழிலில் நீடிக்கலாம் அல்லது நின்றுக்கலாம். இதில் வந்து ஒரு சுதந்திரம் இருக்குது. பன்னாட்டு சந்தையில் மீனுக்கான தேவை அதிகம் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எந்த ஒரு பொருளையும் சந்தைப்படுத்தும் உத்திகள் ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றதை அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்மிடம் வாங்கிய பொருளே நாம் மதிப்பூட்டப்பட்டு நம்மிடமே இருக்கின்றனர். அது மீன் வளத்துக்கும் மீன் பொருட்களுக்கும் பொருந்தும். நம்ம சாதாரண ஒரு உயிர் மீனாவோ இறந்த பின்போ அந்த மீனை வந்து சந்தையில் விற்கக்கூடிய விலைக்கும் அதே மீனை மதிப்பூட்டி விற்கிறதுக்கும் விலையில் நிறையா வேறுபாடுண்டு. லாபமும் அதிகம் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஒரு கலை என்றே சொல்லலாம். அந்த கலை இருந்தால் விற்பனை பன்மடங்கு பெருகும். நாம் கடினமாக உழைக்கிறோம், உற்பத்தி செய்கிறோம், ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்ணங்களை தேவைப்படுவோருக்கு கொண்டு சேர்க்கிறோமா அப்படின்னா இது கேள்விக்குறியான விஷயம்தான். அதன் காரணமாக சில நாடுகள் வர்த்தகத்தில், ஏற்றுமதியில், முக்கியமாக வந்து சந்தைப்படுத்தும் கலையை நல்லா கற்றுக்கொண்டு லாபம் ஈட்டுகின்றனர். அவருடைய பொருளாதாரத்தில் ஓரளவு தண்ணீரை ஓடும் வளர்ச்சியை காண்கின்றனர். இந்தியா போன்ற நாடுகளில் அது மிக அவசியம்ன்றதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது வேண்டியிருக்கு. சந்தை பற்றி பேசும்போது சிகரத்தில் சிந்திப்போம் ஆசிரியர் ஜிக் ஜிக்லர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவர் எந்த ஒரு பொருளையும் சந்தையில் விற்பதற்கு விற்பனை உத்திகள் சரியாக இருக்க வேண்டும் என்கிறார். அவற்றில் முக்கியமான 5 உத்திகளை கையாள வேண்டும் என்கிறார். முதலில் அப்பொருளை பற்றிய சரியான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் என்கிறார். நாம் விற்கும் பொருளை பற்றி முழுமையான நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்றால் வாங்குவோருக்கு நிச்சயமாக அதனை உருவாக்க முடியாது, அது உண்மையும் கூட. இரண்டாவதாக, நாம் விற்பனை செய்யக்கூடிய பொருள் பற்றி போதுமான அறிவு, அந்த பொருள் பற்றிய அடிப்படை அறிவு இருந்தால் மட்டும் நுகர்வோருக்கு எளிய முறையில் விற்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மீன் என்ன மீன், நன்னீர் மீனா, உவர்நீர் மீனா, குட்டியிடும் மீனா, முட்டையிடும் மீனா, ஒரு கேள்வி வாங்குறவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விற்பனையாளருக்கு கிடையாது. அதுவுமே மீன் வளத்தில் மீன் விற்பனையாளர்கள் வந்து வெற்றியடையாமல் போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா, நாம் விற்பனை செய்யும் பொருளின் சிறப்புகள், அதோடைய நன்மைகள் தெளிவாக எடுத்து கூறினாலே அப்பொருள் எளிமையாக விற்பனை ஆகிவிடும். ஏன்னா நம்ம அந்த பொருளை வந்து எப்பயுமே வாங்குங்கன்னு ஒரு ப்ரெஷரை கொடுக்காம நாம் அந்த பொருளை வந்து என்னென்ன நன்மை இருக்குது, அது மருத்துவ குணங்கள் என்ன இருக்குது, கண் பார்வைக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி நன்மை தருதுன்னு எடுத்து சொன்னாலேவும் அவங்களுக்கு வாங்கணும்னு எண்ணங்கள் தோன்றும். அதுமே நல்ல வழி. நான்காவதாக, பெரும்பாலும் நுகர்வோர் பொருளை வாங்கும்போது உணர்வு சார்ந்த முடிவுகளையே எடுக்கின்றனர். அப்போ நுகர்வோரை பற்றின நடத்தையை பற்றி நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி புரிதல் அவசியமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய போக்கு, ஒருத்தர் பொருளுடைய விலை அதிகமாக இருக்குன்னு சொன்னால் வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதே அந்த பொருள் வந்து அதிகமாக இருக்கும்போது இதை நம்ம எப்படி குறைந்த விலையில் வாங்கிறதுக்கு, வங்கி கடன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க இப்படிலாம் வசதி இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக வாங்கிறதுக்கு ஒரு சூழல் ஏற்படும். அப்போ நுகர்வோருடைய நடத்தையை நாம் ஆய்வு செய்வது மிக அவசியம் என்கிறார். ஐந்தாவதாக, சில வகையான நுகர்வோர் சில காரணங்களுக்காக வாங்க மறுப்பார்கள். அப்போ வாங்கக்கூடிய புரிதல் சூழ்நிலையை ஏற்படுத்துவது மிக அவசியம். இதெல்லாம் முக்கியமான ஒரு விற்பனை உத்திகள்னு சொல்லி அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கூறுவது மீன் விற்பனைக்கும் பொருந்தும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம உயர்ந்த தரமும் சுத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தையில் விற்கப்படும் மீனின் புதிய தன்மை வாடிக்கையாளரை ஈர்க்கும் முக்கிய அம்சமாகும். அதனால் சுத்தமான சூழல், குளிர்ச்சியான சேமிப்பு வசதி மிக மிக அவசியம். தரம் மாறாமல் இருக்கணுன்றதை நம்ம வாடிக்கையாளர் மத்தியில் உறுதிப்படுத்துவது மிக மிக முக்கியம். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டு தரத்தில் வந்து குறைவே வைக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பேக்கிங், பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பொருட்களுக்கு வந்து இந்த மீன் வந்து பாதுகாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோருக்கு பொருள் வந்து பாதுகாப்பாக வருதா, அதுக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட பிராண்டிங் ரொம்ப முக்கியம். சுத்தமான அழகான பேக்கிங் வாடிக்கையாளர் மேலும் நம்பிக்கையை அளிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து

மீன் சோறு, தமிழ் மண் செட்டி குழம்பு போன்ற நுகர்வோரை ஈர்க்கும் பிராண்ட் பெயர்களை உருவாக்கி விற்பனை செய்யலாம். சிறந்த லோகோ பயன்படுத்தலாம். லேபிள், கியூஆர் கோடு சேர்த்தா இன்னுமே அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையை வந்து நவீனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்பனையாளருடைய விற்பனை நடவடிக்கைகளும் மாறுபட வேண்டும். முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கெலாம் நம்ம ஊக்குவிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்லைனில் இப்போ தேடும்போது அது எங்கே கிடைக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து முக்கியமான ஒரு விற்பனை யுத்திகளாக நம்ம பார்க்கலாம். தளங்களை வந்து நமக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கி மீன் வகைகள் என்னென்ன இருக்குது, விலை எவ்வளவு, சலுகைகள் போன்ற விஷயங்களை பகிரலாம். அதே மாதிரி நல்லா முழுக்க முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பயன்படுத்தினாலேயும் நம்மளுடைய உற்பத்தி வந்து சிறந்த முறையில் இருக்குன்றது ஒரு கருத்து. அதே மாதிரி இப்போலாம் வீடுகளுக்கு விநியோகமே டோர் டெலிவரி வந்து ஒரு நல்ல விற்பனை யுக்தி. வீட்டிலேருந்து நிறையா பேர் வந்து சந்தைக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க. வீட்டிலேருந்து எங்கேயாவது ஒரு மீன் கிடைக்குதுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தான் வாங்குறவங்களுக்கு ரொம்ப வசதி. நிறையா முதியோர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, உடல் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு டோர் டெலிவரி வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அது ஏன் மீனுக்கும் பண்ணலான்றது. ஆனால் சில பேர் பயன்படுத்துகிறாங்க, பல பேருக்கு இந்த விற்பனை உத்திகள் தெரியதில்லை. நிச்சயம் வந்து அதை எல்லா பகுதியிலும் வீடுகளுக்கு நேரடி விநியோகம்ன்றது மிகப்பெரிய வெற்றியை தரும். சிறிய அளவில் தொடங்கி ஆன்லைன் ஆர்டர்கள் எடுக்கிற வசதியை நம்ம செய்யலாம். அதேமாதிரி டெலிவரி ஆப்பு உருவாக்கி அதில் விற்பனை நடவடிக்கைகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர் உறவு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தடவை ஒரு பொருளை வாங்குறோம்னா திருப்பி அதே இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப ஏற்படணும். அப்போ நம்ம கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு, முக்கியமாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இவ்வேர்ட் ஆஃப் மவுத்துன்றது ஒரு வகையான விற்பனை யுத்திகள், ஒரு விளம்பரம். ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுனா அடுத்தடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், சொந்த பந்தங்கள் பரவி நிறைய அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்களை கொண்டு வந்து சேர்க்கும். நமது வெற்றி வாடிக்கையாளரை எவ்வாறு அணுகிறோன்றதை பொறுத்து இருக்குன்னு நாம் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் விருப்பத்தை பதிவு செய்து அவங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகளை வழங்கலாம். அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, கூப்பன், சில விஷயங்கள்லாம் தரலாம். அதேமாரி பொருள் பற்றிய பின்னூட்டம், சில பேர் ஃபீட்பேக், சில விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறக்கூடிய மனநிலையை விற்பனையாளர்கள் வச்சுக்கிறணும். அதேமாரி சந்தை இடம், அதை காட்சிப்படுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல விற்கிறீங்க, எந்த இடத்த தேர்வு செய்கிறீங்க, அதை மக்கள் அந்த பகுதியில் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மார்க்கெட்டிங் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் அந்த டிஸ்பிளேன்ற விஷயம் நம்மளுடைய மீனுக்கும் சரி, மீன் விற்பனைக்கும் சரி, எந்த ஒரு பொருளுக்கும் சரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. கடை சுத்தமாகவும் அதேமாதிரி கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன்களை வந்து பிரித்து, கடல் மீன், நன்னீர் மீன், அதேமாதிரி என்னென்ன வண்ண மீன்களாக இருந்தால் அது எப்படி கடல் மீனா, நன்னீர் மீனா, அதேமாதிரி என்ன மாதிரி அதுக்கு ஃபீடு கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களும் உபப்பொருட்களும் சேர்த்து விற்றாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், விற்பனை கூடும். அதேமாதிரி ஆன்லைன் விற்பனை தளங்களில் சேர்றதுனால நல்லாயிருக்கும். அந்த ஆன்லைனில் சில வசதிகள்லாம் உண்டு. அதை முறையாக பயன்படுத்தினாலே சில பேர் பார்த்திங்கன்னா கேஷ் ஆத்தையும் தரணும்னு விரும்புவாங்க. சில பேர் பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஆன்லைன் பேயை நம்ம ஊக்குவிக்கணும். எல்லா விற்பனையாளர்களும் அங்கங்கே டிஜிட்டல் முறையில் ஈஸியாக பணம் செலுத்தக்கூடிய வசதிகளை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளுடைய விற்பனை பன்மடங்கு உயரும்ன்றது சந்தேகமே இல்லை. அதே பொருள் பல்வகையும் மதிப்பு கூட்டலும்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். எப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மதிப்பு கூட்டல், ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், பொருள் பல்வகைமைன்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன். அதே மாதிரி மதிப்பு கூட்டல், வேல்யூ ஆடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதிப்பூட்டிய மீன்களுக்கு சந்தை விலை அதிகம். சுத்தமான மீன் அல்லாது கட்ஃபிஷ்ஷு, ஃபில்லட்ஸு, அதேமாதிரி ரெடி டு ஈட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். நம்பிக்கை மற்றும் சமூக இணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன் பிடிக்கும் இடம், குளிர் சங்கிலி, தர சோதனை பற்றிய தகவல் வெளிப்படையாக பகிரணும். பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உற்பத்தியாளர்கிட்ட நுகர்வோர்கிட்ட வரவரிய ஒவ்வொரு கட்டங்களை எப்படி கடந்து வருது, இது பாதுகாக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குன்றத நம்பிக்கை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி நமக்கு உதவுது. புதுசு புதுசாக விற்பனை விஷயங்களை ஊக்குவிக்கணும். அதேமாதிரி உயிர் மீன் விற்பனைக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகம். இறந்த மீன்களை விட உயிர் மீன்களுக்கு வந்து மக்கள் வந்து அதிக பணம் தரதுக்கு முன் வர்றாங்க. அதை மீனுக்கு பொறுத்தளவு நல்ல ஒரு வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய மீன்களை வந்து உயிர் மீன்களாக கொடுக்கும்போது நிச்சயம் வந்து அதற்கு, ஏன்னா செலவுகள் ஆரம்பத்தில் அதிகமாகலாம், அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதுக்கு எப்பயுமே தொடர்ந்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது சம்பந்தமாக நம்ம தனியாகவோ, குடும்பமாகவோ, ஒரு சமூக குழுக்களாகவோ, கூட்டுறவு சங்கமாகவோ, அல்லது பெரிய கார்பரேட் அளவுலையோ விற்பனை பெரிய கங்காடிகளை நம்ம பெரிய அளவுக்கு தனி மனிதனாகவோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வந்து பன்மடங்கு விற்பனை கூடும். பிஸ்னஸை பொறுத்தளவு ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பொருளை விற்கிறோம், எப்படி விற்கிறோம், நம்ம எந்த காலங்களில் விற்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், அந்த திட்டமிடல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக

0: நிச்சயமாக வந்து நமக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கதை செய்யும். மீன் வளத்தை பொறுத்தளவு அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து வளர்முகத்தில் உள்ள ஒரு தொழில், தனியான ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, தனியான ஒரு அதுக்குன்னு நிதி ஒதுக்குறாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு மத்திய அரசும் சரி மாநில அரசு சரி பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மீனவர்களுக்கு சரி பொதுமக்களுக்கு சரி மீன் வளர்ப்போருக்கும் மீனவ பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் பயனடையக்கூடிய பல திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான படிப்புகள், இதற்கான வேலை வாய்ப்புகள், பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை அனைவரும் விவசாயிகள், மீன் விவசாய விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள், மீனவ பெண்கள், மீனவர்கள் அனைவரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. மீன்வளத்தில் பல்வேறு வாய்ப்புகள் இருக்குன்றதை நாம் அந்தந்த செய்தித்தாள்களும் முக்கியமாக மீன்வளத்துறையிலையும் சரி முக்கியமாக வந்து மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டு போனீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். மீன் என்பது உயிர் பொருள் மட்டுமல்ல முக்கியமான வர்த்தக பொருள். இதற்கான தேவை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் பெருகி கொண்டு வருகிறது. ஒவ்வொருவருக்கும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளோம். அதன் காரணமாக மீன் வளத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான சந்தை வாய்ப்புகள் அதிகம் உள்ளதனால் ஒவ்வொருவரும் படித்த இளைஞர்கள் எல்லோரும் அரசு வேலையத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. மீன் வளத்தில் நீங்கள் விற்பனை நடவடிக்கைகளை ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் அதிகமான லாபங்களையும் அதிகமான ஒரு நன்மைகளையும் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்படுத்த முடியும் என்பது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி.
1: என்ன செண்பகம், மீன் வளத்துல இருக்கிற வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளையும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இள சுருளிவேல் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
2: தெளிவா புரிஞ்சது மாதிரிதானே? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீன் தொழிலை மறுபடியும் தொடங்கணும்னு தைரியம் வந்திருக்கு.
1: இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்துல சந்தைப்படுத்துறது ரொம்பவே சுலபமா ஆயிடுச்சு. அதோட வளர்ச்சிய நீ சரியா பயன்படுத்தி உன்னோட வளர்ச்சியையும் உறுதிப்படுத்திக்கோ.
2: சரிதான் மருதானி, இந்த உலகம் எப்படி போகுதோ அப்படியே போனாதான் நம்மளுக்கும் நல்லது. நாளைக்கு என்னோட குட்டையில தண்ணிய நிரப்பி மீன் வளர்க்க ஆரம்பிச்சிடுறேன்.
1: மருதானி, உன்னோட இந்த வேகத்துக்கு இந்த வாட்டி அமோகமா லாபம் வரும், நீ வேணா பாரு.

வேளாண் திட்டங்கள். பிரதமரின் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம். நாட்டில் உள்ள சிறிய அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில்

நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் பிரதமரின் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் வேளாண்மைக்கு பிறகு அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகளில் உணவு பதப்படுத்தும் துறையும் ஒன்றாகும். நாட்டில் பெரும்பாலான உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் நுண்ணிய மற்றும் சிறு அளவில் செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய நிறுவனங்கள் பெரும்பாலும் ஒருங்கமைக்கப்படாத துறையை சேர்ந்தவை என்பதால்

அவற்றின் உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் உயர்த்தும் நோக்கில் மத்திய அரசு இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில்களை நவீனமயமாக்கி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நிதி, பயிற்சி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதாகும். மேலும் உள்ளூர் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளையும் அதிகரிப்பதே இதன் முக்கிய இலக்காகும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த பகுதியின் சிறப்பு விளைபொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அணுகுமுறையுடன் ஒருங்கிணைத்து இத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. இதன் மூலம் அந்தந்த மாவட்டத்தின் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர் நுண் உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோருக்கு வங்கி கடனுடன் இணைக்கப்பட்ட மூலதன மானியமாக தகுதியான திட்ட செலவில் 35% வரை வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக 10 லட்சம் வரை மானியம் பெற முடியும். இதன் மூலம் புதிய தொழில் தொடங்குதல், ஏற்கனவே செயல்பட்டு வரும் தொழில்களை விரிவுபடுத்துதல், புதிய இயந்திரங்களை வாங்குதல், தரமான உற்பத்தி வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள முடிகிறது. சுய உதவி குழுக்களுக்கும் மூலதன உதவி வழங்கப்படுகிறது. மேலும் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகளுக்கு பிராண்டிங் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோருக்கு தொழில்நுட்ப பயிற்சி, உணவு பாதுகாப்பு தரநிலைகள், தரமான பேக்கேஜிங், தொழில் மேலாண்மை, கணக்கிடல், வணிக திட்டமிடல் போன்ற பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. இதனால் சிறு தொழில் முனைவோர் போட்டித்திறன் மிக்க நிறுவனங்களாக வளர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர சான்றிதழ்களை பெறுவதற்கான வழிகாட்டுதல்களும் வழங்கப்படுகின்றன. இத்தகைய வாய்ப்புகளின் மூலமாக ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இத்திட்டம் பங்களிக்கிறது.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பிவிடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்

கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்ப திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும் அவற்றின் ஏற்றுமதியாகட்டும் அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும் பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4 தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம்பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள். இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின.
நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள்.

அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல, லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன்

பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க இரண்டு கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலர் இணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 1 லட்சம் ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது

விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்க செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார்.

அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகிய

ஏன்னா அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை MyGov தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷவாணி வானொலி நாடக விழாவில் இன்று திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளிக்கும் தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம்.

0: எழுதியவர் கே ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ் ராஜகுமார், சீதாதேவியாக ஆர் கே ரேவதி, வால்மீகியாக எம் வி சிதம்பரம், வசிஷ்டராக வி விஸ்வேஸ்வரர், லக்ஷ்மணனாக எஸ் சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம் எஸ் ரமணி, ஒற்றனாக வி ராஜகோபாலன். சிறுவர்கள் லவனாக ஏ சுபகார்த்திக், குசனாக ஏ சுபாஷ். தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம்.
1: சீதே, இந்த சந்தியாவேளை மனதுக்கு எத்தனை இதமாய் இருக்கிறது பார்த்தாயா?
2: ஆம் பிரபு, சுவையான கனிகளோடு சூடாக இனிப்புகளையும் தயார் செய்து உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். பசியாருங்கள் சுவாமி.
1: உன் கரம் பட்டதால் உணவின் சுவை இன்னும் கூடுகிறதே சீதா. உன்னை நான் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டே இருக்கத்தான் அவளாக உள்ளது.
2: ஆம் பிரபு, இப்போது இருக்கும் இந்த மகிழ்ச்சியான மனநிலையும் எப்போதும் நான் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியமும் பெற்றால் இந்த பிறவியின் பயனை அடைந்து விட்டதாகத்தானே அர்த்தம். இது அல்லாது வேறு என்ன வேண்டும் எனக்கு?
1: ஆமாம், உன் வதனத்தில் ஏன் இத்தனை பொலிவு? ரகுவம்சம் தழைக்கும் அழகோ? இந்த நேரத்தில் உனது மன எண்ணங்களை மறைக்காமல் என்னிடம் சொல், அதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன்.
2: சுவாமி, கர்ப்ப காலம் முழுவதும் வனத்தில் இருக்கும் ரிஷிகள், முனிவர்கள், அவர்களுடைய மனைவியருக்கும் நான் சேவை செய்ய வேண்டும் என்பதே என்னவா? பிறக்கப் போகும் அழலைச் செல்வங்கள் சிறந்த பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர்வதற்கு அதுவே ஆதாரமாக அமைந்திடும்.
1: சித்தமிருந்தால் அது நிச்சயம் நடக்கும் சீதே.
3: வணங்குகிறேன் அண்ணா.
1: தம்பி லக்ஷ்மணா, வணக்கத்தில் ஏன் இத்தனை கோபம்?
3: ஆம் அண்ணா, உடனே உங்கள் உத்தரவு வேண்டும்.
1: காரணம் தெரியாமல் உத்தரவிடுவது சரியா? வழியில் அவந்திகனை சந்தித்தாயோ?
3: ஆம் அண்ணா, ராமராஜ்யத்தில் தங்களை குறை கூறும் தைரியம், பிரிந்து போன தன் மனைவியை ஏற்க மறுக்கும் துணிவெழுப்பவன், தாங்கள் அன்னியார் சீதாதேவியை இலங்கை சிறைவாசத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்டதை விமர்சித்திருக்கிறான். இவர்களை எப்படி விட்டு வைப்பது?
1: அமைதி கொள் லக்ஷ்மணா, அவன் தன் தரப்பு நியாயத்தை கூறியிருக்கிறான்.
3: அண்ணா, இது சரியா? எப்படி இத்தனை அமைதியாய் பொறுமையாய் இதனை எதிர்கொள்கிறீர்கள்?
1: தம்பி, இது ராமராஜ்யம், மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் ராஜ்யம்.
3: எப்படி அண்ணா? குடிமகன் ஒருவன் மன்னரையே குறை கூறும் அளவிற்கா?
1: அதை ஏற்று ஆய்ந்து நீதி வழுவாமல் நடப்பதுதானே ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் லக்ஷ்மணா. அதனால்
3: என்ன அண்ணா?
1: நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன், அதை நீயும் என் கட்டளையாக ஏற்க வேண்டும்.
3: உத்தரவிடுங்கள் அண்ணா, காத்திருக்கிறேன்.
1: லக்ஷ்மணா, நான் என் மனைவியை உனது அன்னியார் சீதாதேவியை கானகம் அனுப்ப முடிவு செய்துள்ளேன்.
3: அண்ணா, இது என்ன கொடுமை அண்ணா? யாரோ ஒரு அறியா மூடன் சொன்ன சொல்லுக்காக தாங்கள் அன்னியாரை பிரிவதா? இதை ஒரு காலம் நான் ஏற்க மாட்டேன்.
1: தம்பி லக்ஷ்மணா, நீ என் உயிர் நிகர்த்தவன், என்னை முழுமையாக அறிந்தவன், என் நீதி பரிபாலனத்தில் நம்பிக்கை உள்ளவன். சீதாவை பிரிவது எனக்கு ஏற்புடையது என்றா நினைக்கிறாய்? எனக்கு இந்த பிரிவு மகிழ்ச்சி தரும் என்றா எண்ணுகிறாய்?
3: ஆனாலும் இது மிக கடினமான முடிவு. இதை என் அன்னையை ஒத்த சீதாதேவியார் எப்படி ஏற்றுக்கொள்வார்? கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யக்கூடாதா அண்ணா? மிகவும் தாழ்மையாய் வேண்டுகிறேன்.
1: ராமராஜ்யத்தில் நீதியே நிலைத்திருக்கும் லக்ஷ்மணா. அரசராக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் நீதி அனைவருக்கும் சமமானது. இன்று மாலையே நீ சீதாவை ரதத்தில் அழைத்துச் சென்று கானகத்தில் விட்டு வா. இது அயோத்திய அரசரின் கட்டளை.
3: அண்ணா,
1: என் அருமை சீதா,

நீ என்னிடம் கேட்ட வரத்தை பெற்றுவிட்டாய். நீ விரும்பியபடியே பிறக்கப் போகும் இஷ்வாகு குல வாரிசனை ரிஷிகளின் பார்வையில் செம்மையாக வளர்த்துவா. இந்த பிரிவை ஏற்றுக்கொள் சீதா.

0: இறைவா, இது என்ன சோதனை? இந்த அமலை இரவு நேரத்தில் கானகத்தில் தன்னந்தனியலாக விலங்குகளும் பறவைகளும் மழை வரும் அறிகுறி அறிந்து இடி மின்னலுக்கு பயந்து கூட்டில் அடங்கும் வேளையில் நாட்டை விட்டு இங்கு வனத்தில் தஞ்சமடைந்திருக்கிறேனே. எனக்கு ஏதாவது வழி தென்படுமா? யாராவது உதவிக்கு வருவார்களா? சிறிது தூரம் இப்படியே நடந்து செல்வோம். அதோ சிம்சுபா மரம். அசோக வனத்தில் இருந்த சிம்சுபா மரத்தில்தான் வாயுகுமாரன் ராமதூதன் தன்னைத்தானே ஒழித்துக் கொண்டு எனக்கும் திரிஜடைக்குமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். மிகவும் களைப்பாக இருக்கிறது. இந்த மரத்தின் அடியில் உட்காரலாம்.
1: குருவே, அருகில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, கவனித்தீர்களா?
2: ஆமாம் ஆமாம், நானும் தான் கவனித்தேன்.
1: இது பெண்ணின் குரல் தானா அல்லது மாயாவியின் குரலா?
2: சுபமேகலை, நான் வேடனாக இருந்துதான் வால்மீகி ஆனேன். வனத்தில் கேட்கும் ஒவ்வொரு ஒலியும் எனக்கு நன்கு பரிச்சயம்.
1: சற்று அருகில் சென்று பார்க்கட்டுமா குருவே?
2: சுபமேகலை, வா, இப்போது சென்று யார் என்று பார்ப்போம்.
0: யார் நீங்கள் இருவரும் இந்த அடர்ந்த வனத்தில்?
1: முதலில் நீ யார் என்று சொல். உண்மையிலேயே பெண் தானா, இல்லை பெண் வேடத்தில் வந்திருக்கும் மாயாவியா?
0: எல்லாம் விதியின் விளையாட்டு. நான் ஜனகரின் மகள், இக்ஷ்வாகு குடும்பத்தின் மூத்த மருமகள், அயோத்திய அரசரின் பட்டத்து ராணி சீதை.
1: என்ன, தாங்கள் சீதையா? மிக்க மகிழ்ச்சி. எமது குரு எழுதும் ராம காவியத்தின் நாயகன் ஸ்ரீராமனின் நாயகி தர்ம பத்தினி சீதையா தாங்கள்? வணங்குகிறேன் தாயே.
2: சுபமேகலை, மழை நின்றுவிட்டது. வைதேகியை அழைத்துக் கொண்டு ஆசிரமத்திற்கு செல்வோம்.
0: தங்களின் தோற்றம் மகரிஷி போல் இருக்கின்றது. தாங்கள் யார் என்று கூறவில்லையே.
2: என் பெயர் வால்மீகி. தசரத குமாரன் ஸ்ரீராமனின் புகழை காவியமாக எட்டி வருகிறேன். இவர் சுபமேகலை, என் சிஷ்யை, எனது ஆசிரமவாசி.
0: பிரஜைகளின் தீர்ப்பை இறைவனின் ஆணையாக ஏற்று அரசாட்சி செய்து வரும் ரகுவம்சத்தின் அரசர் என்னை வனவாசத்திற்கு அனுப்பிவிட்டார்.
2: கவலைப்படாதே ஜானகி, சரியான இடத்திற்குத்தான் நீ வந்திருக்கிறாய். அம்மா,
0: என்ன சொல்கிறீர்கள் முனி சிரேஷ்டரே?
2: கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்காக தன் தாய் வீட்டுக்கு செல்வார்கள். முடியாவிட்டால் சகோதரின் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். நீ வந்திருப்பது நைமிசாரண்யம். நீ உன் சகோதரன் வீட்டிற்கு பிள்ளை பேருக்காக வந்திருக்கின்றாய். இல்லை இல்லை, நம் தாய் தான் உன்னை அனுப்பியிருக்கிறாய். இங்கே புரிகிறதா?
1: புரியவில்லை குருவே.
2: சீதை பூமி தாயின் புதல்வி, நான் பூமி தாயின் மகன். அப்படியென்றால் நானும் சீதையும் அண்ணன் தங்கைதானே. குழந்தை பேற்றிற்காக தங்கை சீதை சகோதரன் வால்மீகி வீட்டிற்கு வந்திருக்கிறாள். இப்போது புரிகிறதா?
0: புரிந்துவிட்டது சகோதரரே. வாருங்கள், போகலாம். இறைவன் என்னை சரியான இடத்திற்குத்தான் அனுப்பியுள்ளான்.
2: மகிழ்ச்சி. சுபமேகலை, தங்கை சீதையை காப்பது உன் பொறுப்பு. குழந்தை பெருகாலம் சீதையை பத்திரமாக பார்த்துக்கொள்.

0: தம்பி லக்ஷ்மணா.
1: அண்ணா,
0: எனக்கு ராஜசூய யாகம் செய்யலாம் என்று எண்ணம், உன் கருத்து என்ன?
1: அண்ணா, அடியேனை மன்னிக்க வேண்டும். ராஜசூய யாகம் மேற்கொண்டால் அண்டை நாட்டினரோடு சண்டையிட்டு பகை வளர்க்க நேரிடும். அதனால் தாங்கள் அஸ்வமேத யாகம் வளர்க்கலாம் என்பது என்னுடைய எண்ணம்.
0: உன் கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான்.
1: ஆமண்ணா, ராமராஜ்யம் விரிவடைய வேண்டும். தாங்கள் அதன் ஒப்பிலா சக்கரவர்த்தியாக முடிசூட வேண்டும். உலகம் முழுவதும் தர்மம் தழைக்க வேண்டும்.
2: அயோத்தி மாமன்னருக்கு வணக்கம். பிரம்மரிஷி வசிஷ்ட

0: பெருமான் வந்து கொண்டிருக்கிறார்.
1: ஆஹா, மகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன். அவரை வரவேற்க நானே வருகிறேன். இஷ்வாகு குல அரசர்களின் குலகுருவும் எனது ஆன்மீக வழிகாட்டியுமான பிரம்மரிஷி வசிஷ்டர் பெருமானை வணங்கி வரவேற்கிறேன். தங்களின் வருகையில் அயோத்தியா ஆசி பெற்றது. தயவு செய்து அமர வேண்டும்.
2: ரகுவம்சத்தில் உதித்த தசரத ராமா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உன் முகவாட்டம் நீ உன் மனைவியை பிரிந்த துயரை காட்டுகிறது. ராமா, ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ மகாவிஷ்ணுவின் அவதாரம். மானுட உருவெடுத்து பூமியில் வந்திருக்கிறாய். இந்த உலக விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் நீ. ஆனால் உன் தனிப்பட்ட சோகம் நாட்டில் தர்ம பரிபாலனத்தை பாதித்துவிடக்கூடாது. அதனால் உன் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்காகவும் உன் அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தி உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நீ அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும்.
1: தன்யனானேன் குருவே, நானும் லக்ஷ்மணனும் அது குறித்துத்தான் பேசிக் கொண்டிருந்தோம்.
2: ஆனால் ராமா, உயர்ந்த வேத விதிகளின்படி எந்த யாகத்தையும் கணவன் மட்டும் தனியாக செய்யக்கூடாது. உடன் அவன் மனைவியும் இருக்க வேண்டும்.
1: குருவே,
2: அதனால் நீ மறுமணம் செய்ய வேண்டும்.
1: என்ன? மன்னிக்க வேண்டும் மகரிஷி, நான் ஏகபத்தினி விரதன். என் ஊனிலும் உயிரிலும் கலந்திருக்கும் ஒரே பெண் என் மனைவி சீதா பிராட்டி மட்டுமே. குருவே, அப்படி மறுமணம் நிர்பந்தமானால் நான் இந்த யாக முயற்சியை கைவிடுகிறேன். யாகத்தை விட மனைவியின் மீதான என் அன்பு மிகப்பெரியது.
2: ரகுபுங்கவா, கலங்காதே. உபாயம் ஒன்று சொல்கிறேன். சீதாதேவியின் திருவுருவம் ஒன்றை சுத்த பொன்னால் செய்து அதை உன் அருகில் அமர்த்தி அஸ்வமேத யாகத்தினை வெற்றிகரமாய் நிறைவேற்று. அனுகிரகம் பெறுவாய். நான் விடைபெறுகிறேன்.
1: நமஸ்கரிக்கிறோம் குருவே.
2: ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா.
1: லக்ஷ்மணா, அஸ்வமேத யாகத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்.
3: அம்மா சீதை, அங்கே பார். லவணியும் குசனியும் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் பார். அவர்கள் வில்லில் நான் ஏற்றி அம்பையும் நேத்தியையும் பாருமா. ரகுவம்ச குலக்குழந்தைகள் அல்லவா அவர்கள்.
4: அண்ணா, உங்களோடு தங்கியிருந்த இந்த 9 ஆண்டுகள் கனவை போல கடந்து விட்டன. லவனும் குசனும் கல்வி, கேள்வி, வாழ்வீச்சு, வில்வித்தை என்று வீரம் செறிந்து ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று எல்லாவற்றிலும் நிகரற்றவர்களாய் விளங்குகிறார்கள். தாய் மாமன் வளர்ப்பு அப்படி.
3: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இவர்களின் முன்னேற்றத்தில் தாயாகிய உன் பங்கு அளப்பரியது.
4: நைமி சாரண்யத்தில் நம் செல்வங்கள் அயோத்தி மாமன்னர் தந்தை ஸ்ரீராமர் அவரது பராக்கிரமத்தை, பரிசுத்தமான வாழ்வை, நீதி வழுவாது அறநெறியில் நடக்கும் அவரது ஆட்சியை பற்றி நீங்கள் எழுதும் பெரும் காப்பியத்தை பயின்று பயிற்சி பெற்று இத்தனை அழகாய் பாடுகிறார்கள்.
3: லவா, குஷா, இருவரும் இங்கே வாருங்கள்.
5: நமஸ்காரம் தாத்தா.
4: குரு என்று அழைத்து நமஸ்கரியுங்கள்.
3: ஜானகி, குரு என்பதை விட தாத்தா என்று அழைப்பதுதான் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சரி, நேற்று நாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி கற்றுக்கொண்ட பகுதியை பாடுங்கள் பார்க்கலாம்.
6: அயோத்தியும் மிதிலையும் இணைந்ததால் ராமகாதை வந்ததே.
7: ராமர் சீதை என்றாலே பிரபஞ்சம் நன்கு அறியுமே.
6: அன்னையர் மூவர் அவர்தம் குமாரர் நால்வரே.
7: கௌசல்யின் மூத்த நல்முத்து ராமரே.
6: பரதனும் தர்மிஷ்டன் கைகேயியின் புத்திரனே.
7: சுபத்திரையின் மணிவயிற்றில் லட்சுமண சத்ருகன் தோன்றினரே.

0: அந்த இலக்கு அதை ஒரு கண்ணை மூடிய வண்ணம் தாக்க வேண்டும். முடியுமா உன்னால்?
1: இதுதானா பாரியன் திறமையை?
0: அருமை அருமை, உன் கவன குவியம் அசாத்தியம். நீ நான் ஏற்றும் அழகே அழகு.
1: நீ மட்டும் சளைத்தவனா? தேவதா அஸ்திரங்களையும் பிரம்மாஸ்திரங்களையும் எய்வதில் உனக்கு நிகர் நீதான். லவா, குதிரை ஒன்று கணைக்கும் ஒளி கேட்கிறதா உனக்கு? இந்த குதிரை கணைப்பை நம் நைமசாரினத்தில் இதுவரை கேட்டதில்லை, புதிதாயிருக்கிறது. வா போய் பார்ப்போம். லவா, எத்தனை அழகு இந்த வெண்ணிற குதிரை! என்ன கம்பீரம்! நெற்றியில் தங்க பட்டயம். என்ன எழுதியிருக்கிறது படி?
0: இது அசுவமேத யாக குதிரையாம். இது சென்று திரும்பும் இடமெல்லாம் அயோத்தி அரசருக்கு சொந்தமாம். ஏற்காதவர்கள் இந்த குதிரையை சிறைபிடித்து பின் அயோத்தி படைகளோடு போரிட வேண்டுமாம். இதுதான் ராஜநீதியா?
1: இந்த நைமிசாரண்யம் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சொந்தமானது. இயற்கை அன்னையின் வாழிடம். எந்த மன்னரும் உரிமை கோர முடியாது. இந்த அத்துமீறலை நாம் அனுமதிக்க முடியாது. அதோ தெரிகிற அந்த அரச மரத்தில் அஸ்வமேத யாக குதிரையை கட்டி வைப்போம். வா
0: வா, போகலாம்.
2: என்ன இது, ஆரண்யத்திற்குள் சென்ற இந்த யாக குதிரை இன்னும் திரும்பவில்லையே. காலம் கடந்து போகிறது. சரி, சென்று பார்த்து வருவோம்.
3: என்ன இது, குதிரை அரச மரத்தில் அல்லவா கட்டப்பட்டுள்ளது? இதை செய்தது யார்? அயோத்தி மாமன்னரின் அஸ்வமேதையாக குதிரையை தொட எவனுக்கு தைரியம் வந்தது? யாரடா அது? வெளியே வா.
0: குதிரையை கட்டியது நாங்கள் தான். தாங்கள் யாரோ? இந்த குதிரைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு?
3: அடே மரவுரி தரித்த காட்டு சிறுவர்களே, நான் இந்த அஸ்வமேத யாக குதிரையை காத்து வரும் படைகளின் தலைவன் சத்துருக்கணன். என் அம்புக்கு இரையாகும் முன் அந்த குதிரையை அவிழ்த்து விடுங்கள்.
1: முடியாது. அதிகார பேராசை கொண்டு எவன் ஒருவன் தர்மத்தின் எல்லையை மீறுகிறானோ அவன் பலம் எதுவானாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இதுதான் நாங்கள் எங்கள் குருவிடம் கற்ற முதல் பாடம்.
3: யாரடா அந்த குரு?
0: அடக்கு உன் நாவை. மகரிஷி வால்மீகியின் சீடர்கள் நாங்கள். எங்கள் குருவை நீ அவமதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. போய் உங்கள் மன்னரிடம் சொல், உலகத்தின் அரசர்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்தாலும் இந்த தபோவனம் அடிபணியாது.
3: திமிர் பிடித்த அற்பர்களே, இனி பேச்சு எதற்கு? என் அம்புக்கு பதில் சொல்லுங்கள்.
1: நாங்களும் தயார் குருவே நமக. இதோ எங்கள் பாணம்.
2: என்ன அருமையான நேர்த்தியான போர்த்திறன்! இந்த சிறுவர்களின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விட்டேனோ.
3: அதோ அதோ ஒரு தேவதாஸ்திரம் என்னை தாக்க வருகின்றதே. நான் எய்வதற்குள் என்னை தாக்கிவிடுமோ? அம்மா!
4: அயோத்தி மன்னருக்கு வணக்கம். அவசர செய்தியோடு ஒற்றன் ஒருவன் வந்திருக்கிறான்.
5: வரச்சொல்.
4: வணங்குகிறேன் பிரபுவே.
5: அப்படி என்ன அவசர செய்தி கொண்டு வந்துள்ளாய்?
4: அரசே, நம் அஸ்வமேதையாக குதிரை சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது.
5: என்ன?
4: மன்னிக்க வேண்டும் மகா பிரபு. கங்கை கரையை ஒட்டிய நைமசாரண்யத்தில் இரண்டு சிறுவர்கள் இந்த மா பாதகத்தை செய்திருக்கிறார்கள்.
5: அயோத்தி அரசனுக்கு எதிராக இரண்டு சிறுவர்களா? நம்ப முடியவில்லை. சத்ருகுணன் அவர்களை எதிர்த்து போரிடவில்லையா?
4: மகா பிரபு, நான் எப்படி சொல்வேன்? அவர்கள் சத்ருகுணனை போரில் மூச்சை அடை செய்து விட்டார்கள்.
5: என்ன?
4: மற்றொரு இளவல் லக்ஷ்மணனும் அவர்களோடு பேசி போரிட்டு பலன் இல்லாமல் போனது.
5: நிறுத்து! என்ன இது, ராமராஜ்யத்திற்கு இப்படி ஒரு சோதனையா? அப்படிப்பட்ட அசகாய சூரர்களா அந்த சிறுவர்கள்? அவர்களை நானே நேரில் சந்திக்கிறேன். யாரங்கே, புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்லுங்கள்.

0: குசா, அங்கே பார், தேரூன்று வருகிறது.
1: ஆம்லவா, அதில் வருபவர் யாரோ மன்னரை போல தெரிகிறார். ஆஹா, அவர் முகத்தில் எத்தனை அமைதி, எத்தனை அழகு! தெய்வ பிறவி போலல்லவா காட்சி தருகிறார்.
0: அவர் தேரில் இருந்து இறங்கி நம்மை நோக்கிதான் வருகிறார்.

0: சீதாதேவியை ஒத்துள்ளது. இனம் புரியாத அன்பு இவர்கள் மேல் தலைப்படுகிறது. எதனால்? என் கண்களில் என்னை அறியாமல் நீர் சுரக்கிறது.
1: ஐயா, தாங்கள் ஏதோ ஒரு தேசத்தின் மன்னரை போல் தெரிகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா?
0: குழந்தைகளே, உங்கள் இருவருக்கும் இந்த இள வயதிலேயே இத்தனை விவேகமா? இவ்வளவு வீரமா? ஆமாம், இந்த வித்தைகளையெல்லாம் யாரிடம் கற்றீர்கள்?
2: ஐயா, நாங்கள் பிரம்ம ரிஷி வால்மீகியின் சீடர்கள். அவர் எங்கள் தாத்தா, அவரிடமே கற்றோம்.
1: அது மட்டுமல்லாமல், வால்மீகி முனிவர் அயோத்தியின் மகா பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் நேர்மையான ஆட்சியை, வலுவாத நீதி பரிபாலனத்தை, மாண்புயர் பண்புகளை ஸ்ரீ ராமச்சந்திர காவியமாக எழுதி வருகிறார். அதையும் பயின்று வருகிறோம்.
0: ஓ, அப்படியா? சரி, தங்களின் பெற்றோர்கள் யார்?
1: ஐயா, தந்தையை நாங்கள் கண்டதில்லை.
2: எங்கள் தாய் பூமி புத்திரி ஜெகதாம்பிகா சீதாதேவி.
0: என்ன, சீதாதேவியா? அப்படி என்றால் என் பிள்ளைகளா இவர்கள்? ரகுவம்சத்தின் வாரிசுகளா? ஸ்ரீராமர் சீதாதேவியின் புத்திரர்களா? இந்த சிறு வயதில் அளவற்ற ஞானமும் அளப்பரிய ஆற்றலும் மிச்சத்தக்க வீரமும் கொண்ட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்களே. குழந்தைகளே, நான் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமன். நீங்கள் சிறைப்பிடித்து இருக்கும் அஸ்வமேத யாக குதிரை என்னுடையது. நீங்கள் போரிட்டு வீழ்த்தியவர்கள் என் தம்பிகளே.
1: மகாபிரபு, நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் வணங்கும் எங்கள் ஆதர்ச நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா நீங்கள்?
2: பிரபு, சிறுவர்கள் நாங்கள் அறியாமல் செய்த பிழையை நீங்கள் பொறுத்தருள வேண்டும்.
1: அதோ எங்கள் தாய் சீதாதேவியும் எங்கள் தாத்தா மகரிஷி வால்மீகியும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: சீதே, சீதே, என் மகிழ்ச்சியின் எல்லையை நான் எப்படி விவரிப்பது? இன்று உண்மை மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் கண்டேன்.
3: மகாபிரபு, மகாபிரபு, தாமரை மலரத்து தங்கள் பாதங்களை வணங்குகிறேன். தங்களை நேரில் காணும் பாக்கியம் வாழ்நாளில் கிட்டாமலேயே போகுமோ என அஞ்சு இருந்தேன். இன்று விமோச்சனம் கிடைத்தது. இதோ இந்த லவனும் குசனும் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீராமர் தங்களின் வாரிசுகளே.
0: சீதே,
4: ஸ்ரீ ராமச்சந்திரா, இந்த வால்மீகி முனிவரின் ஆசிகள் உனக்கு விரித்தாகட்டும். உமது வருகையால் இந்த அரண்யம் புனிதம் பெற்றது. உன் மனைவியையும் அன்பு பிள்ளைகளையும் அஸ்வமேத யாக குதிரையையும் அழைத்துச் சென்று அயோத்தியில் அஸ்வமேத யாகத்தை சிறப்பாக நடத்தி ராமராஜ்யத்தை விரிவாக்கி உலகில் தர்மத்தை தழைக்கச் செய்.
0: நமஸ்கரிக்கிறேன் குருவே.
4: மங்களம் உண்டாகட்டும். ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ.
5: வானொலி நாடக விழாவில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலி படைத்தளித்த தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம். எழுதியவர் கே. ஜெயராமன், மழபாடி ராஜாராம். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் ஸ்ரீராமராக புதுக்கோட்டை எஸ். ராஜகுமார், சீதாதேவியாக ஆர். கே. ரேவதி, வால்மீகியாக எம். வி. சிதம்பரம், வசிஷ்டராக வி. விஸ்வேஸ்வரன், லக்ஷ்மணனாக எஸ். சந்திரஜோதி, சத்ருகுணனாக எம். எஸ். ரமணி, ஒற்றனாக வி. ராஜகோபாலன். சிறுவர்கள் லவனாக ஏ. சுபகார்த்திக், குசனாக ஏ. சுபாஷ். அமைப்பில் உதவி தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ். ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi announces setting up of high-powered task force on examination reforms to be headed by technology expert Nandan Nilekani. New law to be introduced in Parliament tomorrow to deal with examination irregularities. Union Minister Prahlad Joshi assumes charge of Education Ministry. Nation salutes indomitable courage and supreme sacrifice of its soldiers on Kargil Vijay Diwas. Prime Minister Modi urges citizens to honor Kargil war martyrs and strengthen the resolve to build secure, capable and self-reliant India. Defence Minister Rajnath Singh reiterates no talks with Islamabad other than that for return of Pakistan-occupied Jammu and Kashmir. In weightlifting, India's Mirabai Chanu wins gold in the women's 48-kilogram event and Rishikant Singh Chanambang bags silver in the men's 60-kilogram category at Commonwealth Games. And in men's cricket, India beat Zimbabwe by 35 runs in the third T20 match to win the series 3-0 in Harare. And now the news in detail. Prime Minister Narendra Modi today announced the constitution of a high-powered task force on examination reforms headed by renowned technology expert Nandan Nilekani. The task force will also consist of former IB director Tapan Deka, former ISRO chairman S. Somanath, IIT Chennai director V. Kamakoti, besides former education secretary Anita Karwal and logistics expert Amrit Lal Meena are also

மனதிற்கினை பாடல்களின் வரிசையில் அடுத்து கேட்கலாம். பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442951514449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30 தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5 தேதி.
2: நேரம் 9:28:29. மனதிற்கினே பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக ஏ.எல். ராகவன், பி. சுசீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள்

0: ஏவண்ணா
1: ஊவண்ணா
0: ஏனா
1: ஏனா
0: ஏயண்ணா
1: ஏயண்ணா
0: ஐயண்ணா
1: ஐயண்ணா
0: ஓனா
1: ஊனா
0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவ்வண்ணா
1: அவ்வண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: இடையினமாம்
1: இடையினமாம்.

ஒலித்தந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. பாடலை பாடியிருந்தோர் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா. இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கதை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் பாசமலர் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடிய பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: நேரம் இப்பொழுது 9:44. மனதிற்கினிய திரை இசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணத்தில் அடுத்து நவராத்திரி படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.9 டிகிரி செல்சியஸ், பதிவான இருப்பதும் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.1 டிகிரி செல்சியஸ், பதிவான இருப்பதும் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். மரியானா பள்ளம் ஆழத்தின் அதிசயம் எழுதி வழங்குபவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு. 7:45 நகர்வலம். அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஏஐ கேமரா வசதி. எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைக்காணும். 9:00 அரங்கிசையில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின். ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பிரபஞ்சம் பி கிருஷ்ணபிரசாத் அவர்களின் ஹார்மோனிய இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நவோதயா வித்யாலயா பள்ளி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளர் ஆசிரியர் மராக்கா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா. 2:15 திரைக்காணம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் ஜி பாமா, மாணவர் அதித்தி சுரானா. 2:55 வானிலை. 5:30 திரைக்காணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைக்காணம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30

0: இருக்கு உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் நான்காம் பகுதி. வேளாண்மையில் அங்கக ஈடுபொருட்களின் பயன்பாடு. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம். இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9:15 செய்தி சுடர். 9:30 குரு மகிமா இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு. இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டும் அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham. Prime Minister Narendra Modi today announced the constitution of a high-powered task force on examination reforms headed by renowned technology expert Nandan Nilekani. The task force will also consist of former IB director Tapan Deka, former ISRO chairman S. Somnath, IIT Chennai director V. Kamakoti. Besides, former Education Secretary Anita Karwal and logistics expert Amrit Lal Meena are also part of the task force. In a video message, Mr. Modi said the task force will focus on strengthening the examination system, and based on its recommendations, necessary steps will be taken at the earliest to ensure the credibility of future examinations. The PM added that the government is also moving towards introducing a new law in Parliament tomorrow with stringent provisions to deal with examination-related irregularities.
2: हम कल पार्लियामेंट के अंदर कठोर कानूनों के प्रावधान के साथ नया कानून बनाने की दिशा में भी आगे बढ़ रहे हैं लेकिन हमें भविष्य के लिए सोचना है हमारी परीक्षा पद्धति ट्रांसपेरेंट हो हमारी परीक्षा पद्धति में सबसे ज्यादा टेक्नोलॉजी का उपयोग हो इन सारी बातों को ध्यान में रखते हुए विश्व प्रसिद्ध टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन निलेकनी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा
1: Union Minister Prahlad Joshi today assumed charge as the Education Minister. Mr. Joshi was appointed to the post yesterday following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi also continues to hold the portfolios of Consumer Affairs, Food and Public Distribution, and New and Renewable Energy. Kargil Vijay Diwas is being observed today. Entire nation salutes the indomitable courage and supreme sacrifice of our soldiers who sacrificed their lives during the Kargil War of 1999. The day marks the 27th anniversary of India's victory over Pakistan in the conflict and the successful conclusion of Operation Vijay. During this operation, the Indian Armed Forces reclaimed territories in the Kargil district of Jammu and Kashmir that had been infiltrated by Pakistani soldiers and militants. On the occasion, President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan, PM Modi, Home Minister Amit Shah and Lok Sabha Speaker Om Birla paid tributes to the brave soldiers who laid down their lives in defense of the motherland. The main function of the Kargil Vijay Diwas was held today at the Kargil War Memorial in Dras, Ladakh. Addressing the event, Defence Minister Rajnath Singh reiterated that there will be no talks with Pakistan other than that for return of Pakistan-occupied Jammu and Kashmir, which he described as an integral part of India. Indian weightlifter Meerabai Chanu won the gold medal in the women's 48-kilogram event at the ongoing Commonwealth Games in Glasgow today. The 31-year-old lifter produced a record-breaking performance, lifting 85-kilogram in the snatch to set a CWG record in the category. She then lifted 105-kilogram in the clean and jerk, another Games record, to finish with a total of 190-kilogram. With this victory, Meerabai Chanu secured her third consecutive Commonwealth Games gold medal, having also bagged the yellow medal in the 2018 and 2022 editions. Vice President C.P. Radhakrishnan, PM Modi and Home Minister Amit Shah congratulated Meerabai Chanu on her gold medal victory.